நேரம் 5:39 நிகழ்ச்சியில் அடுத்ததாக தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து சூளமங்கலம் சகோதரிகளுடைய குரலில் ஸ்ரீ ஆதித்ய ஹிருதயம் கேட்கலாம்.

எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம். இந்த அலைவரிசையில் தொடர்ந்த நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.

0: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது இறை அருளால் நன்றாக தொடங்கிட நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz ஒவ்வொரு நாளும் காலையில் பக்தி மனம் கமழும் நிகழ்ச்சிகள். காலை 5 மணி முதல் 5:30 மணி வரை
2: இல்லறம் தோறும் இன்னிசை பரவ கேட்கலாம் மங்களநாதம்.
1: காலை 5:30 முதல் 6 மணி வரை
0: பாங்குடனே பக்தி மனம் கமழ காற்றில் கலந்து ஒலித்திடும் தெய்வீக ராகம்.
3: நமோ நமஃ ஸ்ரீ குரு பாதுகாப்யாம்.
1: காலை 6:00 முதல் 6:45 மணி வரை
2: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.

0: தெய்வீகமான காலை பொழுதில் ஆன்ம ஒளி நம் நெஞ்சங்களில் நிறைய.
1: தினமும் கேளுங்கள் நமது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz.
2: நேரம் 6 மணி.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஆம்நேயர்களே, இது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் இன்றும் முழுமையான கொண்டாட்டம். விவித் பாரதி தமிழ் பண்பலை நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4 மற்றும் திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டும் ரசித்தும் கொண்டிருக்கிறோம். நாம் இணையிருக்கும் இந்த நிகழ்ச்சி

நேரம் 6:13. இது 102.3 விவித் பாரதி தமிழகம் மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். விவித் பாரதி பண்பலை நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4 மற்றும் திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டும் ரசித்தும் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் நீ

டிஏ கல்யாணம் இசையில் ஜிக்கி பாடிய பாடலை கேட்டோம். நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலிக்க வரும் பாடல் இது. டி கே ராமமூர்த்தி இசையில் மதிதாசன் வரிகளில் கே எஸ் ரகுநாதன், எஸ் சரளா ஆகியோர் பாடியிருக்கும் பாடல் இது.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் இன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு.
1: நாம் இதுவரை கேட்ட நிகழ்ச்சி
2: அருள்மணி மாலை.
1: இனி தொடர்வது மாநில செய்திகள்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது.

வணக்கம். மாநில செய்திகள், வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. உலகின் உற்பத்தி மையமாக இந்தியாவை உருவெடுக்க செய்வதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட முடியும் என்று மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புற்றுநோய் பாதிப்பு இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதில் தாவேக அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். பெரம்பலூரை வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு மு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இன்று இந்தியா தாய்லாந்து அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். உலகின் உற்பத்தி மையமாக இந்தியாவை உருவெடுக்க செய்வதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட முடியும் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் உற்பத்தி பொருட்களுக்கான தரநிலை சான்றிதழ் வழங்குவதற்கான தேசிய சோதனை மையத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த மையம் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தயாரிக்கப்படும் சூரிய சக்தியில் இயங்கும் வீட்டு உபயோகப் பொருட்கள், மின்சார வாகனங்கள், விமான உதிரி பாகங்களின் தரநிலையை சோதனை செய்து சான்றிதழ் வழங்கும் என்று கூறினார். இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களின் தரம் குறித்து உலக அளவில் நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் தர சோதனைகள் அமைய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மொபைல் மற்றும் வாகன உற்பத்திக்கான மையமாக இந்தியா உலக அளவில் உருவெடுத்து வருவதாக திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறினார். புற்றுநோய் பாதிப்பு இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதில் தாவேக அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். சென்னை தரமணியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், மருத்துவர்கள் இதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். புற்றுநோய் பாதிப்பு குறித்து இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மருத்துவர்கள் சிகிச்சை அளிப்பதுடன் சமூக சேவைகளிலும் பங்கேற்க வேண்டும் என்று திரு ஆனந்த் வலியுறுத்தினார். இளைஞர்கள் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களை திறம்பட கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் தனியார் வேலைவாய்ப்பு முகாமை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இளைஞர்கள் இத்தகைய வேலைவாய்ப்பு முகாம்களை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இளைஞர்கள் பயன்பெறும் வகையில் அரக்கோணத்தில் விரைவில் புதிய தொழில் பூங்கா அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திரு காந்திராஜ் தெரிவித்தார். தமிழ்நாடு அரசின் கலை பண்பாட்டுத்துறையின் கீழ் செயல்படும் சிறுவர் மன்றங்கள் மூலமாக அவர்களின் கலை திறமையை வளர்ப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக நாமக்கல் மாவட்டத்தில் பாரம்பரிய கலைகளை இளம் தலைமுறை

0: அறிந்து கொள்ளும் வகையில் அவர்களுக்கு இந்த மன்றங்கள் மூலம் பயிற்சி வழங்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பெரம்பலூரை வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு மு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். பெரம்பலூரில் நடைபெற்ற அக்கட்சியின் நிர்வாகக் குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். விவசாயிகளின் பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். மலைப்பகுதிகளில் வசிக்கும் மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் திரு மு வீரபாண்டியன் கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகளில் நிலவி வரும் கீழடுக்கு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக வட கடலோர மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டியுள்ள மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். தெற்கு சூடானில் இடம்பெயர்ந்துள்ள அந்நாட்டு மக்களுக்கு உதவிடும் வகையில் நடவடிக்கைகளில் இந்திய அமைதிப்படை தொடர்ந்து ஈடுபடும் என்று ஐநா அமைதி நடவடிக்கை அமைப்பு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் H-1B விசா மற்றும் பிற வெளிநாட்டினர் தங்களது பணிக்காலம் முடிவடைந்த பிறகு வழங்கப்படும் 60 நாள் விருப்ப அவகாச காலத்தை ரத்து செய்வதற்கான முன்மொழிவு குறித்து அந்நாட்டு அரசு பரிசீலனை செய்து வருகிறது. ஜம்மு காஷ்மீரில் முதலாவது சர்வதேச திரைப்பட விழாவை நடத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னேற்பாட்டு பணிகளை காஷ்மீர் கோட்ட ஆணையர் திரு அன்சுல் கர்க் ஆய்வு செய்தார். பஞ்சாபில் ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி ஒட்டுமொத்தமாக தற்காலிக விடுப்பில் சென்ற அரசு ஊழியர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு உயர் அதிகாரிகளுக்கு அம்மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. ஹரியானாவில் கழிவிலிருந்து எரிவாயு தயாரிப்பதற்கு 4 ஒருங்கிணைந்த ஆலைகளை அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் அம்மாநில அரசு கையெழுத்திட்டுள்ளது. மத்திய பிரதேசத்தில் போதைப்பொருள் தடுப்பு வாரிய அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது சட்டவிரோதமாக கடத்தப்பட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. நேபாளத்தில் இருந்து மீட்கப்பட்டு தாயகம் திரும்பியுள்ள கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் வரவேற்றார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பெண்களுக்கான வழிகாட்டி மையத்தில் காலியாக உள்ள தொகுப்பூதிய அடிப்படையிலான பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறக்க முதலமைச்சர் வருவதையொட்டி அங்கு மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து காவல்துறை தலைமை இயக்குநர் நேற்று ஆய்வு செய்தார். திருப்பூர் மாவட்டத்தில் மத்திய அரசின் தேசிய உயர்கல்வி திட்டத்தின் கீழ் மாணவிகளுக்கு அன்றாடம் பயன்படுத்தப்படும் சோப்பு, ஷாம்பு போன்ற பொருட்களை இயற்கையான முறையில் தயாரிப்பது குறித்த பயிற்சி அளிக்கப்பட்டது. சென்னை பெசன்ட் நகர் வேளாங்கண்ணி மாதா ஆலயத்திற்கு பசலிக்கா என்ற சிறப்பு அங்கீகாரம் கிடைத்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இன்று இந்தியா தாய்லாந்து அணியை எதிர்கொள்கிறது. துபாயில் இப்போட்டி இன்றிரவு 8 மணிக்கு தொடங்குகிறது. லாகோஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தலசிலா பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 21-9, 22-20 என்ற செட் கணக்கில் சக நாட்டு வீரரான லால்தா ஜுலாவை வென்று இப்பட்டத்தை கைப்பற்றினார். மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ருத்தபர்ணா பாண்டா ஸ்வேதபர்ணா பாண்டா இணை பட்டம் வென்றது. இறுதிப் போட்டியில் இந்த இணை 21-14, 25-23 என்ற

0: செட் கணக்கில் இந்தியாவின் கவிப்ரியா செல்வம் சிம்ரன் சிங்கி இணையை வென்றது. கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் த்ரூ ராவத் மணிஷா இணை பட்டம் வென்றது. இறுதிப் போட்டியில் இந்த இணை 21-18, 17-21, 16-11 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் சாத்விக் ரெட்டி ராதிகா ஷர்மா இணையை வென்றது. தைபே சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிதிஷ்குமார் சின்ஹா மணிஷ் சுரேஷ்குமார் இணை பட்டம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. உலகின் உற்பத்தி மையமாக இந்தியாவை உருவெடுக்க செய்வதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட முடியும் என்று மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புற்றுநோய் பாதிப்பு இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதில் தாவேக அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். பெரம்பலூரை வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு மு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இன்று இந்தியா தாய்லாந்து அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: 102.3 FM. நேரம் 6:55. இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் இன்று முழுமையான கொண்டாடம். இன்று நம் நிலையத்திலிருந்து ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் கேட்கலாம். காலை 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு, 7:15 தமிழ் செய்தி இருக்கை தொடர்ந்து வணக்கம் தமிழ்நாடு. இன்று காலை 8 மணிக்கு உங்கள் விருப்பம் கடிதம் வாயிலாக நேயர்களாக நீங்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் காற்றலைகளில் வலம் பெறும் நிகழ்ச்சி இது. இன்று காலை 9 மணிக்கு கலக்கல் அரங்கம் கேம் ஷோ. காலை 10 மணிக்கு சின்ன சின்ன சிட்டுகள் குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. இதில் இந்த வார தலைப்பு கண் தானம். இன்று காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதந்தோறும் வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். பன்னிரண்டு மணிக்கு ரெட்ரோ நேரம், 12:40 தமிழ் செய்தி இருக்கை தொடர்ந்து ரெட்ரோ நேரம். மதியம் 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ், தொலைபேசி வழி நேயர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி இது. 1:45 மாநில செய்திகள். 2 மணிக்கு எங்கள் ஸ்டைல். 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் இன்று நாம் தெரிந்து கொள்ளவிருப்பது மகளிர் குழு, பெண்கள் ஆண்டுக்கு 100,000 வருமானம் பெற உதவும் மேம்பாட்டுத் திட்டம் பற்றி. இன்று பிற்பகல் 3 மணிக்கு வர்ணஜாலம், 4 மணிக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், 5 மணிக்கு பூந்தென்றல். பூந்தென்றல் நிகழ்ச்சி தொலைபேசி வழி நேயர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி. மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சி. 6 மணிக்கு பக்தி மாலை, திரைப்படங்களில் வெளிவந்த பக்தி பாடல்கள் சிலவற்றை கேட்கலாம். இன்று மாலை 6:30 மாநில செய்திகள். 6:40 என் விருப்பம். இரவு 7 மணிக்கு திரைகாணம். 7:15 தமிழில் செய்திருக்க 7:25 திரைகாணம். 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன் அவர்கள். இன்றிரவு 7:35 பாட்டும் பயணமும், 7:53 இன்று ஒரு தகவல். இன்றிரவு 8 மணிக்கு மனதின் குரல் மீண்டும் இடம்பெறும். எட்டு 8:35 நீ கூறினால், 9 மணிக்கு பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். இன்றிரவு 9:15 என் இனிய பொன் நிலாவே, 10 மணிக்கு எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு, 11 மணிக்கு மனசு மயங்கும். இதுவரை நமது நிலையத்திலிருந்து ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் கேட்டீர்கள்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் இன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் இன்றும் முழுமையான கொண்டாட்டம். விவித் பாரதி பண்பலை நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளில் கேட்டும் ரசித்தும் கொண்டிருக்கிறோம். நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
4: வணக்கம் தமிழ்நாடு.

0: அந்த விடாமுயற்சி எப்படி இருக்கணும் அப்படின்னா, தைரியம் தைரியம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி இந்த மூன்றும் வந்து ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. தைரியம் இருக்கும்பொழுது நம்பிக்கை பிறக்கும், நம்பிக்கை இருக்கும்பொழுது அந்த நம்பிக்கையின் வாயிலாக விடாமுயற்சியோடு ஒவ்வொரு செயலையும் நம்ம வந்து செய்வோம் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு விஷயம் வந்து நமக்கு எப்பவும் நடக்கும். அந்த நம்பிக்கையை எப்படி வளர்த்துக்கொள்வது என்றால், நேர்மறை எண்ணங்கள் மட்டுமே வந்து நம்மளுடைய நம்பிக்கையை வளர்க்கறதுக்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும் அப்படின்னு வெற்றியாளர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. சரி, அந்த வரிசையில் நம்ம எப்பொழுதும் நம்பிக்கையோடு இருக்கணும் அப்படின்னா நேர்மறை எண்ணங்களோடு இருப்போம், அந்த எண்ணங்கள் வாயிலாக நம்பிக்கை, நம்பிக்கையின் வாயிலாக அந்த விடாமுயற்சி, இதெல்லாம் சேர்ந்து வரக்கூடிய ஒரு விஷயம் அடங்கியது தான் இந்த தைரியம் அப்படிங்கிறது. சரி, இந்த சிந்தனையோட இன்றைக்கி நிகழ்ச்சியை தூங்குவோம். வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் உங்களுக்காக சுவாரஸ்யமான தகவல்கள், ரம்யமான பாடல்கள் எல்லாமே காத்துட்ருக்கு. நிகழ்ச்சியின் முதல்ல இன்றைக்கி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, தேசிய கந்தான இருவார அனுசரிப்பு போயிட்டுருக்கு. அதனால் அது பற்றி ஒரு சிற்றுரை கேட்கலாமா?
1: இந்தியால லட்சத்துக்கும் அதிகமானோர் கருவழி பார்வை இழப்பால இருள்ள வாழ்றாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? அதுலயும் பாதி பேர் குழந்தைங்க தான். உங்க ஒருத்தரோட கண்தானம் ரெண்டு பேருடைய வாழ்நாள்ல வெளிச்சமாக்கலாம். கண்தானத்துக்கு வயதொரு தடையே இல்லை. இறப்புக்கு பின்னாடியும் ஒளிரும் நம் உயிரின் சுடர். கண்தானம் செய்வோம், உலகை காட்டுவோம். தேசிய கண்தான வார விழா இன்று கண்தானம் சம்பந்தமான உறுதிமொழி ஏற்போம். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள கண் வங்கிய தொடர்பு கொள்ளுங்க. உங்க நலன் கருதி சொல்றது உங்க விவித் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

வணக்கம், நான் எழுத்தாளர் இயக்குனர் பாஸ்கர் சக்தி பேசுகிறேன். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். செவிப்புலன்கள் வழியாக நம்ம அடைகிற விஷயங்கள் அவ்வளோ சுலபமாக நம்ம மனதிலிருந்து நீங்காது. செவிப்புலன்களுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வானொலி. வானொலியில் நீங்கள் அவசியம் கேட்க வேண்டிய ஒன்று வந்து 102.3 விவேத் பாரதி தமிழ் பண்பலை. இது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, பயனுள்ள

0: இனி தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: தமிழில் செய்திகள்.
2: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இரண்டு நாள் பயணமாக இன்று கேரளம் செல்கிறார். அரசு முறை பயணமாக உஸ்பெகிஸ்தான் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் திரு சவுகாத் மிர்சியோயேவுடன் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நடைபெறும் தொழில்துறை மாநாட்டில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று உரையாற்றுகிறார். ஹார்முஸ் நீரிணை பகுதி தொடர்ந்து தங்களது கட்டுப்பாட்டில் உள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. லாகோஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தலசீலா பட்டம் வென்றார். இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இரண்டு நாள் பயணமாக இன்று கேரளம் செல்கிறார். ஆலப்புழாவில் தனியார் செய்தி நிறுவனத்தின் 115வது ஆண்டு விழாவில் அவர் உரையாற்ற உள்ளார். பின்னர் பத்தனம்திட்டா மாவட்டத்தில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற ஆரன்முளா படகு போட்டியை அவர் தொடங்கி வைக்கிறார். பின்னர் தலைநகர் திருவனந்தபுரத்தில் நடைபெறும் அரசு சார்பிலான ஓணம் சுற்றுலா வார விழாவை அவர் தொடங்கி வைக்கிறார். நாளை மறுநாள் லட்சத்தீவு செல்லும் அவர் அங்கு அகத்தி தீவில் நடைபெறும் மீன்வளத்துறை நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். அரசு முறை பயணமாக உஸ்பெகிஸ்தான் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் திரு சவுகாத் மிர்சியோயேவுடன் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். இந்த பேச்சுவார்த்தையில் வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, டிஜிட்டல் இணைப்பு, எரிசக்தி, கல்வி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்த அம்சங்கள் இடம்பெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சுரங்கம், அரிய வகை கனிமங்கள் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான வழிவகைகள் குறித்து இரு தலைவர்களும் விவாதிக்க உள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். மருத்துவம், விவசாயம், திறன் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தகத்தை இரு மடங்காக அதிகரிக்க ஏதுவாக முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக அந்நாட்டில் உள்ள யோகா கூட்டமைப்பு ஏற்பாடு செய்துள்ள நிகழ்ச்சியில் பிரதமர் பங்கேற்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நடைபெறும் தொழில்துறை மாநாட்டில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று உரையாற்றுகிறார். திறன் மேம்பாடு, தொழில் முனைவு, தொழில் கல்வி தொடர்பான பல்வேறு அம்சங்கள் குறித்து இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். லக்னோ கண்டோன்மென்ட் பகுதியில் 120 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார். மூன்று நாள் பயணமாக உத்தரப்பிரதேசம் சென்றுள்ள திரு ராஜ்நாத் சிங் தமது பயணத்தின் நிறைவு நாளான இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தியா வியட்நாம் இடையேயான ஒத்துழைப்பு வலுவடைவதற்கு வெளிநாடு வாழ் இந்தியர்களின் செயல்பாடுகள் பாராட்டுக்குரியது என்று வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக வியட்நாம் சென்றுள்ள அவர் லாவோஸ் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய வம்சாவளியினருடன் கலந்துரையாடினார். இரு நாடுகளுக்கும் இடையே சுற்றுலா மற்றும் ஜவுளித்துறைகளின் மேம்பாடு குறித்து அந்நாட்டு தொழில்துறையினருடன் அவர் ஆலோசனை நடத்தினார். பின்னர் அந்நாட்டில் உள்ள கலாச்சார உறவுகளுக்கான இந்திய கவுன்சில், இந்திய தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு திட்டக்குழுவுடன் அமைச்சர் கலந்துரையாடியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது இரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும்

0: இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: உத்தரப்பிரதேச மாநிலம் பஸ்தி மாவட்டத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். பஸ்தி தண்டா சாலையில் சென்று கொண்டிருந்த கார் மீது இருசக்கர வாகனம் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாவட்ட காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாகவும், மற்றொரு நபர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 669 அதிகரித்துள்ளது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு நடவடிக்கைகளில் உதவுவதற்காக இந்தியா பல்வேறு நிபுணர் குழுக்களை அனுப்பி வைத்துள்ளது. இந்த பேரிடரில் உயிரிழந்தவர்களின் உடல்களை அடையாளம் காண ஏதுவாக சடலங்களில் இருந்து டிஎன்ஏ மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனிடையே நீர்மின் உற்பத்தி நிலையம் அமைந்துள்ள சுரங்கத்தில் மீட்பு பணிகளை மேற்கொள்வதற்காக சிறப்பு தொழில்நுட்ப குழு காத்மாண்டு சென்றடைந்துள்ளது. மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளுக்கு உதவுவதற்காக 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய கட்டுப்பாட்டு அறை ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு உதவிடும் வகையில் காத்மாண்டு மற்றும் பீஜிங்கில் உள்ள இந்திய தூதரகங்களில் 24 மணி நேரமும் செயல்படும் தொலைபேசி எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாள நாட்டிற்கு உதவிடும் வகையில் 57 டன் எடை கொண்ட நிவாரணப் பொருட்களை இந்தியா வழங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனிடையே 11 டன் நிவாரணப் பொருட்களுடன் விமானப்படை விமானம் காத்மாண்டு சென்றுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு நடவடிக்கைகளுக்கு உதவுவதற்காக 13 ராணுவ வீரர்கள் அடங்கிய மீட்புக் குழுவும் இந்த விமானத்துடன் சென்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஹார்முஸ் நீரிணை பகுதி தொடர்ந்து ஈரான் கட்டுப்பாட்டில் உள்ளதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்நாட்டு ராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த நீரிணை பகுதி மூடப்பட்டுள்ளதாகவும், இந்த வழியாக செல்லும் அனைத்து கப்பல்களும் முன் அனுமதி பெற வேண்டியது அவசியம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக ஹார்முஸ் நீரிணை பகுதி கப்பல் போக்குவரத்திற்காக திறந்துவிடப்பட்டுள்ளது என்று அமெரிக்கா வெளியிட்ட அறிவிப்பை அடுத்து ஈரான் தெளிவுபடுத்தியுள்ளது. யுக்ரைன் தலைநகர் கியூவ் நகரிலே உள்ள பூச்சா மாவட்டத்தில் ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதலில் 37 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல் சம்பவத்தில் 50 மேற்பட்ட குடியிருப்பு கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளதாக அம்மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. உணவகங்கள் மற்றும் வீடுகளில் பெரிய அளவில் தீப்பற்றி எரிவதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே அந்நாட்டு அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில், மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வசிக்கும் வீடுகள் சேதமடைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அம்மாவட்டத்தில் மைலா கிராமத்தில் உள்ள கிடங்கு ஒன்றும் இந்த தாக்குதலில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக திரு ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். லாகோஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தலசிலா பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 21-9, 22-20 என்ற செட் கணக்கில் சக நாட்டு வீரரான லால்தா சுலாவை வென்று இப்பட்டத்தை கைப்பற்றினார். மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ருத்தபர்ணா பாண்டா ஸ்வேதபர்ணா பாண்டா இணை பட்டம் வென்றது. இறுதிப் போட்டியில் இந்த இணை 21-14, 25-23 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் கவிப்பிரியா செல்வம் சிம்ரன் சிங்கி இணையை வென்றது. கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் த்ரு ராவத் மணிஷா இணை பட்டம் வென்றது. இறுதிப் போட்டியில் இந்த இணை 21-18, 17-21, 16-11 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் சாத்விக் ரெட்டி கானாபுரம் ராதிகா ஷர்மா இணையை வென்றது. தாய்பே சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிதிஷ்குமார் சின்ஹா மணிஷ் சுரேஷ்குமார் இணை பட்டம் வென்றது. போந்தியானாக் சர்வதேச சேலஞ்சர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியாவின் தன்வி பாத்ரி கொரியாவின் கிம் மின் சுன்னை எதிர்கொள்கிறார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் கின்பால் சோனா இந்தோனேஷியாவின் ரிச்சி தூதா ரிச்சோடை எதிர்கொள்கிறார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இன்று இந்தியா தாய்லாந்து அணியை எதிர்கொள்கிறது. துபாயில் இப்போட்டி இன்றிரவு 8 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் 2 பயணமாக இன்று கேரளம் செல்கிறார். அரசு முறை பயணமாக உஸ்பெகிஸ்தான் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் திரு சவுகத் மிர்சியோயே உடன் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நடைபெறும் தொழில்துறை மாநாட்டில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று உரையாற்று

0: வருகிறார். ஹார்முஸ் நீரிணை பகுதி தொடர்ந்து தங்களது கட்டுப்பாட்டில் உள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. லாகோஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தலசிலா பட்டம் வென்றார். எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25. இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். விவித் பாரதி பண்பலை நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4 மற்றும் திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளில் கேட்டும் ரசித்தும் கொண்டிருக்கிறோம். பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம சொல்லுவோம், எப்பவுமே வந்து நாம் ஒன்று நினைக்க நடக்கிறது ஒன்றா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது என்ன, நம்ம நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்று அப்படின்னா, நம்ம ஒரு விஷயம் வந்து இப்படி நடக்கணும் இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆசைப்படுவோம். ஆனால் எல்லாமே வந்து நம்ம நினைக்கிற மாதிரி நடக்கிறது கிடையாது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, இயல்பாகவே சில விஷயங்கள் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு முடிவு வந்து முன்னாடியே தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் நம்ம ஏதோ ஒரு முயற்சி செய்து இதை எப்படியாவது நம்ம நல்லபடியாக கொண்டு வரணும் அப்படின்னு நினைப்போம். சில சமயம் அது சரியாக வராமல் போகலாம். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருக்கும்போது மட்டும்தான் அதே செயலை நாம் மீண்டும் ஒரு முறை செய்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, கண்டிப்பாக இரண்டாவது தடவை நம்ம எந்த ஒரு தவறும் இல்லாமல் செய்வோம். ஏனென்றால் முதல் தடவை வந்து ஒரு விஷயத்தை சிறப்பாக செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது நிறைய தவறுகள் ஏற்பட்டுருக்கும். அதன் வாயிலாக கிடைத்த ஒரு அனுபவம் இருக்குது இல்லையா, அந்த அனுபவம் என்ன சொல்லும் அப்படின்னா, அடுத்த தடவை நீ செய்யும்போது எல்லாத்தையும் கரெக்டாக செய் அப்படின்னு நமக்கு அறிவுறுத்தும். அப்போது ரெண்டாவது அந்த விஷயத்தை செய்யும்போது 99% கண்டிப்பாக சரியாக தான் வரும். ஸோ அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இரண்டாவது முறை ஒரு விஷயத்தை முயற்சிக்கும் பொழுது அங்கே நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். மேக்ஸிமம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவே நடக்கும். அதனால் முதல் தடவை என்ன அது நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று அப்படின்னு வந்து நம்ம வந்து ஃபெடப் ஆகாமல் கொஞ்சம் முயற்சி பண்ணோம் அப்படின்னா எல்லாமே வெற்றியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தோட அடுத்ததாக ஒரு பாடல், சூப்பரான ஒரு பாடல் கேட்கலாமா?

0: தில் படத்திற்காக அறிவுமதியோட வரிகளில் வித்யாசாகர் இசையில் மாணிக்க விநாயகம் அப்படிங்கிற ஒரு சிங்கர் அறிமுகமான ஒரு பாடல் இது. மாணிக்க விநாயகம் குரலில் கேட்டோம் அந்த பாடலை. நேரம் 7:31 ஆயாச்சு. இப்போது
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் இன்று 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11:00.

0: லிட்டில் ஜான் படத்திற்காக கிளின்டன் சித்ரா ஆகியோர் பாடியிருந்த பாடல் அது. வைரமுத்து வரிகளுக்கு இசை பிரவீன் மணி.
1: உங்க வில்லிசை கலைஞர் பாரதி திருமகன் தான் பேசுறேன். வாழ்க்கையே எதுக்குங்க, ரசிக்க, சிரிக்க, இசைக்க, படிக்க, பிடிக்க, எல்லாமே உங்களுக்கு சேர்த்து கிடைக்கணுமா? விவித் பாரதி தமிழ் பண்பலை என்பது ஒரு நிகழ்ச்சி என்றும் சொல்லலாம், ஒரு அமுத சுரபி என்றும் சொல்லலாம். கேட்க கேட்க எடுக்க எடுக்க நல்ல விஷயங்களை அன்பாக கொட்டித்தரும் குற்றாலம் என்றும் சொல்லலாம். தினசரி கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

0: நாம் கேட்ட அந்த பாடல் டும் டும் டும் படத்திற்காக ஒழித்தது. பாடலை பாடியிருந்தார்கள் ஹரிஷ், ராகவேந்திரா, சுஜாதா. நான் முத்துக்குமார் வரிகளுக்கு இசை கார்த்திக் ராஜா.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து

0: அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் இன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு.
1: घर का सारा काम मुझे ही करना पड़ता है, सफाई भी, शॉपिंग भी. शुद्ध नमक देना, शुद्ध नहीं समझते? वैक्यूम रेपुरेटेड नमक ही सबसे शुद्ध सफेद होता है.
2: तो ऐसा बोलो ना,
1: वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक जिसका दाना दाना एक समान. ये हुई ना बात.
3: क्यों छोटे साहब, वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध की बच्चे भी जानते हैं इसके सारे गुण.
4: நேரம் 7:45. இது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் இன்றென்று முழுமையான கொண்டாட்டம். விவித் பாரதி பண்பலை நிகழ்ச்சிகளின் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4 மற்றும் திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளில் கேட்டும் ரசித்தும் கொண்டிருக்கிறோம். இப்போ வணக்கம் தமிழ்நாடு அப்படிங்கிற செக்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா, வாழ்வில் வல்வோம் அப்படிங்கிற செக்மெண்ட் வந்தாச்சு வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில். இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற குரல் என்னென்னா, குரல் எண் 573, கண்ணோட்டம் அப்படிங்கிற அதிகாரத்திலேருந்து வரக்கூடிய ஒரு குரல். பண்ணெண்ணாம் பாடற்கு ஏவின்றில் கண்ணெண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். அதாவது இதோடைய பொருள் என்ன அப்படின்னா, பாடலோடு கூடுதல் இல்லையாயின் இசையினால் வரும் பயன் யாது, கண்ணோட்டம் இல்லையாயின் கண்களால் வரும் பயன் யாது அப்படின்னு கேட்குறார் திருவள்ளுவர். பண்ணெண்ணாம் பாடற்கு ஏய்பின்றேல் கண்ணெண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். பாடலோடு கூடுதல் இல்லையாயின் இசையினால் வரும் பயன் யாது, கண்ணோட்டம் இல்லையாயின் கண்களால் வரும் பயன் யாது அப்படின்னு கேட்குறாரு. அதாவது திருக்குறள் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, கண் அப்படிங்கிறது வந்து ஒரு உடல் உறுப்பாக மட்டுமல்லாமல் அன்பு, அழகு, பார்வை, அறிவு, உணர்வு, இது எல்லாவற்றினுடைய ஒரு குறியீடாகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம கேட்ட குரல் வந்து 573, கண்ணோட்டம் என்ற அதிகாரத்திலிருந்து ஒரு குரல் கேட்டோம். கேட்டது வாழ்வில் வள்ளுவம்.

0: காசி படத்திற்காக இளையராஜா இசையில் ஹரிஹரன் பாடிய பாடலை கேட்டோம். பாடலுக்கு வரிகள் மூமேத்தா.
1: ஹாய் கைஸ், ஹவ் ஆர் யூ?

அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டா

0: வணக்கம். வைரமுத்து வரிகளுக்கு இசை ஹாரிஸ் ஜெயராஜ். நாம் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி.
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம், வணக்கம், வணக்கம். இந்த அழகான காலை பொழுதில் நாம் நாமாக இருப்போம் என்கிற ஒரு சிந்தனையோடு நீங்கள் கேட்டு ரசிக்க இருக்கிற இந்த நிகழ்ச்சி

0: கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: உங்கள் விருப்பம், இது எப்பொழுதுமே நாம் சொல்வதுதான், அதாவது உங்கள் விருப்பம் என்கிற இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பிடித்தமான நிகழ்ச்சி அப்படின்றதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் இருக்க முடியாது. அதுக்கு முன்னால் நீங்கள் இப்போ கேட்டு ரசித்து கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இந்த நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இந்த அலைவரிசைகளிலும் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். சரி, உங்கள் விருப்பம், இந்த உங்கள் விருப்பத்தின் எப்படி உங்கள் விருப்பம் இது அப்படின்னா, நீங்கள் அஞ்சல் அட்டை வழியாக எங்களுக்கு விரும்பி கேட்டு எழுதுகிற பாடல்களை உங்களுக்காக நாள்தோறும், இது நாள்தோறும் என்று சொல்வதை விட பல வருடங்களாக இல்லையா உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கிற நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் இன்றைய முதல் பாடல் யாருடைய விருப்பத்தில் இடம்பெறுகிறது? செய்யாறு வட்டம் சிறுங்கட்டூர் ராஜேந்திரன் தனலட்சுமி, கூடப்பாக்கம் ஸ்ரீ சந்தியா ஆர் மணிகண்டன், மதுரவாயல் மதுரை நாயக்கன் தெரு சரஸ்வதி, காதர் வீடு கார்த்திகேயன் அம்பிகா, வடமணப்பாக்கம் காளி வீடு ஏழுமலை புஷ்பா மணியரசன், இளையான்குடி இக்பால் சித்திகதீஜா, அப்துல் மஜீதா ரிபாயா, முகமது ஹசன், நூருல் ஃபாத்திமா, இவர்களுடைய விருப்பத்தில் நாம் கேட்டு ரசிக்க இருக்கிற முதல் பாடல் இடம்பெற்றிருக்கிற திரைப்படம் தங்கலான். இந்த திரைப்படத்திலிருந்து சிந்தூரி விஷால் பாடியிருக்க, உமாதேவி இயற்றியிருக்கும் இந்த பாடலுக்கு இசை ஜி வி பிரகாஷ்குமார். இந்த அழகான பாடலோடு இன்றைய உங்கள் விருப்பம் இனிதே ஆரம்பமாகிறது.

அடுத்து நாம் கேட்க இருக்கிற பாடல் விடுதலை ரெண்டு. இந்த திரைப்படத்திலிருந்து சஞ்சய் சுப்பிரமணியம் மற்றும் அனன்யா பட் இணைந்து பாடியிருக்கிற பாடல் கேட்கப் போகிறோம். இளையராஜா இயற்றி இசையமைத்திருக்கிற இந்த பாடலை எங்களது விருப்பமாக தாருங்களேன் அப்படின்னு யாரெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா, திருவள்ளூர் மாவட்டம் புல்லரம்பாக்கம் மணி, சந்திரா, நிர்மல்குமார், சங்கீதா, ஸ்ரீ, பிரணவ், ரேவதி, அனீஷா, தர்ஷன், கொரட்டூர் மணவாளன், ஆனந்தி மணவாளன், நெல்லை மூலக்கரைப்பட்டி ராஜு, நம்பி தேவேந்திரன், பொள்ளாச்சி கொண்டேகவுண்டன்பாளையம் முத்துக்குமார், சேலம் சின்ன கிருஷ்ணாபுரம் நல்லதம்பி, நெல்லை மேலச்செவல் மாமூது மைதீன், ரஹமத் பேகம், வாகையூர் ராக்கெட் ராமசாமி, கொடுங்கால் கமால் பாஷா, நிஷா பேகம், திருக்கோவிலூர் சீமாட்டி ராஜா, இவர்களுக்காக இந்த பாடல்.

0: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: போலீஸ்.
1: மிஸ் சீமா?
0: ஆமாங்க.
1: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லங்க, இல்லனா வீட்டுக்கு வந்துருவோம்.
0: நான் என்ன பண்ண?
1: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான்? அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்டா இருக்கீங்க.
0: டிஜிட்டல் அரெஸ்டா?
1: 100,000 கொடுங்க, தப்பிக்கலாம்.
0: இவ்வளவு பணமா?
1: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பியிருக்க, இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிருவான்.
0: ஜெயிலுக்கு நீ தான் போவே. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
1: என்ன
0: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராடு. அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ், பேங்க், RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
2: ஹலோ மம்மா.
0: ஹாய்.
3: RBI சொல்கிறது.
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் விருப்பம், வழங்கிக் கொண்டிருப்பது உங்கள் அபிமான விவித் பாரதி தமிழ். இது 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இந்த கொண்டாட்டத்தோட நாம கேட்டு ரசிக்க இருக்கிற அடுத்த பாடல் ராயன் திரைப்படத்திலிருந்து இடம்பெறுகிறது. இந்த பாடலுக்கு இசை AR ரஹ்மான், தனுஷ் இயற்றி AR ரஹ்மானுடன் இணைந்து பாடியிருக்கிறார் இந்த பாடலை. இந்த பாடல் யாருடைய விருப்பத்தில் இடம்பெறுகிறது? தீட்டாளம், ஆதி திராவிடர் குடியிருப்பு, ராஜேஷ், உத்திரமேரூர், ஆசிரியர் நகர், ராம்குமார், லட்சுமி, சஞ்சய், மோனிகா, செங்கல்பட்டு, அனுமந்த புத்தேரி, ரவிக்குமார், நீதி, புனிதவதி, ஹெலன், ஐஸ்வர்யா, பிரின்சி, ஷோஃபியா, சைதை, ஜோதியம்மாள் நகர், ராஜ்குமார், சுகந்தியா, அக்ஷயா, அபிஷயா, புலியூர்புரம், உமா, பிரியன், காஞ்சனா, பிரேம்குமார், அருணா, பிரவீன்குமார், பாப்பா, தேவராஜ், யுவராஜ், சஞ்சய், சீரணிபுரம், அனிதா, சாமுவேல், செஞ்சி, கப்பை, ஏழுமலை, கிருஷ்ணன், தேவி, சித்ரா, அருண், பிரபு, அன்பு, கிருஷ்ணா. இதோ இவர்களுக்காக

வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும்

0: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது இறை அருளால் நன்றாக தொடங்கிட நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
2: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை. உங்கள் விருப்பத்தின் அடுத்த பாடல் மதுரை கைத்தறி நகர் குமரன் ஸ்ரீதேவி சூரியநாராயணன் வாசுகி பார்கவி மீரா சிந்தாமணி சக்தி ஜனார்தனன் ராமலிங்கம் சுமதி ராஜேந்திரன் தனலட்சுமி சந்தியா ரமேஷ் பாபு மணிமாலா மந்தாகினி கர்நாடக மாநிலம் சின்ன திருப்பதி கிராமம் பிரகாஷ் ஷியாமலா அஸ்வினி ரமேஷ் ஆனந்த் மன்மித் புழல் ஓம் பிரகாஷ் அம்மாப்பேட்டை லோகநாதன் பிரேமா தேவி ஹேமலதா சந்தோஷ் திரள் ஆதித் இவர்களுக்காக இடம்பெறுகிறது. அனிருத் ரவிச்சந்தர் இசையமைத்து ஷில்பாராவுடன் இணைந்து பாடியிருக்கும் பாடல் அருண்ராஜ் காமராஜ் இயற்றியிருக்கும் இந்த பாடல் இடம்பெற்றிருக்கும் திரைப்படம் ஜெயிலர்.

நேரம் 8:22 40 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் விருப்பம், வழங்கிக் கொண்டிருப்பது உங்கள் அபிமான விவித் பாரதி தமிழ். 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இந்த கொண்டாட்டத்தோடு அடுத்ததாக குப்பநத்தம் ராமு, காஞ்சிபுரம் கோகிலா, பிரசன்னா, பெங்களூர் ஹேமப்பிரியா, துர்வா ரவிக்குமார், வில்லிவாக்கம் குபேந்திரன், மகேஸ்வரி, மயிலாப்பூர் வெற்றிச்செல்வி, சத்யநாராயணன், அயப்பாக்கம் கோட்டீஸ்வரன், இந்துமதி, திருநின்றவூர் தீனதயாளன், கலையரசி, திருவல்லிக்கேணி நாராயணன், தமிழரசி, திருச்சி கருமண்டபம் வேலாயுதம், திரவியமலர், சந்த்ரு, துர்காதேவி, தன்விக் விஸ்வா, இவங்க விருப்பத்தில் ஒரு பாடலை கேட்க இருக்கிறோம். இவர்கள் மெர்சல் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை தங்களது விருப்பமாக கேட்டிருக்காங்க. பாடலை இசையமைத்து ஸ்ரேயா கோஷலுடன் இணைந்து பாடியிருப்பவர் ஏ ஆர் ரஹ்மான், இயற்றியிருப்பது விவேக்.

0: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
1: பண்ணாதீங்க தம்பிகளா.
0: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
1: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
0: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
1: பேரண்ட்ஸ் மேலயும் கேஸ் ஃபைல் ஆகும்.
0: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
1: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
0: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
1: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
0: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்ல. 40 கீழ வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
1: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.

அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும்

0: இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் மேல்பட்டடை.
1: அண்ணே, ரேடியோ முன்னாடி உட்கார்ந்துகிட்டு அப்படி என்ன ஆர்வமா கேட்டுட்டு இருக்கீங்க?
2: என்ன இப்படி கேட்டுக்கிட்ட? 8 மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழகம்ல உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி இருக்கு.

0: அதை கேட்கதான் ஆவலா உட்கார்ந்துருக்கேன்.
1: அட, இன்னுமா லெட்டர் எழுதி போட்டு பாட்டு கேக்குறீங்க?
0: ஆமா, காலம் காலமா இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து ஒளிபரப்பாக்கிட்டு வருது. பல நேயர்கள் பல ஊர்ல இருந்து கடிதம் போடுறாங்க, அதுல நம்ம பேரும் வரும்போது ஒரு தனி குஷி தான்.
1: நீங்க சொல்ல சொல்ல எனக்கே ஆர்வமா இருக்கே.
0: இத கேளு.
2: உங்களுக்கு விருப்பமான புதுப்பட பாடல்களும் இந்த பகுதியில வரணும், பிடித்த பாடலோட உங்க பெயர்களும் விவித் பாரதியில வாசிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா, ஒரு போஸ்ட் கார்டுல உங்க பெயர், ஊரின் பெயர், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அந்த பாட்டு இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர், இதையெல்லாம் தெளிவா குறிப்பிட்டு நிலைய இயக்குனர், விவித் பாரதி தமிழ் FM, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 அப்படிங்கிற அட்ரஸுக்கு போஸ்ட் பண்ணினா, கூடிய விரைவில் உங்க பாடலும் பெயரும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில இடம்பெறும். சோ போஸ்ட் பண்ணுங்க, பாடல உங்க பெயரோட கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
0: எங்க போற?
1: போஸ்ட் ஆபீஸுக்கு தான். போஸ்ட் கார்டு வாங்கணும் இல்ல?
0: அது சரி.
3: நேயர்கள் இப்பொழுது கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் விருப்பம், வழங்கிக் கொண்டிருப்பது உங்கள் அபிமான விவித் பாரதி தமிழ். இது 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இந்த கொண்டாட்டத்தோட நாம அடுத்து கேட்டு ரசிக்க இருக்கிற பாடல் யாருடைய விருப்பத்தில் இடம்பெறுகிறது? பூந்தண்டலம், புண்ணியகோட்டி, உமா, ஆசிரியர் நகர், தமிழினி, இமை, தருண், நட்சத்திரா, அன்பத்திற்கான்பேட்டை, அருணகிரி, கீதா, கண்டிவாக்கம், கணேசன் அண்ணம்மாள், சாய்ராம் நகர், சங்கரநாராயணன், ஹேமலதா, திருமுடிவாக்கம், தமிழ்ச்செல்வி, மணி, பாரி, புரிசை, தண்டலம், பரந்தாமன், பாளையம், ஆனந்தன், மேலாவதம், பார்த்திபன், ஜெயவேலு, ஆரணி, பாப்பம்பாடி, ஆண்டாள், தேவமணி, மணிராஜ், அனிதா, மோனிகா, தானு, போஸ், கொரட்டூர், ரஞ்சித், குருதயாள், பெங்களூர், டிசி பாளையம், ரவீனா பிரபு, சூர்யா, செங்கம், பொன்மணி, சசிகுமார், ரக்ஷிதா, தினேஷ், செங்கல்பட்டு, ரமணி வில்வம், இவங்களுக்காக தலைவி திரைப்படத்திலிருந்து பாடல் இடம்பெறுகிறது. சைந்தவி பிரகாஷ் பாடி, ஜி வி பிரகாஷ்குமார் இசையமைத்திருக்க, மதன் கார்கி இயற்றியிருக்கிறார் இந்த பாடலை.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் இன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணி.
1: சிறகம் பத்தி கட்டி செடிக்கு செட்டி குஞ்சாங்க கட்டி சீமானார் பெத்தேமவ அண்ண பொண்ணு நடைய சிறகம் பத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சாங்க கட்டி சீமானார் பெத்தேமவ அண்ண பொண்ணு நடைய நீ செடிக்கு செடி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடைய கொத்தம்பள்ளி பாத்தி கட்டி கொத்து கொத்தா குஞ்சாங்க கட்டி கோமானார் பெத்தேமவ அண்ண பொண்ணு நடைய நீ கொட்டிக்கு கொட்டி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடைய. நான் உங்கள் கிராமிய பாடகர் இசையமைப்பாளர் சுரேஷ்குமார். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அழகான தமிழ் பாடல்களை கேட்கணும்னா விவித் பாரதி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
2: உங்கள் விருப்பத்தின் அடுத்த பாடல் விருமன் திரைப்படத்திலிருந்து சித் ஸ்ரீராம் பாடியிருப்பது. யுவன் சங்கர் ராஜாவின் இசையமைப்பில் பாடலை இயற்றியிருப்பது கருமத்தூர் மணிமாறன். இந்த பாடலை எங்களது விருப்பமாக தாருங்களேன் அப்படின்னு யாரெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா, திருமழிசை, கஸ்தூரி, அருணாசேகர், ஜெகநாதபுரம் சரஸ்வதி, தனசேகர், காட்டுப்பாக்கம் ஹேமாவதி, யுவராஜ், காமராஜர் தெரு, தீபா, பிரகாஷ், மணலூர்பேட்டை சுரூபராணி, ராஜசேகர், திருமழிசை, பிரையம்பத்து, மஞ்சுளா, ஆனந்தன், காஞ்சிபுரம் தாயார்குளம் தெரு, ராணி ஆனந்தன், சதீஷ்குமார், கோமதி, புகழேந்தி, மீனாட்சி, எஸ்டேட் பேங்க் காலனி, ஷாஃபி, ராஃபி, காதர் ஷமீத், காஜா சல்மா, ஷம்மு அலி, தபசூன் காதர், பாஷா, ரேஷ்மா, நஸ்ரீன், ஷமீம், ஃபிர்தோஸ், ஷாயின் ஷா, ஷேக் ஷயாத், ரிஸ்வான், ஷமியா பானு.

நிலையத்தில் நேரம் 8:42 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் விருப்பம், வழங்கிக் கொண்டிருப்பது உங்கள் அபிமானம் விவித் பாரதி. இந்த நேரத்தில் நம்முடைய நேயர்கள் எல்லாருமே வந்து தங்களுடைய எண்ணங்களை இல்லையான வாழ்த்துக்களை எல்லாம் நம்முடைய விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இந்த பகுதியில் போட்டுகிட்டே இருக்காங்க. அவங்க வந்து வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லலைங்க, நிறைய தகவல்களையும் சொல்லியிருக்காங்க. எல்லாவற்றையும் பொழுது பார்க்க முடியுமா அப்படின்னு தெரியவில்லை. இருந்தாலும் சில யாரெல்லாம் நமக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னாவது நாம் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. சரி, இன்றைய நம்முடைய விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இந்த போஸ்டில் வந்து யாரெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னா, பட்டாளம் அப்துல் ஜலீல், தீட்டாளம் டிசி ராஜேஷ், என் சின்னராஜ், அவங்க வந்து பெங்களூர் ஹைவே ரோடு புத்துக்கோயிலிருந்து திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து போட்டிருக்காங்க. தீட்டாளம் டிசி ராஜேஷ் நமக்கு பல போஸ்டர்ஸ் அனுப்பியிருக்காங்க. பெங்களூர் குப்பநத்தம் ராமுவும் அதே மாதிரி நன்றி சொல்லியிருக்காங்க போஸ்டர் மூலமாக. சூளை ரீஜா மனோகரன், புண்ணியமன்மேடு வண்ணை கணேசன், ஆரணி பாப்பம்பாடி, ஆண்டாள் தேவமணி, இவங்க எல்லாரும் வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன் கோட்டையிலிருந்து பாரி வள்ளல், என் சின்னராஜ், அவங்க வந்து ஹைவே அதாவது பெங்களூர் ஹைவே ரோடு புத்துக்கோயிலிருந்து, பட்டாளம் அப்துல் ஜலீல், அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, ஏழு கிணறு அபுதாகிர், சாந்தி ரமேஷ், சூளை ரீஜா மனோகரன், ஆரணி பாப்பம்பாடி, ஆண்டாள் தேவமணி, பெரம்பூர் கமலாஷண்முகம் ஜீவானந்தம், ராஜேஷ் பெரியார் நகர், மீண்டும் என் சின்னராஜ், இவங்க எல்லாருமே வணக்கம் வாழ்த்துக்கள் மட்டும் சொல்கிறது இல்லைங்க, சில தகவல்களையும் நம்மோடு அழகாக போஸ்டர்ஸ் மூலமாக பகிர்ந்துட்டு இருக்காங்க. பாடல்களை பற்றியும் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது வாரியங்காவல் கதிரவன் கொளஞ்சிநாதன், அதுக்கடுத்தது மேலப்பேடு தயாளன், சென்னை சிவராமன் நாகராஜன், பர்வதவர்த்தினி, மா செல்வநாதன், அவங்க வந்து வேலங்குடி அந்த இடத்துலேருந்து நமக்கு போட்டிருக்காங்க. சோமசுந்தர பிரபு, அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, அதற்கடுத்தது டி நகர் ரங்கராஜன், பொன்னியம்மன்மேடு வண்ணை கணேசன், தீட்டாளம் டிசி ராஜேஷ், ஹேமா, என்எம்பி நச்சுப்பிள்ளை, இவங்க வந்து எங்கேருந்துனா காரைக்கால் நிறவியிலிருந்து போட்டிருக்காங்க. பெங்களூர் குப்பநத்தம் டி ராமு, அதற்கடுத்தது தீட்டாளம் டிசி ராஜேஷ், ஹரிராம் தேனியிலிருந்து, செந்தில் கண்ணன் ஷோபா, இவங்க எங்கேருந்து போட்டிருக்காங்க அப்படின்னு அவங்க ஊர் பெயரை நினச்சிருக்காங்களா இணைக்கவில்லை. அதற்கடுத்தது தஞ்சை தேனே பிரகாஷ் குமரன், அவங்க வந்து மகர் நோம்பு சாவடி தஞ்சாவூர்லேருந்து. இந்த நேயர்கள் எல்லாருமே வந்து இந்த நிகழ்ச்சிகளை கேட்டுட்ருக்காங்க, ஆகையினால தான் இவ்வளவு ஆர்வமாக அவங்க வணக்கம் வாழ்த்துக்கள் சிலர் சொல்லியிருக்காங்க. சிலர் வந்து நமக்கு அழகழகான போஸ்டர்ஸ் எல்லாம் அனுப்பியிருக்காங்க. அதே மாதிரி ரெட் ஹில்ஸ் ஹயாத் பாஷா அவங்களும் அனுப்பியிருக்காங்க. நம்ம

நேயர்கள் எல்லாருமே இவ்வளவு விருப்பத்தோட பாடலை மட்டும் கேட்பது கிடையாதுங்க, அவங்களுடைய எண்ணங்களையும் நம்மோடு பகிர்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லணும். நிலையத்தில் நேரம் 8:45.

பாடல் விருப்பத்தின் அடுத்த பாடல் வித் லவ் திரைப்படத்திலிருந்து இடம்பெறுகிறது. விஜய் நாராயண், சியான் ரோல்டான் இணைந்து பாடியிருக்க, சியான் ரோல்டானின் இசையமைப்பில் மோகன்ராஜன் இயற்றியிருக்கும் இந்த பாடல் யாருடைய விருப்பத்தில் இடம்பெறுகிறது? சென்னை 17 சேர்ந்த ஜெயஸ்ரீ, ஜெயந்தன், ஜெய் ஸ்ரீதரன், கண்ணபாளையம், விஜிவி நகர், சாரதி ராஜா, சந்தோஷம், பொன்னம்மாள், கோபால், ராஜு, அடையாளம்பட்டு ஆசீர்வாதம், ராஜேஸ்வரி, வெங்கடேஷ், போரூர், சங்கர், சுசீலா, மேல்பாக்கம், சந்திரேஷ், ரோஜா, சேலம், கணங்காணி, ராதாகிருஷ்ணன், சங்கீதா, திருமழிசை, நாகராஜ், அஸ்வினி, தேசூர், குமரன், ஆங்கரை, பைரவி, மதுரவாயல், அன்பு சீனிவாஸ், ஜெயலக்ஷ்மி, இதோ இவர்களது விருப்பத்தில் நாமும் அந்த பாடலை கேட்டு ரசிக்கலாமே.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் இன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு.
1: உங்கள் விருப்பத்தின் அடுத்த பாடல் சியான் ரோல்டான் இசையமைத்து தீயுடன் இணைந்து பாடியிருப்பது. ஏகாதசி ஏற்றியிருக்கும் இந்த பாடல் பராசக்தி திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது. இந்த பாடல் யாருடைய விருப்பத்தில் இடம்பெறுகிறது? சென்னை மாம்பாக்கம் குலசே நஜ்முத்தீன், தாஜ் நிஷா நஜ்முதீன், அயம்பாக்கம் அபர்ணானகர் மூர்த்தி, கமலா பாலாஜி, பூபதி, கொடிமலர், கவிப்பிரியா, குண்டுமல்லி, செண்டுமல்லி, பெருமாள், வேடியம்மாள், ஜிதின் தர்ஷன் மற்றும் மலையம்பாக்கம் வெங்கடேசன், குன்றத்தூர் பெரியார் நகர் முருகேசன், தேவி, ஆறுமுகம் சுதா, கண்ணகி நகர் கஸ்தூரி, அடையாறு சரஸ்வதி, துறைப்பாக்கம் ஹேமாவதி, திருமழிசை தீபா, மயிலாப்பூர் சரோஜாம்மாள், புளியந்தோப்பு பூசம்மாள், லாய்ட்ஸ் ரோடு கிருஷ்ணாம்மாள், ஸ்ரீபெரும்புதூர் ஓவியாஸ்ரீ, அச்சரப்பாக்கம் ஜமுனாஸ்ரீ, இலக்கியா.

நம்முடைய உங்கள் விருப்பத்தை நிறைவு செய்ய வருகிற பாடல் யாருடைய விருப்பத்தில் இடம்பெறுகிறது? மேற்கு நடுவக்கரை மாரிமுத்து லட்சுமி, வேலூர் மாவட்டம் கே கே நகர் சமியுல்லா, தில்ஷாத் முபாரக், அம்ரீன், அல்மாஸ், குணவட்டம் அகமது பாஷா, ஷனாஸ் பேகம், பள்ளிகொண்டான் ஒலி அகமது, சம்ருத் பேகம், ஓடப்பட்டி செந்தில், சிட்கோ நகர் முகமது மொய்தீன், ரஹமத் பேகம், விஷாரம் ஹன்சா நகர் மாலிக் பாஷா மஸ்தானி, திருச்சி ஜமீல் ஹாஜிரா, ராமேஸ்வரம் ரம்ஜான், ஆசிப் தோபிக் தாரிக். இவர்கள் விரும்பி கேட்டிருக்கிற பாடல்

சபாநாயகன் திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் சஞ்சித் ஹெக்டே பாடியிருந்தது. கார்த்திக் நேஹா இயற்றி லியோன் ஜேம்ஸ் இசையமைப்பில் இடம்பெற்றது இந்த பாடலோடு இன்றைய உங்கள் விருப்பம் இனிதே நிறைவு பெறுகிறது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இதிலும் நீங்கள் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். நேயர்கள் இப்பொழுது கேட்டும் பங்கேற்றும் சிறப்பிக்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: கலக்கல் அரங்கம். கலக்கல் அரங்கம்
1: கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில நம்முடைய நேயர்கள்லாம் பங்கேற்பதற்காக அவளோடு காத்துட்டு இருப்பீங்க. நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, இன்றைய நிகழ்ச்சியில பங்கேற்கணும் அப்படின்னா, 2 எண்கள் உங்களுக்காக வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் முதல் எண் 2952-08-53 இந்த எண்ணில் ஆண் நேயர்களும், இரண்டாவது எண் 2838-98-71 இந்த எண்ணில் பெண் நேயர்களும் பங்கேற்கலாம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அதே மாதிரி இது நம்முடைய நிகழ்ச்சியில் நாம் தொடர்ந்து செய்துட்டு வந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான். சரியா, இன்றைய நம்முடைய நிகழ்ச்சியில் என்ன மாதிரியான ஒரு விளையாட்டு காத்துட்ருக்கு அப்படின்னா, நம்ம ஏற்கனவே 2 வாரத்திற்கு முன்னால் வந்து பழமொழிகளை வச்சு ஒரு சின்ன விளையாட்டு விளையாடினோம். அதாவது கடைசி வார்த்தையை, நாங்கள் ஒரு பழமொழியின் கடைசி வார்த்தையை சொல்லுவோம், அதை வச்சு நீங்கள் வந்து அது என்ன பழமொழி அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒரு 2 வாரத்திற்கு முன்னால் ஒரு நிகழ்ச்சியை வழங்கினோம். அது வந்து கிட்டத்தட்ட அந்த நிகழ்ச்சியில் 1 மணி நேரத்தில் ஒரு 25 பழமொழிகள் நாம் உங்களுக்காக வழங்கினோம். நிச்சயமாக அந்த நேரம் போராது அப்படின்னு நமக்கு தெரியும். ஆகையினால இன்றைக்கி என்ன செய்யலாம், நாம் அதே மாதிரியான பழமொழியினுடைய தொகுப்பை இன்றைக்கும் தொடரப்போகிறோம். அதுவும் நம்முடைய நேயர்கள் எல்லாரும் நிச்சயமாக வரவேற்பீங்க அப்படின்னு நினைக்கிறோம். இன்றைய நம்முடைய நிகழ்ச்சியில் பங்கேற்கும் முதல் நேயர் யார் அப்படின்னு தெரிந்து கொள்வோமா? வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
3: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யாரு பேசுறீங்க?
3: நான் சமுதி, காஞ்சிபுரத்துல இருந்து பேசுறேன்
1: மேடம். காஞ்சிபுரத்துல இருந்து பேசுறீங்க? உங்க நிகழ்ச்சி என்னன்னு
3: கேட்டுட்டீங்களா?
1: தெரியலையா? தெரியாமலே வந்துட்டீங்களா? அடடா, அதாவது நாங்கள் ஒரு பழமொழி சொல்லுவோம், ஒரு பழமொழியினுடைய கடைசி வார்த்தைய சொல்லுவோம், அதை வச்சுட்டு நீங்க அந்த பழமொழி என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரியா? சரியா, ஓகே. கடைசி வார்த்தை கோணல். கோணல் தெரியுமா?
3: என்ன
1: கொடுக்கணுமா? பரவாயில்ல, பரவாயில்ல, இன்னொரு நேரத்தை கேட்டுருவோமா? நன்றி, வணக்கம். விவித் பாரதி தமிழ்.
4: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யாரு பேசுறீங்க?
4: திருவாரூர் மாவட்டம் நெட்டுப்பாளையம் நாகராஜ்.
1: உங்களுக்கு தெரியுமா இதனுடைய பதில்?
4: முதல் கோணல் முற்றிலும் கோணல்.
1: அவ்வளவுதாங்க, முடிஞ்சு போச்சு. நன்றி பங்கேற்றதற்கு.
4: நன்றி மேடம்.
1: இவ்வளவுதாங்க, நம்ம கடைசி வார்த்தையை சொல்லும் பொழுது நீங்கள் அது என்ன பழமொழி அப்படின்னு சொல்லணும். சரியா? ரொம்ப ரொம்ப ஒரு சாதாரண ஒரு விஷயம், ஆனாலும் நாம் மறந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம் இந்த பழமொழி அப்படின்னு சொல்லலாம். நம்முடைய நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் யார்? வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
5: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: அண்ணாநகர்ல இருந்து மாலிதேவி பேசுறேன்.
1: உங்களுக்கு வந்து நான் கடைசி வார்த்தை சொல்லுகிறேன், அது ஒரு வார்த்தை சொன்னா முடியுமான்னு தெரியல, இருந்தாலும் பார்க்கலாம். கடைசி வார்த்தை முடியவில்லை. இது வந்து நம்ம கொலைக்கலை எல்லாரும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. சரியா? அதாவது பேச்சு தமிழ்ல இந்த வார்த்தையை முடியல, முடியவில்லை, அந்த மாதிரி பேச்சு தமிழ்லயும் சொல்லுவாங்க.
5: வேற ஏதாவது
1: தாண்டவும் முடியல.

0: தோண்டவும் முடியல.
1: இதற்கு இது வந்து தெரிஞ்சிருக்கணும், நம்ம இப்படி சொன்னோம்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தாண்டவும் முடியல,
0: பேச்சு
1: வழக்குல சொல்லுவோம், அதுவும் கிராமப்புறங்கள்ல சொல்லுவாங்க நிறைய. இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல அது இல்ல. தாண்டவும் முடியல,
0: போடவும் முடியல, தாண்டவும் தாண்டவும்
1: இல்ல இல்ல. நன்றி,
0: அப்படி வராது,
1: அப்படி வராது. நன்றி பங்கேற்றதற்கு.
0: நன்றி.
1: வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
0: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்டடையிலிருந்து சென்றேன்.
1: சொல்லுங்க, கேட்டீங்களா?
0: சொல்லுங்க மேம்.
1: தாண்டவும் முடியல, அதான் கடைசி.
0: என்ன மேம், இன்னொரு வாட்டி சொல்லுங்க.
1: தாண்டவும் முடியல.
0: தாண்டவும் முடியல.
1: இதுக்கு மேல க்ளூ கிடையாது. நான் முதல்ல வந்து கடைசி வார்த்தை மட்டும் சொன்னேன், அது கொஞ்சம் சிரமமா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு முந்தைய வார்த்தையும் இணைத்து சொல்லி இருக்கேன். இது வந்து நம்ம பழங்காலத்துல நீங்க வீட்டுல வயசானவங்க இருந்திருந்தாங்கன்னா, அதுவும் கிராமப்புறங்கள்ல கண்டிப்பா இத சொல்லுவாங்க.
0: நன்றி.
1: வணக்கம், விவித் பாரதி தமிழ். புரிஞ்சுகிட்டு நம்ம சொன்னோம்னா சுலபமா சொல்ல முடியும். அதாவது பாம்புன்னு நினைச்சு அடிக்கவும் முடியல, பழுதாறேன்னு நினைச்சு தாண்டவும் முடியல. ஏன்னா பாம்புன்னு நம்ம கரெக்டா தெரிஞ்சிருச்சுன்னா அடிச்சிடலாம், ஆனா அது பாம்பான். அதாவது இது எப்படின்னா, இல்ல இதெல்லாம் வந்து நம்முடைய வாழ்க்கையோடு ஒட்டிய பழமொழிகள். இப்ப ஒருத்தட்ட நம்ம பழகிட்டு இருக்கோம்னா அவங்க நல்லவங்கன்னு நினைச்சு அவங்க கிட்ட பழகவும் முடியல, அவங்க மோசமான
2: உதவும் முடியல.
1: அதுதான், அவ்வளவுதான். பாம்புன்னு நினைச்சு தாண்டவும் முடியல, இல்ல பாம்புன்னு நினைச்சு அடிக்கவும் முடியல, பழுதாறேன்னு நினைச்சு தாண்டவும் முடியல. நன்றி. வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
3: வணக்கம் மேடம், சொல்லுங்க. ஓடவும் முடியல, ஒழுங்கவும் முடியல சொன்னாங்க.
1: அப்படியா, ஓடவும் முடியல, ஒழுங்கவும் முடியல என்ன சொன்னாங்க? அப்படியா சொன்னாங்க?
3: அப்படி சொல்லலாம் சொல்றேன்.
1: ஆஹா, அப்படி சொல்லுவாங்களா? அது ஒரு பழமொழியா? தெரியல. அப்படியா,
3: என்ன மேடம் அனுபவிக்குதான் ஆராய கூடாது அவ்வளவுதான்?
1: இல்ல இல்ல இல்ல இல்ல, அப்படி இல்லங்க. அதுக்காக நம்ம நம்ம எல்லாத்தையும் நம்ம யோசிச்சு சொல்லக்கூடாது. நீங்க என்ன சொன்னீங்க? இல்ல இல்ல, நீங்க என்ன சொன்னீங்க சொல்லுங்க.
3: ஓடவும் முடியல, ஒதுங்கவும் முடியவில்லை. இத சொன்னீங்களா, மனுஷால விட்டு வெட்டவும் முடியல, சேர்த்துக்க முடியல.
1: அது வந்து அதுக்கான பழமொழி வந்து பாம்புன்னு அடிக்கவும் முடியல, பழுதாரன்னு தாண்டவும் முடியல.
3: பாம்பு அடிக்க முடியாது.
1: சொல்லலாமா உங்களுக்கானது? பொன், பொன், பொன். தங்கம் இருக்கு இல்லையா, தங்கம், பொன். அதான் முடிகிற வார்த்தை. இந்த பழமொழியின் முடிகிற வார்த்தை இருந்தாலும் ஆயிரம் பொன், இறந்தாலும் ஆயிரம் பொன். சரி, நம்ம என்ன செய்யலாம்? போன முறை நடத்தும் பொழுதே வந்து நிறைய நேயர்கள் வந்து அழகான பல பாடல்களை சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் இன்னைக்கு நம்மால முடிந்த இந்த பழமொழிகள் இடம்பெறுகிற பாடல்கள் சிலவற்றை உங்களுக்காக வழங்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். இதோ முதல் பாடல். என்ன பாடல் அப்படின்னா, ஆயிரம் ரூபாய் இந்த திரைப்படத்திலிருந்து பி சுசீலாவின் குரலில், ஏ மருதகாசி இயற்றி, கே வி மகாதேவனின் இசையமைப்பில்.

0: நேரம் 9:12 20 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது, பங்கேற்றும் சிறப்பித்துக் கொண்டிருப்பது கலக்கல் அரங்கம் வழங்கிக் கொண்டிருப்பது உங்கள் அபிமான் விவித் பாரதி. நம்முடைய கலக்கல் அரங்கத்தில் பங்கேற்கும் அடுத்த நேயர், அதுக்கு முன்னாடி இதுல நீங்க பங்கேற்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஆண் நேயர்களாக இருந்தால் 2952 0853 மற்றும் ஒரு எண் 2838 9871, அந்த இரண்டாவது எண் சொன்னோம் பாத்தீங்களா, அதுல பெண் நேயர்களும் பங்கேற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். முன் இணைப்பாக 044 இந்த எண்ணையும் இணைத்து தொடர்பு கொள்ளவும். வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா? நல்லா இருக்குமா? நீங்க நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கான கடைசி வார்த்தை சொல்லலாமா? ஆழ்வார். ஆழ்வார் அதாவது அரசாழ்வார்னு சொல்லுவோம்ல, அந்த ஆழ்வார். கலக்கிட்டீங்கம்மா, நன்றி. நம்முடைய நிகழ்ச்சியில நம்ம நேயர்கள் எல்லாருமே வந்து அழகா பங்கேற்று இந்த பொன்மொழிகள் அப்படின்னு சொல்ல, பழமொழிகள் எல்லாமே பொன்மொழிகளாகத்தாங்க இருக்கு. சரி, நம்முடைய நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நேயர் வணக்கம் விவித். யாருமா பேசுறீங்க? உங்களுக்கான ஒரு பழமொழியினுடைய கடைசி வார்த்தையை சொல்லலாமா?
2: சொல்லுங்க. போன முறை நல்லா இருந்துச்சு.
0: அப்ப இந்த முறை நல்லா இல்லையா? ஈஸியா தரணுமா? சரி தாராமா, வார்த்தை அதுதான் தாராமா. ஒரு தரமா இது வந்து நம்ம எல்லாரும் சொல்லுவதுதான் வழக்கத்துல. ஒரு தரமா,
2: ஒரு தரமா, கொஞ்சம்
0: எத்தனை வாட்டி ஒரு இடத்துக்கு போயிட்டு போயிட்டு வருவீங்க? அதான் க்ளூ.
2: அப்படியா?
0: எத்தனை வாட்டிக்கு ஒரு இடத்துக்கு போயிட்டு போயிட்டு வருவீங்க? உங்களுடைய வானொலி தான் இல்லையா, தைரியமா பேசுங்க. அடுத்த முறையும் நிச்சயமாக பங்கேற்கணும். சரியா? நன்றி, நன்றி. இது வந்து நம்ம எல்லாரும் சொல்லுவாங்க, அதாவது எத்தனை வாட்டி தான் ஒரு இடத்துக்கு போயிட்டே இருப்பீங்க, இதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம்? வணக்கம் விவித் பாரதி தமிழ். அடடா, நம்முடைய நேயர் வந்தாங்க ஆனா அவங்க போயிட்டாங்க. இப்ப வந்து உங்களுக்கு ஒரு இது தெரியல, எனக்கு இன்னொன்னு வேணும் அப்படின்னு சொன்னா கூட கேளுங்க, அதனாலலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சொல்லுங்க. வணக்கம் விவித் பாரதி தமிழ். சொல்லுங்க, நீங்க கேட்டீங்களா? சரி, நான் இன்னொரு வாட்டி சொல்றேங்க. அதாவது ஒரு தரமா அப்படின்னு முடியும், அந்த பழமொழி. அதுக்கு வந்து நான் ஒரு குழு கூட

0: சொல்லியிருந்தேன். என்னன்னா, எத்தனை வாட்டி ஒரு இடத்துக்கு போயிட்டு போயிட்டு வருவேன், போனா எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரது இல்லையா, போனா வேலையை முச்சமா வரணும், ஒரு தரம் போயிட்டு திருப்பி வந்துட்டு திருப்பி போயிட்டு ஒவ்வொரு வாட்டி போயிட்டு இருக்க கூடாது. அது என்ன தெரியுமா, நம்ம வந்தோம்னா நமக்கு தெரியாது, மத்தவங்களுடைய இதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா. பரவாயில்ல, இன்னொருத்தட்ட கேட்டுருவோமா. ஆனா இதுக்கு நான் வந்து நிறைய குழு கூட சொல்லிட்டேங்க, ஆகையினால நீங்க நிச்சயமா உங்களால சொல்ல முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
1: வணக்கங்க.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: திருநந்தையூர் கணபதி.
0: சொல்லுங்க, கேட்டீங்களா? கற்பனை எல்லாம் இங்க கிடையாது, அப்படி ஒரு பழமொழி இருக்கு. அது என்ன பழமொழின்னு நீங்க சொல்லணும் சரியா? இல்ல இல்ல இல்ல, அது இல்ல. நன்றி பங்கேற்றதற்கு. நம்முடைய நேயர்கள் வந்து அந்த பழமொழியை சொல்வதற்கு பதிலாக அவங்களுடைய கற்பனை வளத்தை தட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
2: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம், யாரு பேசுறீங்க? யாரு பேசுறீங்க ஐயா? உங்க பேர் சொல்லுங்க ஐயா. உங்களுடைய வானொலி, உங்கள் வானொலியின் ஒலி அளவை முழுமையா குறைங்க, இல்லைன்னா எக்கோ வந்துகிட்டே இருக்கும். இப்ப சொல்லுங்க, ஒரு தரமா அப்படின்னு முடிகிற ஒரு பழமொழி. ஒரு தரம், ஒரு தரமா, ஒரு தரமா என்று முடிகிற பழமொழி. அதுக்கு நான் க்ளூ சொல்லியிருந்தேன். ஒரு ஆளை பார்க்க போனா எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரமாட்டியா, எத்தனை வாட்டி போவ, இதுதான் க்ளூ. அது க்ளூங்க, நீங்க அது என்ன பழமொழின்னு சொல்லணும். ஒரு தரமா அப்படின்னு முடியும். பரவாயில்ல, இன்னொரு நேரத்தை கேட்டுருவோமா, இன்னொரு நேரத்தை கேட்டுடலாம். சரியா, நன்றி. இது வந்து நம்ம எல்லாருமே பயன்படுத்துறது தாங்க, ஆனா நான் இப்ப கேட்கும் போது உங்களுக்கு தெரியலையோ அப்படின்னு எனக்கு தோணுது. வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாரு பேசுறீங்க?
3: நான் ரெட்டு சேர்ந்த ஹயாத் பாஷா.
0: ஹயாத் பாஷாயா, சொல்லுங்க
3: மேடம். தலையை பிச்சுக்கிற ஒண்ணு தெரியலையா மேடம்?
0: ஒண்ணுமே தெரியலையா? இரண்டு வார்த்தைகள் சொல்லலாம் நினைக்கிறேன். குட்டுப்பட வேண்டும் அப்படின்னு
3: முடியும்.
0: அவ்வளவுதாங்க, சூப்பர். பாருங்க பாருங்க, முன்னாடி இருக்கிறதா தெரியல, பரவாயில்ல. நன்றி,
3: நன்றி மேடம்.
0: வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
4: வணக்கம்.
0: வணக்கம், யாரு பேசுறீங்க?
4: வணக்கம், இனிய காலை வணக்கம். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் ஆட்டோதுறை.
0: சொல்லுங்க, நீங்க அதை கேட்டீங்களா? நான் முதல்ல சொன்னதா ஒரு தரமா?
4: அது வரல மேடம்.
0: வரலையா?
4: ஐயோ, சொன்னதுதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான், அறிகுறியா தென்படல. புதுசாதான் சொல்லுங்க.
0: புதுசாதான் சொல்லணுமா? சரி, இது வந்து நான் உங்களுக்கு கடைசி வார்த்தை சொல்றேன். இதுல ஒன்னும் இல்லை, நீங்க ரெண்டு கிட்ட எனக்கு இப்ப தெரிஞ்சு ரெண்டு பழமொழி டக்குன்னு சொல்லலாம் சரியா? வயசு இல்ல, ஒண்ணு ஒண்ணும் ஈஸியா சொல்லலாம். வயசு,
4: வயசா? வயசு,
0: ஆமா.
4: வார்த்தை சேர்த்து சொல்லுங்களேன்.
0: இன்னொரு வார்த்தை சேர்த்து சொன்னா அது ரொம்ப ஈஸியா போயிருமே. அதாவது இப்படி இருந்தீங்கன்னா ஹெல்த்தியா இருக்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி. சின்ன வயசுல எல்லாம் இப்படி இருந்தீங்கன்னா நீங்க ஹெல்தியா இருக்கலாம். பரவாயில்ல, பரவாயில்ல, நன்றி பங்கேற்றதற்கு. பரவாயில்லங்க, இப்ப வந்து நான் திருப்பியும் சொல்றேன், இரண்டு பழமொழிக்கு நமக்கு இன்னும் பதில் கிடைக்கல. ஒரு தரமா அப்படின்னு முடியும் அப்படின்னு ஒரு பழமொழியை சொல்லியிருந்தோம். இப்ப நம்ம சொல்லியிருந்தது என்ன சொன்னோம், வயசு அப்படின்னு சொல்லியிருந்தோம் சரியா? இந்த ரெண்டு பழமொழியும் மீதி இருக்கு. இப்ப அடுத்த பாடல் நாம கேட்டுட்டு வந்துடலாம். இந்த பாடல் கேட்கும்போது இதுல ஆரம்பத்துல இல்லையே அப்படின்னு சொல்லுவீங்க. மண் குதிரையை நம்பி பொன் குதிரை அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த பழமொழி இதுல வரும் இடையில. இது வந்து நம்முடைய நேயர் தேர்வு செய்த பாடல், போன முறை அப்படின்னே சொல்லலாம். என் தங்கை கல்யாணி திரைப்படத்தில் இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியிருப்பது, டி ராஜேந்தர் இசையமைத்திருக்கும் பாடல் இது.

0: ஜெகத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 செந்தமிழ் ததும்பும் உங்கள் பேச்சாற்றலை இந்த உலகிற்கு காட்ட ஒரு அரிய வாய்ப்பு. செப்டம்பர் 2 முதல் புதன்கிழமை தோறும் காலை 10 முதல் 11 வரை ஒரு நிமிட பேச்சாற்றல் செந்தமிழில் சரளமாக பேசும் உங்கள் பேச்சாற்றலை வெளிப்படுத்த விரும்பினால் ஒவ்வொரு வாரமும் நாங்கள் தரும் தலைப்பிற்கு ஏற்றவாறு 1 நிமிடத்திற்குள்ளாக ஒரு சிறு சொற்பொழிவை பதிவு செய்து எங்களுக்கு அனுப்பலாம். வியாழன் முதல் சனிக்கிழமை வரை நீங்கள் அனுப்பும் 1 நிமிட பேச்சை நமது விபத் பாரதி தமிழ் பண்பலையில் புதன்கிழமை தோறும் காலை 10 ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் கேட்டு மகிழலாம். நீங்கள் பதிவு செய்யும் உங்கள் குரல் பதிவை 9444000123 என்கிற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் மூலம் உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊரின் பெயரை டைப் செய்து 1 நிமிட பேச்சாற்றல் என்று டைப் செய்து அனுப்பலாம். 1 நிமிடத்தில் உங்கள் வெற்றி தடத்தை பதிவு செய்யுங்கள். 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் இந்த வார தலைப்பு தமிழோசை. 1 நிமிட பேச்சாற்றல்.
1: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சந்தியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: நேரம் 9:27 35 நேயர்கள் கேட்டும் பங்கேற்றும் சிறப்பித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கலக்கல் அரங்கம். கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு பங்கேற்க இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம், விவித் பாரதி தமிழ். வணக்கம், யாரு பேசுறீங்க? கேட்டீங்களா நீங்க நம்ம ரெண்டு இது இப்ப பெண்டிங்ல இருக்க அந்த ரெண்டையும் கேட்டீங்களா? சரி, நான் வந்து இப்போ அந்த பழமொழியினுடைய கடைசி இரண்டு வார்த்தைகள் சொல்றேன். ஒரு தரமா அப்படின்னு முடிகிற பழமொழி என்ன பழமொழி?
1: அதுதான் தெரியலங்களா மேடம், நிறைய பேரும் தெரியல, வேறதான் கொடுங்க மேடம்.
0: வயசு என்று முடிகிற பழமொழி.
1: வயசு என்று முடிகிற பழமொழிங்களா?
0: அதுக்கு வந்து க்ளூ கூட இருக்கு, அதாவது ஹெல்தியா இருக்கணும்னா இப்படி இருந்தா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நொறுங்க தின்னால் 100 வயசு. கலக்கிட்டீங்க, நன்றி. வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
2: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம், விவித் பாரதி தமிழ். சரி, உங்களுக்கான கடைசி வார்த்தை ஒரு பழமொழியில சொல்லலாமா?
2: சொல்லுங்க மேடம்.
0: குறுகுறுக்கும். ரொம்ப ஈஸி இது.
2: உள்ளம். உள்ளம்.
0: உள்ளம் இல்ல,
2: குற்றம் உள்ள நெஞ்சு குறுகுறுக்கும்.
0: குற்றம் உள்ள நெஞ்சு குறுகுறுக்கும். நன்றி, கலக்கிட்டீங்க. பாருங்க, இவ்வளவு ஈஸியா கொடுத்தா சொல்றீங்க, நீங்க கொஞ்சம் டஃபா கொடுத்தா சொல்ல மாட்டேங்கிறீங்க. வணக்கம், விவித் பாரதி தமிழ். வணக்கம், லைன்ல தான் இருக்கீங்க, பேசுங்க.
3: வணக்கம். வணக்கம், தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் வட்டம் பாபுராஜ்வரம் முகமது இக்பால்.
0: சொல்லுங்க, நீங்க அந்த பெண்டிங்ல இருக்கிறது உங்களுக்கு தெரியுதா?
3: என்னங்க,
0: ஒரு ஒரு இது வந்து யாருக்குமே தெரியல, ஒரு பழமொழி, அது உங்களுக்கு தெரியுதா?
3: எல்லாம் பெண்டிங்ல இருக்கு, எல்லாரும் அவாய்ட் பண்ணிட்டு வராங்க.
0: நீங்களும் சொல்ல மாட்டீங்களா, அவாய்ட் பண்றீங்களா?
3: கோணல்னு சொன்னீங்கல்ல, ஆட தெரியாதவருக்கு வாசல்.
0: இல்ல இல்ல இல்ல இல்ல, அந்த பழமொழி எடுக்கலாம்னு, அது நம்ம வந்து அப்படி சொல்லல. முதல் கோணல் முற்றும் கோணல் அவ்வளவுதான் சொன்னோம்.
3: சரி, வேற சொல்லுங்கம்மா.
0: அமைதி அப்படின்னு முடிகிற பழமொழி.
3: அமைதியா? சொல்றீங்களா?
0: ரொம்ப சுலபம் இது. அப்படியா, நீங்க கொஞ்சம் யோசிங்களே, உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரியா, நன்றி பங்கேற்றதற்கு.
4: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி

0: பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் இன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு.
1: நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நேயர், அதுக்கு முன்னாடி நமக்கு நம்முடைய நேயர்களுக்காக டெலிபோன் எந்த நம்பருக்கு நீங்க கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு நாங்க சொல்லிடுறோம். முதல் எண் 2952-0853 இந்த எண்ணில் ஆண் நேயர்களும், இரண்டாவது எண் 2838-9871 இந்த எண்ணில் பெண் நேயர்களும் பங்கேற்குமாறு நாங்க கேட்டுக்கிறோம். வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
2: மேடம், நான் திருவான்மீர் மீரா.
1: மீராம்மா சொல்லுங்க.
2: அந்த வயசு சொன்னேலே, வயசு சொன்னேலே, அது வந்து நான் நினைக்கிறத சொல்லட்டுமா? ஓடுற பாம்ப பிடிக்கிற வயசு.
1: அப்படி இருந்ததுக்கா? ஓ, அது தெரியல. சூப்பர், இதுவும் உங்களுக்கு தெரியும். சூப்பர், நீங்க ஒண்ணு சொல்லிருக்கீங்க, நான் இதை எடுத்துட்டு வரல. இது இது சொல்லுவாங்க, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். இது தவிர இன்னொன்னும் இருக்கு, அதுதான் நான் சொன்னேன், ஹெல்தியா இருக்கலாம் இப்படி சாப்பிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி சாப்பிட்டா ஹெல்த்தியா இருக்கலாம் அப்படிம்பாங்க. நல்ல என்ன, ரொம்ப ஹெல்தியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, பரவாயில்ல, இன்னொருத்தவங்க கிட்ட கேட்டுருவோமா? இருந்தாலும் நீங்க புது புது இப்ப ஒண்ணு சொன்னீங்க இல்லையா, அது ரொம்ப நல்லா இருந்தது. நன்றி. பாருங்க, நம்ம ஒரு விதத்துல எடுத்துட்டு வந்தா நம்முடைய நேயர்கள் அதற்கான இன்னொரு பழமொழி சொல்றாங்க. யார் பேசுறீங்க? வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
3: வணக்கம் மேடம். வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
3: முன்னாடி பேசினேன், என் பேர் போன் வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் கிடையாது சாதாரண.
1: இல்ல இல்ல, நீங்க யாரு பேசுறீங்க?
3: நான் ஜமால் மேடம். நான் வந்து ரேடியோ கூட நமக்கு ஒருத்தர் ஃப்ரீயா குடுத்திருக்காரு நமக்கு.
1: இல்ல இல்ல, இப்ப அதெல்லாம் சொல்ல வேண்டாம். நம்ம நிகழ்ச்சியை கேட்டீங்களா?
3: எனக்கு நாலு மீதியில ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி லாண்ட்ரி அயன் பண்ணிட்டு
1: இருந்தேங்க. இப்ப நாங்க கேள்வி கேக்குறோம், நீங்க பதில் சொல்லுங்க, அவ்வளவுதான். சரியா
3: மேடம், நான் செல்ல எடுத்து நான் வெளியில ஓடி அனுப்போம்.
1: வயசு என்று முடிகிற பழமொழி தெரியுமா? வயசு
3: என்னங்க?
1: இல்ல, வயசுன்னு முடிகிற பழமொழி. நீங்க சொல்றது கரெக்ட் பழமொழி தான், ஆனா நம்ம கேட்பது வயசுன்னு முடியணும். பரவாயில்லைங்க, நம்முடைய நிகழ்ச்சிகள்ல தொடர்ந்து பங்கேறுங்க. சரியா, நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
4: ஹலோ.
1: வணக்கம்
4: மேடம். எர்ணாகுளம் இருந்து மாலா பேசுறேன்.
1: எங்க? சொல்லுங்க, நீங்க கேட்டீங்களா?
4: இல்ல மேடம், கேட்கல மேடம். நீங்க சொல்லுங்க மேடம்.
1: பாத்தீங்களா, கேட்காம கேக்குறீங்க பாத்தீங்களா. ரெண்டு இருக்குங்க, இப்ப வந்து பதில் சொல்ல வேண்டியது. ஒண்ணு வந்து வயசு அப்படின்னு முடிகிற பழமொழி.
4: நூறு வயசு மேடம்.
1: சூப்பர், நொறுங்க தின்றால் 100 வயசு. இன்னொன்னு தெரியுமா? அமைதி என்று முடிகிற பழமொழி. சூப்பர், போங்க. நன்றி பங்கேற்றதற்கு. அப்படியா, ரொம்ப சந்தோஷமா பங்கேற்றதற்கு
4: நன்றி.
1: பாருங்க, வந்தாங்க கடகடன்னு ரெண்ட சொல்லிட்டு போயிட்டாங்க. அடுத்து நம்ம நிகழ்ச்சியில பங்கேற்கிற நேயர் யார்? வணக்கம் விவித் பாரதி தமிழ். வணக்கம், லைன்லதான் யாரு பேசுறீங்க?
5: வேதாரண்யம் மட்டம் கருப்பம்புளம் தெற்கில இருந்து சா சிவகுமார். நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும். உங்களுக்கான வார்த்தை சொல்லட்டுமா?
5: சொல்லுங்க.
1: முதல்ல ஒரு வார்த்தை சொல்றேன், முடியுதான்னு பாருங்க. மாளும், மாளும். சரி விடுங்க, நான் ரெண்டு வார்த்தை சொல்றேன், கடைசி ரெண்டு வார்த்தை. குன்றும் மாளும், குன்றும் மாளும்,
5: குன்றும் மாளும்.
1: வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
6: ஹலோ.
1: ஹலோ, யாருமா பேசுறீங்க?
6: அசோக் நகர்ல இருந்து ஜெயராணி பேசுறேங்க.
1: ஜெயராணி அம்மா, கேட்டுட்டு இருக்கீங்களா நிகழ்ச்சிய?
6: ஆமா, நீங்க சொன்னது கேட்டுக்கிட்டு இருக்கேன் நானு காலையில இருந்து.
1: சரி, உங்களுக்கான அந்த வார்த்தை நான் திருப்பி சொல்லட்டுமா அம்மா? குன்றும் மாளும் என்று முடிகிற பழமொழி தெரியுமா?
6: சொல்லுங்களா.
1: குன்றும் மாளும் அப்படின்னு ஒரு பழமொழி முடியும், அது என்ன பழமொழி?
6: எதுங்கம்மா?
1: குன்று, குன்று இருக்குல்ல, மலை

0: மலைய குன்று, மலையில சின்னது குன்றும் மாளும் என்று முடிகிற பழமொழி. ஒரு தரமா அப்படின்னு
1: கேட்டிருந்தேன்ல,
0: எல்லாருக்கும் தெரியும் அது.
1: அப்படிங்களா? இதுதான் எனக்கு புயலுக்கு பின் அமைதின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் ட்ரை பண்ண கிடைக்கல.
0: பரவாயில்லம்மா, பரவாயில்ல. இன்னொரு நேரத்தை கேட்டுருவோமா? நம்ம
1: ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன், நீங்க லைன் கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி.
0: அதெல்லாம் இல்லம்மா, ரொம்ப நன்றி. இதே மாதிரி நம்ம நிகழ்ச்சிகள்லாம் நீங்க தொடர்ந்து பங்கேற்கணும், சரியாம்மா?
1: நாங்க டெய்லி எல்லா நிகழ்ச்சியும் கேட்பாம்மா. ஒண்ணு கூட ஆனா ட்ரை பண்ணுவேன், கிடைக்கும்.
0: இனிமே ட்ரை பண்ணுங்க, கிடைக்கும், சரியாம்மா?
1: சரிங்கம்மா,
0: நன்றி.
1: தேங்க்ஸ்மா,
0: நன்றி. வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாரு பேசுறீங்க?
2: நான் அம்பத்தூர்ல ஸ்ரீராமச்சந்திரன் பேசுறேன்.
0: ஸ்ரீராமச்சந்திரன் ஐயா சொல்லுங்க.
2: குந்தி தின்றால் குண்டும் மாளும்.
0: கலக்கிட்டீங்க, குந்தி தின்றால் குன்றும் மாளும், கலக்கிட்டீங்க. அப்ப அந்த இன்னொன்னு தெரியுமா, ஒரு பெண்டிங் ஒண்ணு இருக்கே,
2: சொல்லுங்க.
0: ஒரு தரமா என்று முடிகிற பழமொழி, அது வந்து எத்தனை வாட்டி போக ஒரு இடத்துக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்காக பண்ணுவாங்க.
2: ஹலோ,
0: இந்த ஒரு இடத்துக்கு எத்தனை வாட்டி போவீங்க அப்படின்னு கேட்பாங்கல்ல, கிட்டத்தட்ட அந்த அர்த்தத்துல வரும். ஒரு தர போனா ஒரு வேலையை
2: ஆடிக்கு ஒரு தரம், அமாவாசைக்கு ஒரு தரமான்னு கேட்பாங்களா தானே?
0: ஆடிக்கு ஒரு தரம், அமாவாசைக்கு ஒரு தரமான்னு கேட்பாங்களா? ஒரு நீங்க அப்படி சொல்றீங்களா? ஆடிக்கு ஒரு தரம், அமாவாசைக்கு ஒரு தரம் தான் சொல்லுவோம்.
2: ஒரு தரம்
0: தரமான்னு கேட்க மாட்டோம்ல. அது இல்ல. சரி, பரவாயில்ல, இருந்தாலும் அதை கண்டுபிடிச்சிட்டீங்க, நன்றி பங்கேற்றதற்கு.
2: நன்றி மேடம்.
0: வணக்கம், விவித் பாரதி தமிழ். வணக்கம், லைன்ல தான் இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம், விவித் பாரதி தமிழ், லைன்ல தான் இருக்கீங்க, பேசுங்க. யார் பேசுறீங்க?
3: வணக்கம்மா.
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
3: மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து கிமாத்திலிருந்து கடைசியா பேசுறேம்மா.
0: சொல்லுங்க, நீங்க கேட்டீங்களா இதெல்லாம்? பழமொழியினுடைய கடைசி வார்த்தை நாங்க சொல்லுவோம், நீங்க வந்து அது என்ன பழமொழின்னு சொல்லணும், சரியா? உங்களுக்கு சுலபமாவே சொல்றேன், புலி என்று முடிகிற பழமொழி. புலி ரொம்ப சுலபம், பரவாயில்ல. இன்னொரு நேரத்தை கேட்டுருவோமா? நன்றி. வணக்கம், விவித் பாரதி தமிழ். காண ஒரு தரம், கும்பிட ஒரு தரமா அப்படின்னு கேப்போம்ல நம்ம. இந்த பழமொழிய நாம இப்ப அடிக்கடி பயன்படுத்துகிறோமா யோசிச்சு பார்ப்போம், சரியா? நிலையத்தில் நேரம் 9:38:50.

அரவு எட்டணா, செலவு பத்தனா, அதிகம் ரெண்டனா, கடைசியில் துண்டனா.

கேட்ட பாடல் எல்லாருக்குமே ஒரு பிடித்த பாடல் அப்படின்னு சொல்லலாம். இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பாமா விஜயம் டீம் சவுந்தரராஜன் எல்லார் ஈஸ்வரி குழுவினர் இணைந்து பாடியிருந்தாங்க. கண்ணதாசன் பாடல் வரிகளுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். இப்போ நம்முடைய நேயர்கள் எல்லாரும் வந்து டெலிஃபோனில் மட்டும் இல்லைங்க, அவங்க வந்து விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இந்த பகுதியிலையும் தங்களுடைய பதிவுகள்லாம் போட்டுகிட்டே இருக்காங்க. இதில் எல்லாருமே வந்து விடையை இங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு மட்டும் பார்த்துடலாம். மேபி அது ரெப்பட்டிவாக கூட இருக்கும், நாம் இப்போ அவங்க பேரெல்லாம் சொன்னோன்னா அது வந்து அப்படி இருக்கும். அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, பாபு முள்ளக்காடு, மேலப்பேடு தயாளன், பிரபாகரன், பிரியதர்ஷன், அதுக்கடுத்தது ஹேமலதா, தீட்டாளம் டிசி ராஜேஷ், எரவாஞ்சேரி சாகுல் ஹமீது, சூளை ரீஜா மனோகரன், தி கனகராஜ், கிருஷ்ணகிரி மாவட்டம் துடுகனஅள்ளி கோவில் கொட்டாய் அங்கிருந்து பண்ணியிருக்காங்க. கமலாவரதன் அவங்க போட்டிருக்காங்க. அதுக்கடுத்தது ஹேமலதா. இதை தவிர வந்து ரெட் ஹில்ஸ்லேருந்து ஹயாத் பாஷா, கார்த்தி சே அவங்க வந்து கார்த்தின்னு போட்டுட்டு கோவனூர்லேருந்து கொடுத்துருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து வணக்கம் வாழ்த்துக்கள் சிலர் சொல்லியிருக்காங்க. சிலர்லாம் வந்து இந்த பழமொழி என்ன பழமொழி அப்படின்னு அவங்க ஒவ்வொருத்தரும் போட்டுக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து அப்படின்னே சொல்லணும். அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம், அதுக்கடுத்தது கதிரன் வாரியங்காவிலிருந்து போட்டிருக்காங்க. அந்தோனிராஜ், பொன்னியம்மன்மேடு, வண்ணை கணேசன் இவங்கெல்லாம் வரிசையாக போட்டுட்ருக்காங்க. பிரபாகரன், பிரியதர்ஷன், ஆர் செல்வகுமார், ஹேமலதா, மாலினி தேவி, அதே மாதிரி சூளை ரீஜா, மனோகரன், பர்வதவர்த்தினி, ஸ்ரீராமச்சந்திரன் அவங்க வந்து அம்பத்தூர்லேருந்து, அதுக்கடுத்தது காஞ்சனா, அதனு குடமானப்பட்டி கே வி ஜெயசீலன், மீரா வெங்கட்ராமன் இவங்க எல்லாரும் போட்டுட்ருக்காங்க. பாபு முள்ளக்காடு,

வீரராகவன் அவங்க வந்து மாதவரத்திலிருந்து. நம்முடைய நேயர்கள் எவ்வளவு ஆர்வமாக இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்காங்க அப்படின்னு இதை பார்த்தாலே நமக்கு தெரிகிறது. புரசைவாக்கம் சவுந்தரராஜன், கு துரைசாமி ஸ்ரீ அவங்க போட்டிருக்காங்க. அதே மாதிரி முத்துமாரி அவங்க வந்து நம்ம கேட்ட ஒரு பதில் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, அதை வந்து நம்முடைய நேயர்களும் வந்து சொல்லிட்டாங்க. எல்லாருமே வந்து, அதாவது சிலர் வந்து சில பதில வந்து சொல்லுவதற்கு சிறிது நேரம் எடுத்துக்கிறாங்க, ஆனால் நம்முடைய நேயர்கள் வந்து கிடுகிடுன்னு அப்படியே போட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆற்காடு சாத்து, ரமேஷ், ஈஸ்வரி, பி புஷ்பா இவங்க எல்லாருக்குமே வந்து நாம் ஒரு நன்றியும் சொல்லிக்கலாம். ஏன்னா ஃபோனில் தான் பங்கேற்க முடியவில்லை, இதிலையாவது சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சலிக்காமல் வந்து போட்டுட்ருக்காங்களே, அதற்காக. நிலையத்தில் நேரம் 9:46, 30 நிமிடம்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் இன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு.
1: நிலையத்தில் நேரம் 9:48 50 நேயர்கள் கேட்டும் பங்கேற்றும் சிறப்பித்துக் கொண்டிருப்பது கலக்கல் அரங்கம் வழங்கிக் கொண்டிருப்பது உங்கள் அபிமான விவித் பாரதி. இப்போ நம்முடைய நிகழ்ச்சியில பங்கேற்க இருக்கும் அடுத்த நேயர் யார்? வணக்கம் விவித் பாரதி தமிழ். கும்பகோணத்துல இருந்து மீனாட்சி. அவங்க வானொலியின் ஒலி அளவை முழுமையா குறைச்சுக்குங்க. புலி என்று முடிகிறது கேட்டிருந்தோம் நாம, இல்ல இது தெரியலையா? அப்படியா? ரொம்ப ஈஸியாச்சேமா. சரி, அதுக்கு அடுத்தது ரொம்ப சுலபமா உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப சுலபமா என்ன சொல்ல, இன்னொன்னு கேட்டிருக்கோமே அதை சொல்லிட்டாங்க. சரி, திருப்பி நான் ஒன்று சொல்றேன். ஆயுசு என்று முடிகிற ஒரு பழமொழி. ஆயுசு நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
2: வணக்கம். நல்லா
1: இருக்கும். யாரு பேசுறீங்க?
2: செந்தில் கண்ணன் பேரணும்.
1: சொல்லுங்க, நீங்க கேட்டீங்களா?
2: ஆயுசு ஆயுசு சொல்லுவாங்க.
1: அது 100 வயசு. 100 ஆயுசும் சொல்லுவாங்க. சரி, இன்னொன்னு சொல்லுங்களேன். நன்றி பங்கேற்றதற்கு. நேர்களே, நாம வந்து இப்போ யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, பழமொழியை யோசிக்கணும் இல்லையா? நம்ம வந்து சினிமா பாடல் பற்றி சொல்லிட்டு இருக்கல, ஆனால் அந்த பழமொழிகள் சினிமா பாட்டுல இடம்பெற்றிருக்கு. அப்படிப்பட்ட பாடல்களை தான் நாம இன்னைக்கு உங்களுக்காக தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். வணக்கம் விவித் பாரதி தமிழ். வணக்கம். புஷ்பலதாம்மா கேட்டீங்களா?
3: நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும். நீங்களும் நல்லா இருக்கீங்க.

0: நம்புறோம். ஆயுசு என்று முடிகிற பழமொழி பதுங்கினால் பசு பாய்ந்தால் புலியா?
1: புலி
0: பழக்கம் இருக்கா அப்படி சொல்றது? கேள்விப்பட்டது. ஓகே ஓகே. இன்னொன்னும் இருக்கு, இன்னொன்னும் இருக்கு, நகைச்சுவையா சொல்லுவாங்க அத. சரி பரவாயில்ல, இருந்தாலும் வந்து இன்னைக்கு நீங்க இன்னொரு பழமொழி சொல்லி இருக்கீங்க. நீங்க ஒண்ணு சொல்லிட்டீங்களா, நம்ம இன்னொரு நேரத்தை கேட்டு பாப்போமா? நன்றி. வணக்கம், விவித் பாரதி தமிழ். வணக்கம், யாரு பேசுறீங்க? வணக்கம். சரி, அவங்க என்னவோ பேசுவதற்கு உங்களுக்கு மனசு இல்ல போல.
2: வணக்கம்.
0: வணக்கம், யாரு பேசுறீங்க?
2: ஹேமலதா, கள்ளக்குறிச்சில இருந்து. நல்லமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம். நீங்களும் நல்லா இருக்கோம். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறோம். சொல்லுங்க, நீங்க கேட்டீங்களா அத?
2: புலிக்கு சொல்லிட்டாங்களா?
0: சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க.
2: வீட்டுல எலி, எலியில புலி,
0: இது எல்லாரும் சொல்லுவோமா மாட்டோமா? இல்ல, நல்ல நகைச்சுவையா சொல்லுவோம்ல.
2: என் பேச்சு வீட்டுல கேட்க மாட்டாங்க. இப்ப ஆல் இண்டியா ரேடியோல பேசுறது உலகமே கேக்குது.
0: நன்றி. நன்றி, நன்றி. வணக்கம், விவித் பாரதி தமிழ். என்ன ஆச்சு? வணக்கம் விவித் பாரதி தமிழ். வணக்கம், லைன்ல தான் இருக்கீங்க, பேசுங்க. நம்முடைய நேயர்கள், வணக்கம், யாரு பேசுறீங்க? வணக்கம், யாரு பேசுறீங்க? ஹலோ
3: மேடம்,
0: யாரு பேசுறீங்க?
3: ஹலோ, வணக்கம் மேடம், குற்றமரவி பேசுறேன்
0: மேடம். ரவி சார், கேட்டீங்களா? இப்ப முடிச்சிட்டாங்க, உங்களுக்கு அடுத்தது கேட்கலாமா? சரி, இது வந்து என்ன சொல்ல, முளைக்குமா, முளைக்குமா என்று முடிகிற பழமொழி.
3: விளையும் பெயர் முளையில் தெரியுமா?
0: அது வேற. முளைக்குமா,
3: முளைக்குமா, இது
0: கிடையாதா? முளைக்குமான்னு முடியணும், முளைக்குமான்னு முடியணும். ரொம்ப ஈஸி இது. பரவாயில்ல பரவாயில்ல, இன்னொருத்தவங்க கிட்ட கேட்டுருவோம்னா. நன்றி. நம்முடைய அடுத்த நேயர், வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
4: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம், யாரு பேசுறீங்க? யாரு பேசுறீங்க? சொல்லுங்க, உங்களுக்கு தெரியுமா இது முளைக்குமா? ஈஸியா தான் கேக்கணுமா? இது கஷ்டமா இருக்கா? அப்படியா? இது ரொம்ப ஈஸியாச்சு உங்களுக்கு இல்லையா? இல்ல பரவாயில்ல, உங்களுக்கு இன்னொன்னு கேப்போமா? சரி, நான் இரண்டு வார்த்தையா சொல்றேன். போஜனம் கிடையாது, போஜனம் கிடையாது. இல்ல இல்ல இல்ல, இது தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும், போஜனம் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. யாரு கிடைக்காது? அவ்வளவுதான், சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க. பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடையாது. நன்றி. வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
5: வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
0: உங்கள் வானொலியின் ஒலி அளவை முழுமையா
5: கேட்டிருந்தீங்கல்ல, அந்த வயசு ஆயிச்சு, அது நொறுங்க தின்றால் 100 வயசு அப்படிம்பாங்க.
0: அது நொறுங்க தின்றால் 100 வயசு ஆயுசும் சொல்லலாம், அதனால ஒண்ணு தப்பு இல்ல. ஆனா அதை முடிச்சுட்டோம் நம்ம. இன்னொன்னு ஆயுசுன்னு அதை சொல்லுங்களேன் பாப்போம்.
5: இன்னொன்னு ஆயுசுன்னு சரியா வரல. இப்ப விதைக்காம முளைக்குமா அப்படிம்பாங்களே, அதுதானே விதைக்காம முளைக்குமா?
0: இல்ல இல்ல இல்ல, அப்படி இல்ல. நீங்க கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா இது உங்களுக்கு தெரியும். இது ரொம்ப சுலபம்தான். சரி பரவாயில்ல, அதாவது முளைக்கும். சரி, நம்முடைய அடுத்த நேயர் யார்? வணக்கம், விவித் பாரதி தமிழ். வணக்கம், லைன்ல தான் இருக்கீங்க.
6: நாளை வணக்கம், நாளை வணக்கம் கூறுது நாகை மாவட்டம் திருக்கோவை வட்டம் மணக்குடி ராஜேந்திரன்.
0: சொல்லுங்க, நீங்க கேட்டீங்களா?
6: சொல்லுங்கம்மா.
0: முளைக்குமா என்று முடிகிற ஒரு பழமொழி.
6: முளைக்கும், ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமா? முடியும், முடியுமான்னு கேட்டீங்களா?
0: முளைக்குமா,
6: முளைக்குமா?
0: பரவாயில்லை, நன்றி ஐயா, நன்றி. இது வந்து நமக்கு நேரம் அனுமதிக்கவில்லை, ஆகினால நாமே சொல்லிடலாம். விரை ஒன்று போட்டால் சுரை ஒன்று முளைக்குமா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? இதெல்லாம் வந்து ஒரு 15-20 வருடத்திற்கு

கூட வீட்டுல எல்லாரும் பயன்படுத்திட்டு இருந்த பழமொழிகள். அதுக்கு பிறகு ஆயுசுன்னு நம்ம சொல்லியிருந்தோம்ல, நித்திய கண்டம் பூர்ண ஆயுசு, இதுவும் எல்லாரும் சொல்லுவாங்க, நித்திய கண்டம் பூர்ண ஆயுசு அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. நிச்சயமாக இந்த பழமொழிகளை எல்லாம் நாம் இனி வருகிற காலங்களிலாவது, அந்த பழமொழிகள்லாமே வந்து நம்முடைய முன்னோர்களின் அனுபவங்களின் வெளிப்பாடு, ஆகையினால் அது மறைய விடக்கூடாது. நாம எல்லாரும் இதை முடிந்தவரை வீடுகளிலும் பேசி பழக வேண்டும். அதற்காகத்தான் இன்றைய நிகழ்ச்சியை நம்ம அமைச்சிருந்தோம். அடுத்தது வந்து அக்கறை பச்சை திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல். இந்த பாடல் வந்து முழுமையா அதையே வார்த்தை அதுல இடம்பெறவில்லை, இருந்தாலும் அரசனை நம்பி புருஷனை விட்ட அப்படின்னு சொல்லுவாங்களே கதையா போச்சுன்னு, அந்த கிட்டத்தட்ட அந்த பொருளில் வருகிற ஒரு பாடல்.

0: நேர்களை கேட்ட இந்த பாடலோடு இன்றைய கலக்கல் அரங்கம் இனிது நிறைவு பெறுகிறது.
1: கலக்கல் அரங்கம். கலக்கல் அரங்கம்.
2: சபாஷ்.

0: கேட்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஆம்நிலை 102.3 விவித் பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: சின்ன சின்ன சிட்டுக்கள்.
1: சின்ன சின்ன சிட்டுக்கள் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் ஒரு தலைப்பு கொடுப்போம். அதை வந்து ரொம்ப அழகாக குழந்தைங்க வந்து பேசி நம்மளோட டெலிகிராம் ஐடியில் அனுப்புவாங்க. அதன் வாயிலாக நம்ம குழந்தைங்களோட அந்த குரல் இந்த உலகமே கேட்பதற்கு ஒரு பொன்னான ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா கண் தானம் அப்படிங்கிற ஒரு தலைப்பு கொடுத்துருக்கோம். கண் தானம் பற்றி நம்மளோட குழந்தைகள் ஒவ்வொருத்தராக அழகாக பேசி அனுப்பிச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் எப்படி பேசியிருக்காங்க, என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து கேட்கலாம். இடையிடையே பாடல்களும் உங்களுக்காக காத்துட்ருக்கு. எனவே இணைஞ்சிருங்க. இது 102.3 விவித் பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். விவித் பாரதி பண்பலை நிகழ்ச்சிகளை வந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4 மற்றும் திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளில் கேட்டும் ரசித்தும் கொண்டிருக்கிறோம்.

0: குரங்கு பெடல் அப்படிங்கிற படத்துலேருந்து ஒரு நல்ல ஒரு பாடல் ஒன்று கேட்டோம். பாடல் யாரெல்லாம் பாடிருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கோல்டு செல்வராஜ் அவர் தான் பாடிருந்தார், அவரோட குழுவினர் பாடிருந்தாங்க. மணிவண்ணனுடைய வரிகளுக்கு இசை ஜிப்ரான். சரி, இன்றைக்கி நம்ம சின்ன சின்ன சிட்டுக்கள் நிகழ்ச்சியில் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்தானம் அப்படிங்கிற தலைப்பு கொடுத்துருக்கோம். கண்தானம் தலைப்பில் யாரெல்லாம் பேசி அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதல்ல யார் வந்து பேசி அமைச்சிருக்காங்க அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஹர்ஷிதா வந்து பேசி அமைச்சிருக்காங்க. என்ன பேசி அமைச்சிருக்காங்க கேட்கலாமா?
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் பெயர் ஹர்ஷிதா, உடையார்கோவில் திருமலிசை. இன்றைய தலைப்பு கண்தானம். கண்தானம் என்பது உயிர் தானத்திற்கு இணையான உயர்ந்த தானம். நம் இந்த உலகை விட்டு சென்ற பிறகும் நம் கண்கள் மற்றவர்களின் உலகை ஒளிர செய்ய உதவும். என் கண்கள் என் வாழ்நாளில் எனக்காக, பிறகு மற்றவர்களின் பார்வைக்காக கண்தானம் செய்வோம். இருளில் இருப்பவர்களின் வாழ்நாளில் ஒளியற்றுவோம். வாய்ப்பளித்த விவித் பாரதிக்கு நிஞ்சாந்த நன்றிகள். தேங்க்யூ, வணக்கம்.
0: ஹர்ஷிதா வந்து ரொம்ப அழகாக வந்து, அதாவது கண் தானம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக சொல்லிட்டு போயிட்டாங்க. நிகழ்ச்சியின் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நிகழ்ச்சியில் அடுத்து யார் பேசி அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு முன்னாடி
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 செந்தமிழ் ததும்பும் உங்கள் பேச்சாற்றலை இந்த உலகிற்கு காட்ட ஒரு அரிய வாய்ப்பு. செப்டம்பர் 2 முதல் புதன்கிழமை தோறும் காலை 10 முதல் 11 வரை ஒரு நிமிட பேச்சாற்றல் செந்தமிழில் சரளமாக பேசும் உங்கள் பேச்சாற்றலை வெளிப்படுத்த விரும்பினால் ஒவ்வொரு வாரமும் நாங்கள் தரும் தலைப்பிற்கு ஏற்றவாறு ஒரு நிமிடத்திற்குள்ளாக ஒரு சிறு சொற்பொழிவை பதிவு செய்து எங்களுக்கு அனுப்பலாம். வியாழன் முதல் சனிக்கிழமை வரை நீங்கள் அனுப்பும் ஒரு நிமிட பேச்சை நமது விவித் பாரதி தமிழ் பண்பலையில் புதன்கிழமை தோறும் காலை 10 ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் கேட்டு மகிழலாம். நீங்கள் பதிவு செய்யும் உங்கள் குரல் பதிவை 9444001023 என்கிற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் மூலம் உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊரின் பெயரை டைப் செய்து ஒரு நிமிட பேச்சாற்றல் என்று டைப் செய்து அனுப்பலாம். ஒற்றை நிமிடத்தில் உங்கள் வெற்றி தடத்தை பதிவு செய்யுங்கள். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் இந்த வார தலைப்பு தமிழோசை.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் இன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு.

0: இது 102.3 விவித் பாரதி தமிழகம் மனங்களில் நின்றென்று முழுமையான கொண்டாட்டம். நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சின்ன சின்ன சிட்டுக்கள் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்கூடிய தலைப்பு கண்தானம். கண்தானம் பற்றி ஒரு குழந்தைய அழகாக பேசி அமைச்சிருக்காங்க. அதை ஒரு சில நிகழ்ச்சியில் அடுத்ததாக யார் பேசி அமைச்சிருக்காங்க அப்படின்னு கேட்கலாமா?
1: காலை வணக்கம், என் பேர் ஜிதேந்திரன், யூகேஜி பிசெல்லாம் படிக்கிறேன். உங்கள் நம்ம கடைச்ச மிளக பைய பரிசு அழகான உலகத்தையும் வண்ண வண்ண நினைகளையும் பார்க்க நம்ம உதவுக்கு கண்ணழகுதான். ஆனால் சிலரால் அதே பார்க்க முடியவில்லை. அவர்களுக்கு வெளிச்சம் தருவதுதான் கந்தானம். நாம் அழந்த பின்னம் நம் கண்கள் மூலம் மற்றவர்கள் இந்த உலகத்தை பார்க்க முடியும். கந்தானம் பற்றி சில குறிப்புகள் சொல்லட்டுமா? கந்தானம் சேர்ந்தா எந்த பாதிப்பு வராது. அது ஒரு பூண்டு செயல். ஒரு இருந்து 4-6 மணத்துக்குள்ள கந்தானம் செய்ய வேண்டும். சீர குழந்தைய முதல் முதுமையினர் வரை யாரோட கந்தானம் தானம் செய்யணும். இதனால அதை யாருக்கு கண்ணு தெரியாதோ அவங்க கண்ணு தெரிய வைக்கலாம். தேசிய கண்ணான தினம் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 8 கொண்டாடப்படுகிறது. கண்தானை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்த தேசிய கண்தான விழிப்புணர்வு வார விழா ஆகஸ்ட் 20 முதல் செப்டம்பர் 8 கொண்டாடப்படுகிறது.

0: தானம் செய்வோம், இரண்டு உடைகள் வெளிச்சத்தை பரப்புவோம்.
1: ஜிதேந்திரன் வந்து வழக்கம் போல் ரொம்ப அழகாக நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு போயிட்டார். கண்தானம் அப்படின்றது ஒரு அவசியம் என்ன, எதுக்காக கண்தானம் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து இந்த கண்தானம் பண்ணுறதுனால யார் யாருக்கெல்லாம் நன்மை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. நிகழ்ச்சியின் சார்பாகவும் லேத்தின் சார்பாகவும் ஜிதேந்திரனுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லுவோம். சொல்லிட்டு இப்போ நிகழ்ச்சியில் வரப்போகிற பாடல் என்ன, அந்த பாடலுக்கு முன்னாடி நம்ம கேட்க வேண்டியது
2: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் இன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு.

0: செனாவட்டு படத்திற்காக திப்பு கங்கா பாடிய பாடலை கேட்டோம். நான் முத்துக்குமார் வரிகளுக்கு இசை ஸ்ரீகாந்த் தேவா. சின்ன சின்ன சிட்டுகள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வந்து பேச போகிற குழந்தை யார்?
1: நண்பர்களுக்கு காலை வணக்கம் வாழ்த்துக்கள். திருமணிக்கு தோகித்தரசன். இன்றைய தினம் கண்தானம். கண்தானம் செய்வதால் முழு கண்ணும் மாற்றப்படுவதில்லை. கண்ணின் முன்பகுதியான கருவி கார்னியா மட்டுமே மாற்ற அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படுகிறது. கண்தானம் பற்றிய தேவையற்ற பயமும் மூடநம்பிக்கைகளும் மக்களிடையே களையப்பட வேண்டும். இறந்த பிறகு மண்ணோடு மண்ணாகும் கண்களை மற்றவர்களுக்கு புதிய வாழ்க்கை தரும் ஒளியாக மாற்றுவதே உண்மையான மனிதநேயம். தானத்தில் சிறந்த தானம் கண்தானம். வாய்ப்பளித்த வீத் பாரதிக்கு நன்றி நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள்.
0: கண்தானம் அப்படின்னா என்னன்றத ரொம்ப ரத்ன சுருக்கமாக அழகாக சொல்லிட்டு போயிட்டாங்க தோகித் அரசன். நிலையத்தின் சார்பாக அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லலாம். அடுத்ததாக தொடர்ந்து யார் பேச போகிறாங்க அப்படின்றத கேட்கணும் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணணும்.
2: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் இன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு.

சந்தோஷ் சுப்பிரமணியம் படத்திற்காக அளித்த பாடலை நாம் கேட்டிருந்தோம். பாடலை பாடினார்கள் திப்பு, கோபிகா, பூர்ணிமா, விவேகா அவர்களுக்கு இசை தேவி ஸ்ரீ பிரசாத். நேரம் 10:31. இது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம். விவித் பாரதி பண்பலை நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டும் ரசித்தும் கொண்டிருக்கிறோம்.

0: நிகழ்ச்சியில் அடுத்தது யார் வந்து பேச போகிறாங்க, அதாவது சின்ன சின்ன சின்ன நிகழ்ச்சியில் நீங்கள் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய தலைப்பு வந்து கண் தானம் அப்படிங்கிற தலைப்பு. ஒவ்வொரு குழந்தையும் ரொம்ப அழகாக பேசி அனுப்பிச்சிருக்காங்க. அந்த வரிசையில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பேசி அனுப்பிச்சிருக்கிறது யார் கேட்கலாமா?
1: அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கிரேஸ். நான் வேளாங்கண்ணி மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் படிக்கிறேன். நான் இன்று கண்தானத்தை பற்றி பேச போகிறேன். கண்தானம் என்பது ஒருவர் இறந்த பிறகு அவருடைய கண்களில் உள்ள கருவிழியை தானமாக வழங்கி பார்வையற்ற ஒருவருக்கு பார்வை கிடைக்க உதவுவதாகும். நாம் இறந்த பிறகும் மற்றொருவரின் வாழ்க்கையில் ஒளியாக இருக்க முடியும். கண்தானம் செய்வதன் மூலம் இரண்டு பேருக்கு வரை பார்வை கிடைக்க வாய்ப்புள்ளது. கண்தானம் செய்வது மிகவும் உயர்ந்த மனிதநேய செயலாகும். நம்முடைய கண்கள் நமக்கு பிறகு மற்றவர்களின் வாழ்க்கையை ஒளிரச் செய்யட்டும். உடல் மண்ணுக்கு செல்லலாம், கண்கள் இன்னொருவரின் உலகமாகட்டும். எனவே நாம் அனைவரும் கண்தானத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து மற்றவர்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம். கண்தானம் செய்வோம், பார்வையற்றவர்களின் வாழ்க்கையில் ஒளியேற்றுவோம். நன்றி, வணக்கம். எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த விவேக் பாரதிக்கு மிக்க நன்றி.
0: ரொம்ப பொறுமையா அழகா கண்தானம் அப்படின்னா என்னங்கிறத ரொம்ப சிறப்பாக சொல்லியிருந்தாங்க கிரேஸ் அவர்கள். நிலையத்தின் சார்பாகவும் நம்மளுடைய நிகழ்ச்சி சார்பாகவும் கிரேஸ்க்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்வோம். அடுத்ததாக ஒருத்தவங்களும் பேசி அனுப்பிச்சிருக்காங்க, அதையும் நம்ம கேட்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த பாட்டை நம்ம கேட்கணும். கேட்கலாமா?

0: மம்தா மோகன்தாஸ் பென் தயால் பாடி அந்த பாடல் சிலம்பரசனோட வரிகளில் ஜி வி பிரகாஷோட இசையில் நம்ம கேட்டு ரசித்தோம். காலை அப்படிங்கிற படத்திற்காக வந்தது இந்த பாடல். நேரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:39:10 ஆயாச்சு. சின்ன சின்ன சிட்டுகள் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்கூடிய ஒரு தலைப்பு வந்து கண் தானம் அப்படிங்கிற தலைப்பு கொடுத்துருந்தோம். ஒவ்வொரு குழந்தையும் ரொம்ப அழகாக பேசி அமைச்சிட்ருக்காங்க. அதில் அடுத்ததாக பேசி அமைச்சிருக்க குழந்தை யார் அப்படின்னு கேட்கணும் அப்படின்னா கேட்கலாம்.
1: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் நவ்யா. நான் வேளாங்கண்ணி மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் படிக்கின்றேன். நான் கண் தானம் பற்றி கூறப்போகிறேன். தானங்களில் சிறந்தது என்ன தானம் என்றால் அன்னதானம் என்பார்கள். அதை மாற்றி தானங்களில் சிறந்தது கண் தானம், இரத்த தானம் எனலாம். மருத்துவத்துறையில் இன்று பெரும் புரட்சிகள் தோன்றிவிட்டன. பயிற்சி பெற்ற மருத்துவர் மட்டுமே விழிப்படலத்தை எடுப்பார். ஒருவரிடமிருந்து பெறப்படும் இரண்டு கண்கள் மூலம் பார்வை இழந்த இருவருக்கு புதிய பார்வை கிடைக்கும். கண் தானம் செய்ய வயது வரம்பு இல்லை. கண்ணாடி அணிந்தவர்கள், சர்க்கரை நோய் மற்றும் உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் கூட கண் தானம் செய்யலாம். தேசிய கண் தான தினம் செப்டம்பர் 8 கடைபிடிக்கப்படுகிறது. நன்றி, வணக்கம். எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த விவித் பாரதிக்கு மிக்க நன்றி.
0: நவ்யா வந்து ரொம்ப அழகாக பேசி அமைச்சிருந்தாங்க. பொறுமையாக நிதானமாக கண் தானம் அப்படின்னா என்னன்றதை ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. நிலையத்தின் சார்பாகவும் நிகழ்ச்சியின் சார்பாகவும் அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லலாம். இந்த நிகழ்ச்சியில் தொடர்பு கொண்ட குழந்தைகள் அனைவருக்கும் வந்து நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து நம்ம இணையலாம். இப்போ நிகழ்ச்சியில் வரப்போகிற பாடலை கேளுங்க, கேட்டு முடிச்சுட்டு வாங்க. அடுத்து என்ன விஷயம் சொல்கிறேன்.

0: வந்தது அந்த பாடல், இளையராஜா இசையிலும் வந்தது அந்த பாடல்.
1: உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 செந்தமிழ் ததும்பும் உங்கள் பேச்சாற்றலை இந்த உலகிற்கு காட்ட ஒரு அரிய வாய்ப்பு. செப்டம்பர் 2 முதல் புதன்கிழமை தோறும் காலை 10 முதல் 11 வரை ஒரு நிமிட பேச்சாற்றல் செந்தமிழில் சரளமாக பேசும் உங்கள் பேச்சாற்றலை வெளிப்படுத்த விரும்பினால் ஒவ்வொரு வாரமும் நாங்கள் தரும் தலைப்பிற்கு ஏற்றவாறு ஒரு நிமிடத்திற்குள்ளாக ஒரு சிறு சொற்பொழிவை பதிவு செய்து எங்களுக்கு அனுப்பலாம். வியாழன் முதல் சனிக்கிழமை வரை நீங்கள் அனுப்பும் ஒரு நிமிட பேச்சை நமது விவத் பாரதி தமிழ் பண்பலையில் புதன்கிழமை தோறும் காலை 10 ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் கேட்டு மகிழலாம். நீங்கள் பதிவு செய்யும் உங்கள் குரல் பதிவை 9444001023 என்கிற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் மூலம் உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊரின் பெயரை டைப் செய்து ஒரு நிமிட பேச்சாற்றல் என்று டைப் செய்து அனுப்பலாம். ஒற்றை நிமிடத்தில் உங்கள் வெற்றி தடத்தை பதிவு செய்யுங்கள். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் இந்த வார தலைப்பு தமிழோசை.

0: நாம் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி.
1: சின்ன சின்ன சிட்டுக்கள்.
0: மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் பேசும் நண்பர்களை, அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது நான் உங்கள் தாங்கி சரவணன். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

ஆகாஷ்வாணி மன் கி பாத் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தம் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் நிகழ்ச்சியினை இன்னும் சில நொடிகளில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: 6 पर कॉल करें। कहीं से भी कभी भी 24 घंटे यह सुविधा उपलब्ध है। यहाँ आपकी बात सुनी जाती है, समझी जाती है और आपको सही दिशा दी जाती है। आप अकेले नहीं है, मदद बस एक कॉल दूर है।
1: ये कार्यक्रम आकाशवाणी के दिल्ली केंद्र से प्रसारित किया गया।
2: आकाशवाणी मन की बात, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தம் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொண்ட நிகழ்ச்சியினை இதுவரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டோம். தொடர்வது மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சற்று முன் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம்.
3: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். மனதின் குரலின் இந்த புதிய பகுதிக்கு உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை நான் வரவேற்கிறேன். புதிய முயற்சிகளை பார்வைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு மேடைதான் மனதின் குரல் என்பதை நீங்கள் அனைவரும் நன்கு அறிவீர்கள். நாட்டு மக்களின் நூதனமான எண்ணங்கள் மீது விவாதம் நடக்கிறது. இவற்றில் பல கருத்துக்கள் எண்ணங்களின் பின்புலத்தில் மக்கள் வாழ்க்கையின் பெரும் சக்தியை முதலீடு செய்திருக்கின்றார்கள். நண்பர்களே, சில காலம் முன்பு சமூக ஊடகத்தில் யாரோ ஒருவர் ஆஷாட ஏகாதசியின் புனிதமான வேளையிலே வரலாற்றை சுவாரஸ்யமானதாக ஆக்கும் எனது முயற்சியை நான் தொடங்குகிறேன் என்பதை கூறுவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் என்று எழுதியிருந்தார். அவர் தொடர்ந்து வெளிப்படுத்திய எண்ணம் மிகவும் எளிமையானது. நீங்கள் இந்த வலைத்தளத்திற்கு சென்று ஏதோ ஒரு ஆண்டை தேர்வு செய்யுங்கள். அந்த காலத்தில் பாரதத்தின் எந்த பாகத்தில் யார் ஆட்சி செய்து வந்தார்கள் என்பது உங்களுக்கு சுலபமாக தெரிந்துவிடும். எனக்குமே கூட இது மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது. இது குறித்து மேலும் தகவல்களை பெறலாமே என்று எண்ணமிட்டேன். மும்பையிலே வசிக்கின்ற கிருஷ்ணா சேஷாத்ரி அவர்கள்தான் இந்த செயலை செய்திருக்கிறார் என்பது எனக்கு தெரிய வந்தது. மேலும் சுவையான விஷயம் என்னவென்றால், கிருஷ்ணா அவர்கள் தனது வலைத்தளத்திற்கும் கூட எளிமையான பெயரை சூட்டியிருந்தார் என்பதுதான். www.bharatrajya.com. இவர் மேற்கொண்ட இந்த முயற்சி பற்றிய தகவல்கள் மக்களிடம் சென்று சேர வேண்டும், ஆகையால் அவரோடையே பேசி பார்க்கலாமே என்று தோன்றியது. நண்பர்களே, கிருஷ்ணா அவர்கள் இப்போது நம்மோடு தொலைபேசியிலே இணைகிறார். கிருஷ்ணா அவர்களே, வணக்கம்.
4: வணக்கம் சார். வணக்கம்
3: சார். நீங்க தொழில்நுட்பத்துறையைச் சேர்ந்தவர் இல்லை, வரலாற்று ஆசிரியரும் இல்லை அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. ஆனாலும் கூட எப்படி நீங்க தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வரலாறு தொடர்பான ஒரு தளத்தை உருவாக்கினீங்க? இதெல்லாம் எப்படி உருவாச்சுன்னு தெரிஞ்சுக்க நான் ஆவலா இருக்கேன்.
4: நன்றி சார். உங்களோட பேசுவது எனக்கு மிகப்பெரிய சௌபாக்கியமான விஷயம் சார். என்னை பத்தி கொஞ்சம் சொல்லிக்கிறேன். நான் ஒரு பொறியாளராக இருந்தேன், பிறகு நான் MBA செஞ்சேன், பிறகு மார்க்கெட்டிங் துறைக்கு போயிட்டேன். ஆனால் இதெல்லாம் நான் செஞ்சிட்டு இருந்தாலும் என் மனசுக்குள்ள என் சின்ன வயசு ஆசையான வரலாறு மேலேயே இருந்துச்சு. வரலாறு தொடர்பாக ஏதாவது நான் செய்யணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். எப்படி அதை சுவாரஸ்யமாக்குறது? இப்போ நமக்கு கற்றுக் கொடுக்குற வழிமுறையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு கூட தோணும். இது மூலமாக வரலாற்றை ஒரு கதை வடிவத்தில் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியும்னு நினச்சிப்பேன்.
3: கிருஷ்ணாஜி, பாரத நாட்டு வரலாற்றோட எந்த பக்கத்தை பற்றின தகவல்கள் அதிக அளவில் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
4: நம்ம பள்ளிகளில் கல்லூரிகளில் கற்பிக்கப்படுற பாரத நாட்டு வரலாறுன்னு நீங்கள் பார்த்தா அதில் ஏதோ ஒரு சாம்ராஜ்யம் அல்லது ஒரு ராஜ்யம் அது பற்றின பார்வை அதோட கண்ணோட்டம் கற்பிக்கப்படுது. அந்த சாம்ராஜ்யங்களுக்கு அளவுக்கு அதிகமாகவே முக்கியத்துவமும் கிடைக்குது. இந்த சுழலில் சிக்கி இன்னும் நம்ம பல சாம்ராஜ்யங்கள், எடுத்துக்காட்டா சோழர்கள், பல்லவர்கள், காஷ்மீரத்தில் இருந்த கார்கோடக வம்சம் அல்லது அசாமில் இருந்த அஹோம்கள், இவங்க குறைஞ்சது 600 ஆண்டுகள் வரை அசாமில் தங்களோட கலாச்சாரம், தங்களோட விழுமிய முறைகளை பராமரித்து வச்சுருந்தாங்க. இவங்களை பற்றி நமக்கு தெரியாது. ஆகையால் இப்படிப்பட்ட மாபெரும் சாம்ராஜ்யங்களை பற்றியும் மக்களுக்கு அறிமுகம் செய்கிற வகையில் ஒரு தளத்தை ஏற்படுத்தணும்னு நான் தீர்மானித்தேன்.
3: கிருஷ்ணாஜி, நீங்கள் இத்தனை கடுமையாக உழைக்கிறீங்க. அனுமானமான கேள்வி ஒன்றை நான் கேட்குறேன். இந்திய வரலாற்றில் 3 பேர் கூட பேச உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுத்தா நீங்கள் யார் கூட பேச விரும்புவீங்க, ஏன்?
4: ஆமாம் சார், நான் முதலாவதாக ராஜராஜ சோழன் பற்றி அல்லது ராஜேந்திர சோழன் கூட பேசுவேன். ஏன்னா சோழ சாம்ராஜ்யத்தோட மிக சக்தி வாய்ந்த அரசர்களாகவும் மிக முக்கியமான

0: வைஷ்ணவங்கள ஒருத்தங்களாகவும் அவங்க இருந்தாங்க. தஞ்சை பெரிய கோயிலான பிரகதீஸ்வரர் கோயில் இல்ல கங்கை கொண்ட சோழபுரம் மாதிரியான பிரம்மாண்டமான சிவன் கோயில்களை கட்டுறதுக்கு தேவையான தொலைநோக்கு பார்வை, திட்டமிடல், அந்த எண்ணம் அடுத்த 1000 முதல் 2000 ஆண்டுகள் வரை கூட வரக்கூடிய தலைமுறையினருக்கு உத்வேகம் அளிக்கக்கூடிய இந்த தொலைநோக்கு, இந்த எண்ணம் அவங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்க விரும்புவேன். ரெண்டாவது ஆளுமைன்னு பார்த்தா ஏன் கண்ணோட்டத்தில் இந்திய வரலாற்றோட மிகவும் குறைத்து மதிப்பிடப்படுற ஆளுமை சார் அவர். அவர் பெயர் ஹேமு. அவரை பற்றி இந்திய வரலாற்றில் பார்த்தோம்னா அதிகபட்சம் 2-3 வரிகளில் படித்து முடிச்சிடுறோம். அந்த ஹேமு ஒரு சாதாரண குடிமகன், ஒரு வியாபாரி. அவர் தான் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புறாரு. அவர் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குனவர் மட்டுமல்லாமல் இராணுவ மேதாவிலாசம் படைச்ச ஒரு மதியூகியும் கூட. தன்னோட வாழ்க்கையில் 23 போர்களில் களம் கண்டு 22 போர்களில் ஜெயிக்கவும் செஞ்சிருக்காரு. அவரோட சிந்தனா ஓட்டம் எப்படி இருந்துச்சு, எப்படி ஒரு சாதாரண குடிமகனாக இருந்து ஒரு பெரிய அரசனாக உருவாகிறாரு, அவரோட பயணம் பற்றி தெரிஞ்சுக்கவும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் சார். அடுத்து 3வது ஆளுமைன்னு சொன்னால் அவங்க ஒரு சுவாரஸ்யமான ஆளுமைன்னு தான் சொல்லணும். அவங்க ஒரு பெண். அவங்க திரிபுவன் மகாதேவி. ஒடிஷாவோட பௌமகாரா வம்சத்தை சேர்ந்த இவங்களோட கதையும் ரொம்பவும் சுவாரஸ்யமானது. அவங்க 850 ஆண்டு வாக்கில் அவங்க அண்டை நாடான பாலா வம்சத்து அரசர் இவங்க ராஜ்யம் மேலே போர் தொடுத்தாங்க. அதில் இவங்க கணவர் மாண்டு போயிடுறாரு. இதன் காரணமாக இவங்க ராஜ்யம் சிரித்து போய் அதில் இருந்த படைத்தலைவர்கள்லாம் ராஜ்யத்தை விட்டு போக ஆரம்பித்தாங்க. அப்போ திரிபுவன் மகாதேவியானவங்க ராஜ்யத்தை தன் கட்டுப்பாட்டில் எடுத்தாங்க. அவங்க இந்திய வரலாற்றிலேயே முதல் சுதந்திரமான அரசியாக ஆனாங்க. அவங்க ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்தினதோடு மட்டுமல்லாமல் அதை சக்தி வாய்ந்ததாகவும் ஆக்குனாங்க. எந்த அளவுக்கு சக்தி உடையவங்களா அவங்க ஆனாங்கன்னா அடுத்த 100 ஆண்டுகள் வரை அவங்க கலிங்க பகுதியில் ஆட்சி செலுத்தினாங்க. அந்த வகையில் இந்த 3 சுவாரஸ்யமான ஆளுமைகளையும் வரலாற்றில் நான் சந்திக்க விரும்புகிறேன் சார்.
1: கிருஷ்ணாஜி, நீங்கள் வரலாற்றில் வாழலை, நீங்கள் முழுமையாக அதில் மூழ்கிட்டீங்கன்னு புரியுது. நானும் கூட ரொம்ப ஆர்வமாக உங்களோட தளத்துக்கு போனேன். இதில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, உங்கள் தளத்தில் ஒரு டேப் இருக்குது. அங்கே மக்கள் திருத்தங்களையும் ஆலோசனைகளையும் அளிக்க முடியும். இப்படிப்பட்ட ஆக்கப்பூர்வமான பின்னூட்டங்களை ஏற்றுக்கிற வகையில் இருக்கிறது ரொம்பவே பெரிய விஷயம். மக்களோட ஆலோசனைகள் உங்களுக்கு வர தொடங்கியாச்சா? அது தொடர்பாக நீங்கள் எப்படி பணியாற்றுறீங்க?
0: ஆமாம் சார், நிறைய ஆலோசனைகள் வருது சார். 2 வகையான ஆலோசனைகள் சார். ஒன்று எப்படி வருதுன்னா, அதில் எனக்கு திருத்தங்களை அறிவுறுத்துகிறாங்க. இந்த மாநிலத்தில், இந்த காலத்தில், இந்த தேசத்தில் இந்த அரசர் இருந்தார், அல்லது இந்த காலத்தில் இந்த யுத்தம் நடந்துச்சு, இப்படி சில ஆலோசனைகள் வரும். 2வது ஆலோசனை எப்படி இருக்குன்னா, நீங்கள் இந்த வலைத்தளத்தில் இந்த அம்சத்தையும் கூட போடலாமே, அல்லது இதை சேர்த்துக்கலாமேன்னு, இப்படி 2 வகையாகவும் ஆலோசனைகள் வரும். இப்போ இந்த பகுதியில் இந்த காலத்தில் இந்த ராஜா ஆட்சி புரிஞ்சாருன்னு யாராவது சொன்னால் அதை ஏற்றுக்கிறோம். நாங்கள் அடிப்படையில் சில ஆதாரங்களை அடிப்படையாக வச்சு தான் இணைக்கிறோம். எடுத்துக்காட்டாக, நீங்கள் இந்தியாவை காமிக்கிறீங்க, ஆனால் மாநில அளவுலேயும் காமிக்கலாமேன்னு சொன்னப்போ இது நல்லா இருந்துச்சு, நாங்களும் அந்த அம்சத்தை அமல் செஞ்சோம். அடுத்ததாக இன்னொரு அம்சத்தை அறிமுகம் செஞ்சோம். அதில் நாங்கள் ஒரு துருப்பு சீட்டு மாதிரி உருவாக்கி பசங்க வரைக்கும் இதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக எல்லா ராஜ்யங்கள் பற்றின தரவுகள், புள்ளி விவரங்களையும் கொடுத்தோம். அப்போ ஒருத்தர் ஒரு ஆலோசனை கொடுத்தார், அதை நீங்கள் ஒரு இடத்துல ஒன்று திரட்டி வைங்க, அப்போ தான் எல்லாராலையும் தரவிறக்க செஞ்சு எங்களால் அதை பகிர முடியும்னாரு. இதை நாங்கள் அமல் செஞ்சிட்ருக்கோம் சார். நாங்கள் ஒன்றும் அதிமேதாவிகள் இல்லை. நாங்கள் தப்பு செய்வோம்னு தெரிஞ்சு தான் எங்களை திருத்திக்க ஒரு டேப் வச்சுருக்கோம். ஏன்னா இது நம்ம எல்லாரோட தளமாகவும் இருக்கணும். இனி வருங்காலத்தில் அனைவரோட பங்களிப்பு காரணமாக அடுத்த சில ஆண்டுகளில் வரலாறு ஒரு சுவாரஸ்யமான பாடமாக மாறுகிற அளவுக்கு இந்த வலைத்தளத்தை உருவாக்குவோம்.
1: கிருஷ்ணாஜி, நீங்கள் உள்ளபடியே மிகப்பெரிய வேலையை செஞ்சுருக்கீங்க. வரலாறு தவிர உங்களுக்கு இன்னும் பல பொழுதுபோக்குகள் இருக்கலாம், வேற எதில் உங்களுக்கு ஈடுபாடு இருக்குது?
0: அப்படிலாம் பெருசாக ஒன்றும் இல்லை சார். நான் அத்தனை சுவாரஸ்யமான ஆசாமியெல்லாம் இல்லை சார். சார், எனக்கு தொழில்நுட்பம்னா பிரியம் உண்டு, வரலாறு மேலே ஆர்வம் உண்டு. தொழில்நுட்பமும் வரலாறும் ஒன்று சேரும்போது அதுலேயே நாள் முழுக்க மூழ்கி கிடப்பேன் சார்.
1: நல்லது கிருஷ்ணாஜி.

உங்களுக்கு பல பல நல்வாழ்த்துக்கள். நீங்கள் ரொம்ப நல்லதொரு தொடக்கத்தை ஏற்படுத்தியிருக்கீங்க. மேலும் உங்கள் வழிமுறையும் எப்படி இருக்குன்னா மக்கள் அதில் இணைவாங்க அப்படிங்கிற முழு நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. என் தரப்பிலிருந்து உங்களுக்கு பல பல நல்வாழ்த்துக்கள். நண்பர்களே, கிருஷ்ணா அவர்களின் இந்த முயற்சி வரலாற்று மாணவர்களுக்கு மட்டுமல்ல, இது நம் அனைவருக்கும் கூட கடந்த காலத்தை சுவாரஸ்யமான முறைகளில் அறிந்து கொள்ள உதவிகரமாக இருக்கும். உங்களிடம் கூட இப்படிப்பட்ட முயற்சிகள் பற்றிய தகவல் இருந்தால் அதை கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளவும். எனதருமை நாட்டு மக்களே, வளர்ச்சியடைந்த பாரதத்துக்காக போதை பழக்கமில்லா இளைஞர்கள் இந்த இயக்கம் நாடு முழுவதும் வேகமாக வளர்ந்து வருகிறது. இதன் நோக்கம் தெளிவானது. போதைப் பொருள் இல்லாத இளைஞர்கள், ட்ரக் ஃப்ரீ இந்தியா. பலர், குறிப்பாக நமது இளைஞர்கள், அதிக எண்ணிக்கையில் இந்த இயக்கத்தில் பங்கெடுத்து வருகிறார்கள். இது பாரத நாட்டு இளைஞர்களின் உடல் நலம், அவர்களுடைய சந்தோஷம், வளமான எதிர்காலத்துக்காக நமது சமூக ரீதியிலான உறுதிப்பாடு. நண்பர்களே, போதை தனது பிடியில் ஒரு தனிநபரை மட்டும் பீடிப்பதில்லை. இதன் பாதிப்புகளால் ஒட்டுமொத்த குடும்பமும் சமூகமும் அவதிக்கு உள்ளாக நேர்கிறது. போதைப்பொருள் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவோர், போதையால் பீடிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வோர் ஆகியோரை நான் மனதார பாராட்டுகிறேன். போதையில்லா பாரதம் படைக்க வலுவான கோஷம் எதையாவது உங்களால் உருவாக்க முடியுமா? நமது இளம் இசையமைப்பாளர்கள் போதையில்லா வாழ்க்கை தொடர்பான பாடல்களை உருவாக்கலாம். மாணவர்களும் நாடகக் குழுக்களும் மனதை தொடக்கூடிய வகையில் குறுநாடகங்களை எழுதி நடிக்கலாம். இதில் போதைப் பொருட்களால் ஏற்படக்கூடிய அபாயங்களோடு கூடவே அவற்றிலிருந்து வெளிவரக்கூடிய பாதையையும் வெளிப்படுத்தலாம். நம்முடைய நாட்டிலே வெகு சிறப்பான உள்ளடக்கத்தை உருவாக்குவோருக்கு குறைவேதும் இல்லை. பல்வேறு மொழிகளில் இப்படிப்பட்ட உள்ளடக்கத்தை ஏற்படுத்தி இதனால் சமூகத்துக்கு உதவும் வகையில் அவர்கள் செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன். உங்களுடைய இந்த முயற்சிகளை ஹேஷ்டேகுடன் சமூக ஊடகத்திலே கண்டிப்பாக பகிருங்கள். படைப்பாற்றல் முயற்சியானது பல வேளைகளில் முறையான இயக்கத்தை விட அதிக பலனளிப்பதாக இருக்கின்றது. பாரத நாட்டு இளைஞர்களை போதையிலிருந்து விலக்கவும், போதையிலிருந்து விடுவிக்கவும் இந்த பவித்திரமான செயலில் நாம் அனைவரும் நம்முடைய பங்களிப்பை அளிப்போம். நீங்கள் உங்களுடைய முயற்சியை ஹேஷ்டேக் நஷா முக்த் யுவா என்பதோடு கூட சமூக ஊடகத்திலும் பகிருங்கள். என் மனம் நிறை நாட்டு மக்களே, ஆகஸ்ட் மாதத்தில் அனைத்து இடங்களிலும் தேசபக்தியின் பல வண்ணங்களை நாம் காண முடிந்தது. இந்த காலத்தில் ஒவ்வொருவரின் மனதிலும் தேசபக்தி உணர்வு மேலும் பலம் பெறுகிறது. தேசிய கைத்தறி நாள் மற்றும் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் ஆண்டு விழா தொடர்பாக தேசம் துண்டாடப்பட்டதன் நினைவு நாளாக இதை சிறப்பாக நினைவு கூறுகிறோம். சுதந்திர திருநாள் மற்றும் தேசிய விண்வெளி நாட்கள் என்று வந்தால் நாட்டு மக்கள் அனைவரும் பெருமிதம் கொள்ளுகிறார்கள். வீடுகள்தோறும் மூவண்ணக் கொடி என்ற உணர்வுக்கு மேலும் வலுகூட்டப்படுகிறது. வந்தே மாதரத்தின் 150 ஆண்டுகள் ஆன வேளையில் இந்த ஆண்டு மேலும் சிறப்பானதாக ஆகிறது. இந்த முறை 8 கோடிக்கும் மேற்பட்ட மூவண்ணக் கொடி சுயபடங்கள் தரவேற்றம் செய்யப்பட்டன. மேலும் மூவண்ணத்தின் இந்த திருவிழா பாரதத்தில் மட்டும் நடக்கவில்லை. இந்த ஆண்டு சூரியப்ப திரங்காவின்படி நமது மூவண்ணக் கொடி உலகெங்கும் ஒரு வித்தியாசமான பயணத்தை தொடங்கியது. ஃபிஜியின் சுவாவிலே சூரியனின் முதல் கிரணங்களோடு மூவண்ணக் கொடி பறக்க விடப்பட்டது. இதன் பிறகு ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ வரையிலான இந்திய தூதரகங்களிலும் படைத்துறை களங்களிலும் மூவண்ணக் கொடி பறந்தது. கற்பனை செய்து பாருங்கள், இந்த காட்சி எத்தனை அற்புதமானதாக இருந்திருக்கும். உலகம் முழுவதிலும் சூரியன் முன்னேற முன்னேற பாரதத்தின் மூவண்ணக் கொடியும் அடுத்தடுத்து பறந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட முயற்சிகள் சமூகத்தை ஓரிடையில் இணைக்கின்றன. இவற்றால் தேசத்தோடு கூடவே நமது பிடிவானம் மேலும் ஆழப்பட்டு போகிறது. இந்த முயற்சிகளில் ஈடுபட்ட அனைவருக்கும் என்னுடைய பல பல பாராட்டுக்கள். என் கனிவான நாட்டு மக்களே, நமது நகரங்கள், டவுன்களில் இருக்கும் சாலைகளில் எல்லாம் தினமும் காலை முதல் மாலை வரை லட்சக்கணக்கான பெண்கள் தங்கள் தங்களுடைய பணிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். சிலர் காய்கறி விற்கிறார்கள், சிலர் பழம் விற்கிறார்கள், சிலர் தேநீர், சிலர் மலர்கள், விளக்குகள், பூஜை பொருட்கள் விற்பனை செய்கின்றார்கள். பல வேளைகளில் முதலில்

ஈடு செய்ய சிறிய அளவிலான பணத்தட்டுப்பாடு அவர்களின் தொழிலை முன்னேற விடாமல் முடக்கி விடுகிறது. ஆனால் இப்போது இப்படிப்பட்ட லட்சக்கணக்கான தாய்மார்கள் சகோதரிகளுக்கு பிரதம மந்திரி ஸ்வநிதி திட்டத்தால் பலம் கிடைத்து வருகிறது. பெண்களுக்கான அதிகார பங்களிப்பின் இந்த முன்னெடுப்பின் மீது போதுமான அளவுக்கு விவாதங்கள் நடப்பதில்லை. பிரதம மந்திரி ஸ்வநிதி திட்டத்தின் பயனாளிகளில் சுமார் 46% பெண்கள்தாம். அதாவது நாடெங்கிலும் சுமார் 35 லட்சம் பெண்கள் இந்த திட்டத்தோடு தங்களை இணைத்துக் கொண்டு தொழிலை முன்னேற்றி வருகின்றார்கள். நண்பர்களே, காசியாபாத்தின் பபிதா ஷர்மா அவர்கள் இதற்கான சிறந்த எடுத்துக்காட்டு. பபிதா அவர்கள் வழிபாட்டு பொருட்கள் கொண்ட ஒரு சிறிய கடை நடத்தி வந்தார். பழங்கள், விளக்குகள், அகர்பத்தி, தேங்காய் போன்ற பொருட்களை விற்பனை செய்து இவர் தனது குடும்பத்துக்கான வாழ்வாதாரத்தில் பங்களிப்பு அளித்து வந்தார். நன்றாக உழைத்தாலும் தொழிலை மேம்படுத்த தேவையான மூலதனம் தேவையாக இருந்தது. பிஎம் ஸ்வநிதியால் இவருக்கு பொருளாதார உதவி கிடைத்தது. இவர் தனது கடையில் பொருட்களை அதிகரித்தார், தொழிலை விரிவாக்கினார். வாடிக்கையாளர்கள் அதிகரித்தார்கள், வருவாய் அதிகரித்தது. வீதியோரத்திலே சின்ன கடையாக இருந்த அவருடைய கடை மெல்ல மெல்ல பெரிய கடையாக மாறியது. நண்பர்களே, பெங்களூருவின் TS நின்கம்மா அவர்களின் எடுத்துக்காட்டும் கூட மிகவும் கருத்தூக்கம் அளிக்கவல்லது. நின்கம்மா அவர்களும் அவருடைய கணவரும் இணைந்து இட்லி, தோசை, சாம்பார் விற்பனை செய்யும் சிறிய வேலை ஒன்றை தொடங்கினார்கள். வேலை என்னமோ நடந்தாலும் அதை மேலும் முன்னேற்ற தேவையான முதலீடு தேவையாக இருந்தது. நின்கம்மா அவர்களுக்கும் பிஎம் ஸ்வநிதியின் துணை கிடைத்தது. அவர் தனது வண்டியை மேம்படுத்தினார், பொருட்களை மொத்தமாக வாங்கத் தொடங்கினார், மெனுவிலும் புதிய புதிய பொருட்களை சேர்த்தார். வாடிக்கையாளர்கள் அதிகமானார்கள், வருமானம் அதிகமானது, குடும்பத்தின் நிதி நிலைமை மேலும் சிறப்பானது. இன்று இவர் தனது 3 குழந்தைகளுக்கும் சிறப்பான கல்வி அளிப்பதில் வெற்றி பெற்றிருக்கிறார். நண்பர்களே, பெண் ஒருவரின் தொழில் பெருகும்போது அதோடு கூடவே ஒட்டுமொத்த குடும்பத்தின் எதிர்காலமும் முன்னேற்றம் காண்கிறது. குழந்தைகளின் கல்வி சிறப்பாகிறது, வீட்டின் தேவைகள் நிறைவடைகின்றன, பெண்களுக்குள்ளே தன்னம்பிக்கை மேலும் பலமடைகிறது. இதுதானே பெண்களின் அதிகார பங்களிப்பின் உயிர்ப்புடைய வடிவம். நான் தள்ளுவண்டி பணியோடு தொடர்புடைய அனைத்து சகோதரிகளுக்கும் அவர்களுடைய பிரகாசமான எதிர்காலத்துக்கும் பல பல நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் மனம் நிறை நாட்டு மக்களே, தூய்மைக்கென ஒரு தனி அழகு உண்டு. எந்த ஒரு இடத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது என்பது அங்கே இருப்போரின் உறுதிப்பாடாக ஆகும்போது அந்த மாற்றம் தூய்மையோடு நின்று போவதில்லை. இதனால் இந்த இடத்தின் மொத்த அடையாளமும் மாறிப்போகிறது. தேசத்தின் பல பாகங்களில் தூய்மைக்கான இப்படிப்பட்ட முயற்சிகள் நமக்கு தொடர்ந்து உத்வேகம் அளித்து வருகின்றன. உத்தரப்பிரதேசத்தின் ராம்பூரில் ஒரு கிராமம் பட்வாயி. அங்கே ஆகாஷ், ரோஹன் என்ற பெயருடைய 2 நண்பர்கள் தங்களுக்கு அருகே இருக்கும் இடங்களில் குப்பை நிரம்பி இருப்பதைக் கண்டு அதை தூய்மையாக்குவதில் இறங்கினார்கள். மெல்ல மெல்ல மற்ற இளைஞர்களும் இவர்களோடு இணைந்து கொள்ள ஒரு குழுவே உருவாகியது. இதன் பெயர் கிளீன் அப் பட்வாயி. இந்த இளைஞர்கள் இதுவரை 4 கங்கை படித்துறைகளை துப்புரவாக்கியிருக்கிறார்கள். 1 டன் அளவை விட அதிகமாக நெகிழி குப்பைகளை அகற்றியிருக்கிறார்கள். இவர்கள் நிறைய குளங்களையும் பொதுவிடங்களையும் தூய்மைப்படுத்தி இருக்கிறார்கள். நண்பர்களே, இந்த முறை ஸ்ரீ அமர்நாத் ஜியின் புனித யாத்திரையிலும் கூட தூய்மை மற்றும் மக்களின் பங்களிப்பு என்ற உள்ளெழுச்சி அளிக்கவல்ல காட்சிகளை காண முடிந்தது. கடினமான பாதைகளிலே 1000கணக்கான தூய்மை பணியாளர்கள் இரவு பகல் பாராது பணியாற்றினார்கள். இந்த ஆண்டு யாத்திரையின் போது 400 மெட்ரிக் டன்களுக்கும் மேற்பட்ட குப்பை கூளங்கள் சேகரிக்கப்பட்டு பதப்படுத்தப்பட்டன. இந்த முயற்சியில் குறிப்பாக இந்த விஷயம் எனக்கு பிடித்திருந்தது. தூய்மையின் இந்த இயக்கத்திலே பக்தர்களும் கலந்து கொண்டார்கள். 16000க்கும் அதிகமான யாத்ரீகர்கள் தூய்மையை கடைபிடிப்பதாக உறுதி மேற்கொண்டார்கள். 10000க்கும் மேற்பட்ட யாத்ரீகர்களுக்கு பொறுப்பான யாத்ரீகர் என்ற சான்றிதழும் அளிக்கப்பட்டது. இங்கே ஒரு மிகவும் வித்தியாசமான முயற்சியும் மேற்கொள்ளப்பட்டது. யாத்திரையில் குதிரைகள் மற்றும் கோவேறு கழுதைகளின் சாணத்தை கொண்டு சாணவாயு உற்பத்தி செய்யப்பட்டு அந்த தூய்மையான எரிசக்தியால் தூய்மையான விளக்கொளி பிரகாசித்தது. அதாவது பாபா

பர்ஃபானியின் இந்த பவித்திரமான யாத்திரையிலே சேவை மற்றும் நம்பிக்கையின் ஒரு வடிவமாக தூய்மையும் ஆகியது. நண்பர்களே, நமது கிராமமாகட்டும் நகரமாகட்டும், நமது நதிகளாகட்டும், நமது புனித தலங்களாகட்டும், இவற்றின் அடையாளம் நமது நடத்தையாலும் ஏற்படுகிறது. மேலும் தூய்மை என்பது இந்த நடத்தையில் இடம்பெறும்போது அந்த இடத்தின் அழகு மேலும் மெருகேறுகிறது. எனதருமை நாட்டுமக்களே, சில வேளைகளில் நமது சிறியதொரு ஆசையும் கூட வாழ்க்கையில் ஒரு பெரிய சாத்தியக்கூறுக்கான பாதையை திறந்து விடுகிறது. நாகாலாந்தின் ஃபேக் மாவட்டத்தின் வேசாலு புரோ அவர்களின் யாத்திரையும் கூட இப்படிப்பட்டதுதான். வேசாலு அவர்கள் விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர். சிறுவயது தொடங்கியே இவர் தனது பெற்றோர் வயல்வெளிகளில் ஈடுபடுவதை கவனித்து வளர்ந்தார். இவருக்கே கூட மலர்களின் மீது கொள்ளை நாட்டம் உண்டு. 2021 இவர் இந்த ஆர்வத்தோடு சிறிய அளவிலே மலர் சாகுபடி செய்வதை தொடங்கினார். மெல்ல மெல்ல இவர் இதிலே சாத்தியக்கூறு இருப்பதை அடையாளம் கண்டுகொண்டார். திருமணங்கள், பிற பண்டிகைகள் ஆகியவற்றின் போது மலர்களின் தேவை எப்போதுமே அதிகம் இருப்பதை தெரிந்து கொண்டார். வேசாலு அவர்கள் தனது இந்த ஆர்வத்தை மேலும் முன்னெடுத்துச் செல்ல தீர்மானித்தார். இந்த பயணத்தில் இவருக்கு உள்ளூர் வேளாண் அறிவியல் மையங்களிடமிருந்து அறிவியல் முறைப்படி மலர் சாகுபடி செய்ய பயிற்சி கிடைத்தது. பிறகு இவர் கால் ஏக்கர் நிலத்தில் கிளாடியோலஸ் மலரின் ஆயிரக்கணக்கான செடிகளை நடவு செய்தார். முதல் முயற்சியிலேயே 5000 அதிகமான மலர்களை சாகுபடி செய்தார். நண்பர்களே, இந்த வெற்றி வேசாலு அவர்களுக்கு ஒரு புதிய தொடக்கமாக ஆனது. இவர் மலர் சாகுபடியை மேலும் முன்னெடுத்தார். எந்த மலர் உள்ளூர் சந்தைகளில் மட்டுமே இருந்து வந்ததோ, இன்று இது நாகாலாந்திலிருந்து வெளியேறி தில்லி, மும்பை போன்ற நகரங்களையும் சென்றடைகின்றது. வேசாலு புரு அவர்களின் இந்த பயணம் நமக்கு என்ன தெரிவிக்கிறது என்றால், ஆர்வம் என்பது உழைப்பாகி சரியான வழிகாட்டுதல் இதோடு இணையும் போது புதிய சாத்தியக்கூறுகளுக்கான பாதை துலக்கப்படுகிறது என்பதைத்தான். என் உளம் நிறை நாட்டு மக்களே, நமக்கருகே இப்படிப்பட்ட பலர் இருக்கிறார்கள். இவர்கள் சிறிய முயற்சி ஒன்றை தொடங்குகின்றார்கள். ஆனால் பார்த்து கொண்டே இருக்கையிலே அவர்களின் இந்த ஒரு முயற்சி பலரின் வாழ்க்கையையே மாற்றிவிடக்கூடிய பாதையை அமைத்து கொடுக்கிறது. ஒடிஷாவின் தேபரிகட்டின் ஒரு கிராமம் தோட்ரே குசும். சில ஆண்டுகள் முன்பு வரை இந்த கிராமத்தின் மைதிலி புவே அவர்கள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் காட்டுக்குச் செல்வார். சில போது விறகு கொண்டு வர, சில வேளை மகுவா மற்றும் கேந்து இலை பறிக்க, சில சமயம் மூங்கில் குருத்துக்களையோ வேறு வனப்பொருட்களையோ கொண்டு வர. இவருடைய மற்றும் இங்கிருக்கும் பல குடும்பங்களின் பல தேவைகளை இந்த காடு நிறைவேற்றி தந்தது என்றாலும், மைதிலி அவர்கள் தேபரிகட் சூழல் சுற்றுலாவோடு இணைந்தார். இங்கிருந்துதான் காட்டுடனான இவருடைய உறவு ஒரு புதிய திசைக்கு திரும்பியது. நண்பர்களே, மைதிலி அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த மாற்றம் மற்ற பெண்களுக்கு உள்ளெழுச்சியை அளித்தது. இன்று 60 மேற்பட்ட பெண்கள் காடுகளை பாதுகாப்பதில் இணைந்திருக்கிறார்கள். அனைத்து வன உயிரினங்களின் பாதுகாப்பின் பொறுப்பையும் இவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். சிலர் புல் மைதானத்தின் மேம்பாட்டுடன் இணைந்திருக்கிறார்கள். சிலர் சூழல் சுற்றுலா நடவடிக்கைகளில் பங்களிப்பு அளிக்கின்றார்கள். நண்பர்களே, மைதிலி அவர்களும் தேபரிகட்டின் இந்த சகோதரிகளும் என்ன காட்டியிருக்கிறார்கள் என்றால், இயற்கையையும் பாதுகாக்கலாம், வாழ்க்கையும் வளமாகும் என்பதைத்தான். இந்த சகோதரிகள் அனைவரின் முயற்சிகளும் நம் அனைவருக்கும் மிகவும் உத்வேகம் அளிக்கின்றன. நண்பர்களே, இன்று நமது பெண்களின் கனவுகளுக்கு சிறகுகள் முளைத்து தரையிலிருந்து வானம் வரை எட்டுகின்றன. இப்படிப்பட்ட கனவுகளை காணும் உலகின் ஆயிரக்கணக்கான பெண்களை பாரதம் ஒருங்கிணைத்து வருகிறது என்பது உங்களை பெருமைப்பட வைக்கலாம். இந்த முயற்சியின் பெயர்தான் மிஷன் சக்தி சாட். இதன் வாயிலாக 108 நாடுகளின் 12,000 மாணவர்களுக்கு செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தை கற்கவும் புதுமைகள் படைக்கும் துறையில் முன்னேறவும் வாய்ப்புகள் கிடைத்து வருகின்றன. ஆகஸ்ட் 23 தேசிய விண்வெளி தினத்தன்று இந்த மிஷனுடைய ஒரு அழகான காட்சியை உத்தரப்பிரதேசத்தின் கிரேட்டர் நொய்டாவில் காண முடிந்தது. கௌதம் புத்த பல்கலைக்கழகத்திலே
மிஷன் சக்தி சாட்டின் இரண்டாவது

கட்டம் தொடங்கப்பட்டது. இந்த சந்தர்ப்பத்திலே உலகின் பல்வேறு நாடுகள் மற்றும் பாரதத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த சுமார் 100 மாணவர்கள் ஒன்று திரண்டார்கள். பாரதத்தின் தொலைவான பகுதிகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களும் இதிலே கலந்து கொண்டார்கள். இந்த மொத்த முயற்சியின் நோக்கமும் மிகவும் சிறப்பானது. முழுமையான வகையிலே மாணவர்களின் பங்கெடுப்போடு தயாரான செயற்கைக்கோளை நிலவின் சுற்றுவட்ட பாதைக்கு கொண்டு சேர்க்க தயாரிப்புகள் நடந்தன. நண்பர்களே, இவர்களிலே பல மாணவர்கள் வருங்காலத்திலே அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் புதுமைகள் படைக்கும் துறையில் தங்களுடைய புதிய அடையாளத்தை பதிப்பார்கள் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. என் பாசமிகு நாட்டு மக்களே, இப்போதெல்லாம் அவொகேடோ பழம் அனைவர் கருத்திலும் இடம் பிடித்திருக்கிறது. முன்பெல்லாம் இது பற்றி தெரிந்தவர்கள் அரிதாகவே இருந்திருப்பார்கள். இதன் மதிப்பும் தேவையும் குறைவாகவே இருந்தாலும் இன்று இதை உணவு மேஜையில் காண முடிகிறது. இன்று இது உடல் நலம் மற்றும் உயர் மதிப்பு சந்தைகளின் விருப்பப் பொருளாக ஆகிவிட்டது. நமது விவசாய சகோதர சகோதரிகளுக்கு இது பெரும் உதவிகரமாக இருக்கிறது. ஆந்திர பிரதேசத்தின் கடப்பாவில் வரதராஜன் அவர்களின் எடுத்துக்காட்டு. இவர் பல ஆண்டுகளாக தனது வயலிலே தக்காளியும் வாழையும் சாகுபடி செய்து வந்தார். ஒரு நாள் இவர் தனது நண்பர்களின் வயலிலே அவகேடோ சாகுபடி செய்யப்படுவதை கவனித்தார். இதன் பிறகு இவர் யூடியூபில் இது பற்றிய தகவல்களை சேகரித்தார். இதுவரை இவர் சுமார் 4 டன் அவகேடோவை சாகுபடி செய்திருக்கிறார். இன்று இவர் நேரடியாக உள்ளூர் கடைகளுக்கு இதை அனுப்பித் தருகிறார். புதிய மகசூல், அறிவியல் ஆலோசனை மற்றும் நேரடி சந்தைப்படுத்தல் காரணமாக சிறிய பண்ணைகளின் வருவாயும் முழுமையாக மாறிவிட்டது. தமிழ்நாட்டின் கொடைக்கானலைச் சேர்ந்த விவசாயியான சந்திரசேகரன் அவர்கள் 1/2 ஹெக்டேர் நிலப்பரப்பில் அவொகேடோ சாகுபடி செய்ய தொடங்கினார். இவருக்கு இதற்கான நல்ல விலை கிடைத்து வருகிறது. அதிக வருவாய் ஈட்டி வருகிறார். கர்நாடகாவின் சிக்மகளூரிலே சில விவசாய சகோதர சகோதரிகள் காப்பி பயிர்களுக்கு இடையே அவொகேடோவை நடவு செய்திருக்கிறார்கள். இதனால் இவர்களுக்கு காப்பி கருமிளகோடு சேர்த்து கூடுதல் வருவாயும் கிடைக்கிறது. நண்பர்களே, நாம் நகரங்களிலே ரெஸ்டாரண்ட்டுகளில் பல வேளைகளில் அவகேடோ டோஸ்ட் என்பது பற்றி கேள்விப்படுகிறோம். ஆனால் இந்த அவகேடோ வாயிலாக நமது நூதனம் படைக்கும் விவசாயிகள் வருமானத்திற்கான புதிய செய்முறையையும் ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். அதாவது, நமது நாட்டின் அவகேடோவால் உங்களுடைய டோஸ்டின் சுவையை அதிகப்படுத்துகிறார்கள். விவசாயிகளின் வருவாயும் அதிகரிக்கிறது. என் நெஞ்சம் நிறை நாட்டு மக்களே, இன்னும் சில நாட்களில் செப்டம்பர் 3 தேதியன்று நாம் மகாநாயகன் உத்தம் குமார் அவர்களின் பிறந்த நூற்றாண்டை கொண்டாட இருக்கிறோம். நண்பர்களே, உத்தம் குமார் அவர்கள் ஒரு இயல்பான நடிகர். தனது நடிப்புத் திறமையால் மக்களின் இதயங்களில் நீங்கா இடம் பிடித்தவர். திரைப்பட நேசர்களின் கருத்து என்னவென்றால், சத்யஜித் ரே அவர்களின் படமான நாயகன் த ஹீரோவின் மொத்த கதையுமே மகாநாயகன் உத்தம் குமார் அவர்களை கருத்தில் கொண்டுதான் எழுதப்பட்டதாம். உத்தம் குமார் அவர்களிடத்தில் கண்ணியத்தோடு சேர்த்து அற்புதமான உணர்வு பூர்வமான ஆழம் இருந்ததாக சத்யஜித் ரே அவர்கள் கூறியிருக்கிறார். பாத்திரத்திற்கு உயிர் ஊட்ட அவர் கடுமையாக உழைப்பார். உத்தம் குமார் அவர்கள் தன்னுடைய இயல்பான போக்கோடு கூடவே வள்ளல் குணத்துக்கும் சொந்தக்காரராக இருந்தார். எப்போதும் தோல்வியை ஏற்காமல் தொடர்ந்து போராடி வெல்லும் பாடம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிடைக்கிறது. அவருடைய தொடக்ககால படங்கள் பல சரிவர ஓடவில்லை என்றாலும் அவர் தனது வேலையில் கவனமாக இருந்தார். இதன் விளைவாகவே அவரால் அத்தனை உயரத்தை எட்ட முடிந்தது. நண்பர்களே, நான் கொல்கத்தாவில் ரோட் ஷோ செய்தபோது உத்தம் குமார் அவர்களின் வீட்டுக்கு முன்பாக கடந்து செல்ல வேண்டியிருந்தது. எனக்கு நன்கு நினைவு இருக்கிறது. அங்கே ஒரு நபர் அவருடைய உருவப்படம் ஒன்றை எனக்கு பரிசாக அளித்தார். நான் மீண்டும் ஒருமுறை மகாநாயகன் உத்தம் குமார் அவர்களுக்கு என் நினைவாஞ்சலிகளை அர்ப்பணம் செய்கிறேன். அவர் எப்போதுமே அனைவரின் இதயங்களிலும் கோலோச்சி கொண்டிருப்பார். மகாநாயக் உத்தம் குமார் சிரோதின் மனுஷேர் ஹிருதயே ராஜ் கோர்பேன். எனதருமை நாட்டு மக்களே, நமது திருநாட்கள், பண்டிகைகள், நமது பாரம்பரிய

0: காரியங்கள் இவற்றோடு கூடவே நாம் ஒருவரோடு ஒருவர் இணையும் சந்தர்ப்பங்களையும் அளிக்கின்றன. வரவிருக்கின்ற நாட்களில் நாம் மேலும் நம்முடைய பல மகத்துவம் வாய்ந்த புனித நாட்களை கொண்டாட இருக்கிறோம். செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி என்று ஜென்மாஷ்டமி புனித நன்னாள். செப்டம்பர் மாதத்திலேயே நாம் விஸ்வகர்மா பூஜையை கொண்டாட இருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே நாம் நமக்கருகே இருக்கும் கைவினைஞர்கள், சிற்பிகள் மற்றும் விஸ்வகர்மா நண்பர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும். சில மாதங்கள் கழித்து தீபாவளியும் வரவிருக்கிறது. இதற்கான தயாரிப்புகளும் மெல்ல மெல்ல தொடங்கிவிட்டன. பண்டிகைகளின் இந்த பருவத்தில் மீண்டும் ஒரு முறை உங்களிடம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் தொடர்பான வேண்டுகோளை விடுக்கிறேன். இதன் பொருள் என்னவென்றால், மண் அகல் விளக்கு வாங்குவது மட்டும் போதாது, இதன் பின்னால் இருக்கும் கண்ணோட்டம் மிகவும் பெரியது. நாம் நமது வீடுகளுக்கான பொருட்களை வாங்கும்போது அவை பாரதத்தில் தயாரிக்கப்பட்டவைதானா என்பதை ஒருமுறை பாருங்கள். பாரதம் தற்சார்புடையதாக ஆகும் பாதை பாரதத்தில் உருவாகும் பொருட்களின் மீது பெருமையடையும் போதுதான் துலங்கும். இந்த செய்தியை அதிக அளவிலான நபர்கள் வரை கொண்டு சேர்ப்பது நமது கடமையாகும். நமது படைப்பாளர் நண்பர்களே, தாக்கம் ஏற்படுத்தும் இன்ஃப்ளூவென்சர்களே, பிரபலங்களே, உங்களுடைய பங்களிப்பும் மகத்தானது. உங்கள் அனைவரிடமும் நான் விடுக்கும் வேண்டுகோள், நீங்களும் உள்ளூர் பொருட்களையே வாங்குங்கள், மற்றவர்களும் உள்ளூர் பொருட்களை வாங்க உத்வேகப்படுத்துங்கள். நண்பர்களே, உங்கள் அருகே தங்களுடைய சின்ன சின்ன முயற்சிகளால் சமூகத்தில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி வரும் பலர் இருக்கலாம். நீங்கள் அவர்களை பற்றி மனதின் குரலில் கண்டிப்பாக எழுதுங்கள். உங்களுடைய அனுபவங்கள் தேசத்தின் ஏதாவது ஒரு மூலையிலே யாரோ ஒருவருக்கு புதிய உத்வேகமாக ஆகலாம் இல்லையா? உங்களுடைய ஆலோசனைகள் அனுபவங்களுக்காக நான் காத்திருக்கிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கத்தை இதுவரை கேட்டீர்கள். மனதின் குரல் மீண்டும் 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் கேட்டு ரசிக்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: ரெட்ரோ நேரம்.
1: ரெட்ரோ நேரத்தில் இன்னைக்கு என்ன மாதிரியான தொகுப்பு அப்படின்னு கேட்பதற்காக எல்லோருமே ஆவலோடு காத்துட்டு இருப்பீங்க. இன்றைய முதல் பாடல், இந்த பாடலை கேளுங்களேன், அப்புறம் தெரிஞ்சுக்குவோம் இன்றைய தொகுப்பு என்ன அப்படின்னுட்டு.

0: ரோட்ல பெண்களே நடமாட முடியலடா. உங்க கண் பட்டாலே கர்ப்பவுண்ட் ஆயிடு போல இருக்க. உங்க சதையெல்லாம் துருபிடிக்க போறதுரா. இங்கெல்லாம் நல்லா இருப்பேளா. உங்களெல்லாம் ஈஸ்வரன் தாண்டா ரட்சிக்கணும்.
1: என்ன சொன்னேன்? ஈஸ்வரன் ரட்சிக்கணுமா? எங்களை அந்த மன்மதன் ரட்சித்தாலே போருமே.

இன்றைய ரெட்ரோ நேரம் தந்த முதல் பாடல் ஒருதலை ராகம் திரைப்படத்தில் ஜாலி அப்ரஹாம் பாடியிருந்தது. டி ராஜேந்தர் இயற்று இசையமைத்திருந்தார் இந்த பாடலை. இன்னைக்கு என்ன பாடல் தொகுப்பு அப்படின்னு கேட்டவுடனே, முதல் பாடலை கேட்ட உடனே நம்முடைய நேயர்கள் மீரா வெங்கட்ராமன், ஜெயந்தி ஸ்ரீதர் இவங்க இருவருமே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பெண் பெயர்கள் இடம்பெறுகிற பாடல்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லைங்க. இப்போ நாம் பாடகர் யார் இதில்? ஜாலி அப்ரஹாம். இவங்க நிறைய பாடல்கள்லாம் பாடியிருக்க மாட்டாங்க, சில பாடல்கள் பாடியிருப்பாங்க, ஆனாலும் அந்த பாடல்கள் பிரபலமானதாக இருக்கும் அந்த காலகட்டத்தில். இன்றைக்கி கூட நமக்கு ஆமாம் இல்லை, இந்த பாட்டெல்லாம் அன்றைக்கி ரொம்ப பிரபலம், இவங்க எத்தனை பாட்டு பாடியிருக்காங்க அப்படின்னு நமக்கு யோசிக்க தோணும். அந்த மாதிரி ஒரு சில பாடல்களே அவங்க பாடியிருப்பாங்க, நல்ல பாடலாக இருக்கும். அப்படிப்பட்ட சில பாடகர்களுடைய பாடல்கள் உங்களுக்காக இன்றைய ரெட்ரோ நேரத்தில் தொகுத்து வழங்கப்படுகிறது. அடுத்த பாடல் டிக் டிக் டிக். இந்த திரைப்படத்தில் லதா ரஜினிகாந்த் பாடியிருக்கிறார் இளையராஜாவின் இசையமைப்பில்.

இன்றைய நம்முடைய ரெட்ரோ நேரத்தில் வந்து சில பாடல்கள் அல்லது மிக மிகச் சில பாடல்கள், ஒன்று இரண்டு பாடல்கள் தான் பாடியிருப்பாங்க, இருந்தாலும் அந்த பாடல் நல்ல ஹிட்டாக இருந்திருக்கும் அந்த காலகட்டத்தில். இன்றைக்கி கூட இவங்க இந்த பாட்டை பாடியிருக்காங்களா அப்படின்னு நமக்கு நினைக்க தோணும். அந்த வரிசையில் அடுத்த பாடல் மெட்டி திரைப்படத்திலிருந்து கங்கையமரன் இயற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் இடம்பெறுகிறது. இந்த பாடலை பாடியிருப்பவர் பிரம்மானந்தம்.

வரிசையில் நாம் கேட்க இருக்கிற அடுத்த பாடல் கழுகு திரைப்படத்திலிருந்து இடம்பெறுகிறது. பஞ்சு அருணாச்சலம் இயற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் இந்த பாடலை பாடியிருப்பது சூலமங்கலம் முரளி.

நிலையத்தில் நேரம் 12:35 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ரெட்ரோ நேரம். வழங்கிக் கொண்டிருப்பது உங்கள் அபிமான விவித் பாரதி தமிழ். இது 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இந்த கொண்டாட்டத்தோடு இன்னைக்கு நம்ம பாடல்கள் எப்படி ரசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, அந்த பாடகர்கள் அல்லது பாடகியர்கள் ஒரு சில பாடல்களை தான் பாடியிருப்பாங்க. அப்படி சில பாடல்கள் மட்டுமே பாடிய சில பாடகர் பாடகியர் பாடல்களை உங்களுக்காக வழங்கிட்டுருக்கோம். அந்த வரிசையில் அடுத்து, இது வந்து இவ்வளவு நேரம் நாம் ஒலிபரப்புன செட்டிலேயே வராதுங்க, ஆனாலும் அன்னைக்காகட்டும் அது சூப்பர் டூப்பர் ஹிட்டு. திரைப்படம் வாங்க மாப்பிள்ளை வாங்க, டி கே எஸ் நடராஜன் பாடியிருப்பது, சங்கர் கணேஷின் இசையமைப்பில்.

மரத்திற்கு உதந்த வேலை லவ்க துணி, உன்னழக மரத்திற்கு உதந்த வேலை லவ்க துணி. ஓரம் கிழிஞ்சதென்ன கண்ணம்மா, அதில் ஒய் யாரும் தெரிவதென்ன பொன்னம்மா. கட்ட புள்ள குட்ட புள்ள கருக மணி போட்ட புள்ள.

அடுத்து நாம கேட்க இருக்கிற பாடல் ஒரு ஓடை நதியாகிறது திரைப்படத்திலிருந்து இடம்பெறுகிறது. இளையராஜா இசையமைத்து வைரமுத்துவின் பாடல் வரிகளில் இந்த பாடலை பாடியிருப்பவர் கிருஷ்ணச்சந்தர் பி எஸ் சசிரேகாவுடன் இணைந்து.

0: தென்றல் என்னை,
1: தென்றல் என்னை,
0: தென்றல் என்னை முத்தமிட்டது.
2: நேரம் 12:39. 30 நொடி. இன்னும் சில நொடிகளில் 12:40-க்கான தமிழ்ச் செய்திகள் இடம்பெறும்.

0: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்பிரமணியன். தலைப்புச் செய்திகள். போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் வகையில் இளைஞர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் ஞாயிறுதோறும் மிதிவண்டி ஓட்டும் இயக்கத்தில் பங்கேற்க வேண்டும் என மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் மருத்துவ முதுகலை படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெற்றது. நேபாளத்தில் சிக்கிய தமிழகத்தைச் சேர்ந்த 219 பேர் நாளை இரவுக்குள் தமிழகம் திரும்ப உள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. மிசோராமைச் சேர்ந்த கால்பந்து வீரர் லாலியான் ஜுவாலா சாங்டே சிறந்த கால்பந்து வீரர் விருதை பெற்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் வகையில் இளைஞர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் பேசிய அவர், போதைப் பொருளால் தனிநபர் மட்டுமன்றி ஒட்டுமொத்த குடும்பமும் சமூகமும் பாதிப்படைவதாக கூறினார்.
1: எனதருமை நாட்டு மக்களே, வளர்ச்சியடைந்த பாரதத்துக்காக போதை பழக்கமில்லா இளைஞர்கள் இந்த இயக்கம் நாடு முழுவதும் வேகமாக வளர்ந்து வருகிறது. இதன் நோக்கம் தெளிவானது. போதைப் பொருள் இல்லாத இளைஞர்கள், ட்ரக் ஃப்ரீ இந்தியா. நண்பர்களே, போதை தனது பிடியில் ஒரு தனிநபரை மட்டும் பீடிப்பதில்லை. இதன் பாதிப்புகளால் ஒட்டுமொத்த குடும்பமும் சமூகமும் அவதிக்கு உள்ளாக நேர்கிறது. போதைப் பொருள் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவோர், போதையால் பீடிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வோர் ஆகியோரை நான் மனதார பாராட்டுகிறேன். பாரத நாட்டு இளைஞர்களை போதையிலிருந்து விலக்கவும் போதையிலிருந்து விடுவிக்கவும் இந்த பவித்திரமான செயலில் நாம் அனைவரும் நம்முடைய பங்களிப்பை அளிப்போம். நீங்கள் உங்களுடைய முயற்சியை ஹேஷ்டாக் நஷா முக்த் யுவா என்பதோடு கூட சமூக ஊடகத்திலும் பகிருங்கள்.
0: ஆகஸ்ட் மாதத்தில் தேசப்பற்றை உணர்த்தும் வகையில் இல்லந்தோறும் தேசிய கொடியை ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றதாக பிரதமர் தெரிவித்தார்.
1: என் மனம் நிறை நாட்டு மக்களே, ஆகஸ்ட் மாதத்தில் அனைத்து இடங்களிலும் தேசபக்தியின் பல வண்ணங்களை நாம் காண முடிந்தது. வீடுகள்தோறும் மூவண்ண கொடி என்ற உணர்வுக்கு மேலும் வலுகூட்டப்படுகிறது. வந்தே மாதரத்தின் 150 ஆண்டுகள் ஆன வேளையில் இந்த ஆண்டு மேலும் சிறப்பானதாக ஆகிறது. இந்த முறை 8 கோடிக்கும் மேற்பட்ட மூவண்ண கொடி சுயபடங்கள் தரவேற்றம் செய்யப்பட்டன. இந்த ஆண்டு சூரியப்ப திரங்காவின்படி நமது மூவண்ண கொடி

0: ஃபிஜியின் சுவாவிலே சூரியனின் முதல் கிரணங்களோடு மூவண்ணக் கொடி பறக்க விடப்பட்டது. உலகம் முழுவதிலும் சூரியன் முன்னேற முன்னேற பாரதத்தின் மூவண்ணக் கொடியும் அடுத்தடுத்து பறந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட முயற்சிகள் சமூகத்தை ஓரிடையில் இணைக்கின்றன.
1: பிரதமரின் ஸ்வநிதி திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் 35 லட்சம் பெண்கள் பயனடைந்துள்ளதாக பிரதமர் கூறினார்.
0: என் கனிவான நாட்டு மக்களே, பல வேளைகளில் முதலீடு செய்ய சிறிய அளவிலான பணத்தட்டுப்பாடு அவர்களின் தொழிலை முன்னேற விடாமல் முடக்கி விடுகிறது. ஆனால் இப்போது இப்படிப்பட்ட லட்சக்கணக்கான தாய்மார்கள் சகோதரிகளுக்கு பிரதம மந்திரி ஸ்வநிதி திட்டத்தால் பலம் கிடைத்து வருகிறது. பெண்களுக்கான அதிகார பங்களிப்பின் இந்த முன்னெடுப்பின் மீது போதுமான அளவுக்கு விவாதங்கள் நடப்பதில்லை. பிரதம மந்திரி ஸ்வநிதி திட்டத்தின் பயனாளிகளில் சுமார் 46% பெண்கள்தாம். அதாவது நாடெங்கிலும் சுமார் 35 லட்சம் பெண்கள் இந்த திட்டத்தோடு தங்களை இணைத்துக் கொண்டு தொழிலை முன்னேற்றி வருகின்றார்கள்.
1: பெண்களின் கனவுகளுக்கு சிறகுகள் முளைத்து தரையிலிருந்து வானம் வரை எட்டியுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார்.
0: நண்பர்களே, இன்று நமது பெண்களின் கனவுகளுக்கு சிறகுகள் முளைத்து தரையிலிருந்து வானம் வரை எட்டுகின்றன. இந்த முயற்சியின் பெயர்தான் மிஷன் சக்தி சாட். இதன் வாயிலாக 108 நாடுகளின் 12,000 மாணவர்களுக்கு செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தை கற்கவும் புதுமைகள் படைக்கும் துறையில் முன்னேறவும் வாய்ப்புகள் கிடைத்து வருகின்றன. முழுமையான வகையிலே மாணவர்களின் பங்கெடுப்போடு தயாரான செயற்கைக்கோளை நிலவின் சுற்றுவட்ட பாதைக்கு கொண்டு சேர்க்க தயாரிப்புகள் நடந்தன. இவர்களிலே பல மாணவர்கள் தங்களுடைய புதிய அடையாளத்தை பதிப்பார்கள் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது.
1: புதிய மகசூல் அறிவியல் ஆலோசனை மற்றும் நேரடி சந்தைப்படுத்துதல் காரணமாக சிறிய பண்ணைகளில் வருவாயும் மேம்பட்டுள்ளதாக பிரதமர் கூறியிருக்கிறார்.
0: தமிழ்நாட்டின் கொடைக்கானலைச் சேர்ந்த விவசாயியான சந்திரசேகரன் அவர்கள் 1/2 ஹெக்டேர் நிலப்பரப்பில் அவோகேடோ சாகுபடி செய்ய தொடங்கினார். இவருக்கு இதற்கான நல்ல விலை கிடைத்து வருகிறது. அதிக வருவாய் ஈட்டி வருகிறார். நண்பர்களே, நாம் நகரங்களிலே ரெஸ்டாரண்ட்டுகளில் பல வேளைகளில் அவோகேடோ டோஸ்ட் என்பது பற்றி கேள்விப்படுகிறோம். ஆனால் இந்த அவோகேடோ வாயிலாக நமது நூதனம் படைக்கும் விவசாயிகள் வருமானத்திற்கான புதிய செய்முறையையும் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். அதாவது நமது நாட்டின் அவகேடோவால் உங்களுடைய டோஸ்டின் சுவையை அதிகப்படுத்துகிறார்கள். விவசாயிகளின் வருவாயும் அதிகரிக்கிறது.
1: பண்டிகைகளின் போது உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற வேண்டுகோளை விடுப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார்.
0: செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி என்று ஜென்மாஷ்டமி புனித நன்னாள். செப்டம்பர் மாதத்திலேயே நாம் விஸ்வகர்மா பூஜையை கொண்டாட இருக்கிறோம். சில மாதங்கள் கழித்து தீபாவளியும் வரவிருக்கிறது. பண்டிகைகளின் இந்த பருவத்தில் மீண்டும் ஒரு முறை உங்களிடம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் தொடர்பான வேண்டுகோளை விடுக்கிறேன். நாம் நமது வீடுகளுக்கான பொருட்களை வாங்கும் போது அவை பாரதத்தில் தயாரிக்கப்பட்டவைதானா என்பதை ஒருமுறை பாருங்கள். பாரதம் தற்சார்புடையதாக ஆகும் பாதை பாரதத்தில் உருவாகும் பொருட்களின் மீது பெருமையடையும் போதுதான் துலங்கும்.
1: பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பெண்களின் முன்னேற்றம் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் பேசியதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சக்தி சாத் இயக்கம் மூலம் 108 நாடுகளைச் சேர்ந்த 12,000 மாணவிகள் செயற்கைக்கோள் தொழில்நுட்பம் குறித்து கற்றுக்கொண்டதாக பிரதமர் கூறியதை சுட்டிக்காட்டியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. பிரதமர் திரு நரேந்திர மோடி உஸ்பெகிஸ்தான் அதிபர் ஷாவத் மிர்சியேயோவுடன் தாஷ்கண்டில் ஆலோசனை நடத்தினார். வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, டிஜிட்டல் தொழில்நுட்பம், எரிசக்தி, கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக உஸ்பெகிஸ்தான் யோகா அமைப்பு சார்பில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியிலும் பிரதமர் கலந்து கொண்டார். இளைஞர்கள் ஞாயிறுதோறும் மிதிவண்டி ஓட்டும் இயக்கத்தில் பங்கேற்க வேண்டும் என மத்திய இளையோர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியிருக்கிறார். புதுதில்லியில் மிதிவண்டி ஓட்டும் இயக்கத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் மிதிவண்டி பெரிதும் பயனுள்ளதாக அமையும் என தெரிவித்தார். இளைஞர்கள் நாள்தோறும் 1 மணி நேரம் விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி செய்து ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய இந்திய கிரிக்கெட் அணி பயிற்சியாளர் திரு கௌதம் கம்பீர், உடற்பயிற்சி மூலம் சுயசார்பு இந்தியாவை உருவாக்க முடியும் என நம்பிக்கை தெரிவித்தார். நாடு முழுவதும் மருத்துவ முதுகலை படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெற்றது. இந்த நீட் தேர்வை எழுத 2,73,000 MBBS பட்டதாரிகள்

0: தெரிவு செய்திருந்தனர். காலை 9 மணிக்கு தொடங்கிய நீட் தேர்வு மதியம் 12:30 மணி வரை நடைபெற்றது. சென்னை, காஞ்சிபுரம், மதுரா, தில்லி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தேர்வு நடைபெற்றது. நேபாள வெள்ளத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 734 அதிகரித்துள்ளது. காணாமல் போன 2500 மேற்பட்டோரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதுவரை 4400 பேர் மீட்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இதனிடையே போட் கோஷி ஆற்றில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் உள்ளதாக நேபாள அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்தியாவிலிருந்து நேபாளத்திற்கு 11 டன் நிவாரணப் பொருட்கள் விமானம் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அத்தியாவசியப் பொருட்கள், தொழில்நுட்ப மற்றும் நிவாரணப் பொருட்கள் விமானம் மூலம் காட்மாண்டு அனுப்பி வைக்கப்பட்டதாக தெரிவித்தார். நேபாளத்தில் சிக்கிய தமிழகத்தைச் சேர்ந்த 319 பேரில் 219 பேர் நாளை இரவுக்குள் தமிழகம் திரும்ப உள்ளதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நேபாளத்தில் சிக்கித் தவிக்கும் தமிழர்களை மீட்க முதலமைச்சரின் உத்தரவுக்கு ஏற்ப தில்லியில் முகாமிட்டு பணிகளை ஒருங்கிணைத்ததாக கூறினார். தமிழகத்திலிருந்து 319 பேர் பல்வேறு குழுக்கள் மூலம் நேபாளம் சென்றிருந்ததாக அவர் தெரிவித்தார். இதில் 219 பேர் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்றும் அவர் கூறினார். மிசோராமைச் சேர்ந்த கால்பந்து வீரர் லாலியான் ஜுவாலா சாங்தே சிறந்த கால்பந்து வீரர் விருதை பெற்றிருக்கிறார். முன்னாள் இந்திய கால்பந்து அணித் தலைவர் பாய்சங் பூட்டியா அவருக்கு இந்த விருதை வழங்கினார். கால்பந்து விளையாட்டு வீரர்கள் சங்கம் சார்பாக வழங்கப்படும் இந்த விருதுக்கு நாட்டில் உள்ள கால்பந்து வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தாய்லாந்து அணியை எதிர்கொள்கிறது. துபாயில் இப்போட்டி இன்றிரவு 8 மணிக்கு தொடங்கும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். போதைப் பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் வகையில் இளைஞர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் ஞாயிறுதோறும் மிதிவண்டி ஓட்டும் இயக்கத்தில் பங்கேற்க வேண்டும் என மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் மருத்துவ முதுகலை படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெற்றது. நேபாளத்தில் சிக்கிய தமிழகத்தைச் சேர்ந்த 219 பேர் நாளை இரவுக்குள் தமிழகம் திரும்ப உள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. மிசோராமைச் சேர்ந்த கால்பந்து வீரர் லாலியான் ஜுவாலா சாங்டே சிறந்த கால்பந்து வீரர் விருதை பெற்றுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50. இப்பொழுது நாம் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிற நிகழ்ச்சி ரெட்ரோ நேரம். இந்த ரெட்ரோ நேரத்தில் நாம் இன்னைக்கு ஒரு சில பாடல்களை பாடிய பாடகர் பாடகியர், அதில் சில பாடல்களை உங்களுக்காக தொகுத்து வழங்கிட்டுருக்கோம். அந்த வரிசையில் அடுத்து நாம் கேட்க இருக்கிற பாடல் கிளிஞ்சல்கள் திரைப்படத்திலிருந்து டாக்டர் கல்யாண் எஸ் ஜானகி இணைந்து பாடியிருப்பது. டி. ராஜேந்தர் இயற்றி இசையமைத்திருக்கும் பாடல் இதோ.

ரெட்ரோ நேரத்தில் ஒரு சில பாடல்களே பாடியிருக்கிற சில பாடகர் பாடகியர் இவங்களுடைய பாடல் தொகுப்பை உங்களுக்கு வழங்கியிருந்தோம். இப்படி நிறைய பேர் இருக்காங்க, இருந்தாலும் ஒரு சில பாடல்களை வழங்கினோம். இன்றைக்கி ஜாலி அப்ரஹாம், லதா ரஜினிகாந்த், சூலமங்கலம் முரளி, டி கே எஸ் நடராஜன், பிரம்மானந்தம், கிருஷ்ணச்சந்தர், டாக்டர் கல்யாண் இதுவரைக்கும் ஒழித்த பாடல்கள். இவங்க எல்லாரும் வந்து ஒரு சில பாடல்கள் தான் பாடியிருக்காங்க. நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வருகிறது எம்எல் ஸ்ரீகாந்த், இவர் இணைந்து பாடியிருக்கிறார் வாணி ஜெயராமுடன். உடுமலை ஏஎஸ் மணி இயற்றியிருக்கிற பாடலுக்கு இசை எம்எல் ஸ்ரீகாந்த் தான். நினைப்பது நிறைவேறும்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் கேட்டும் பங்கேற்றும் சிறப்பிக்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: பாடல் உங்கள் சாய்ஸ்.
1: பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்கலாம். நம்ம என்ன செய்யலாம்? முதல்ல நம்முடைய நேயர் யார், ஒருத்தர் முதலாவது நேயராக பங்கேற்றிருக்கிறார், அவர் யார் அப்படின்னு பார்த்துடலாமா? வணக்கம் விவித் பாரதி தமிழ். ஆ, சொல்லுங்கம்மா, யார் பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு வேணும்?
3: படம் வந்து படக்கோட்டி மேடம்.
1: சரிம்மா.
3: பாடல் வந்து கொடுத்ததெல்லாம் கொடுத்தா யாருக்காக கொடுத்த அந்த பாடல் மேடம்.
1: சரி மேடம், வழங்கிடலாம். நன்றி
3: நன்றி மேடம்.

0: நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் விவித் பாரதி தமிழ். ஐயா நீங்க கொஞ்சம் சத்தமா பேசுறீங்களா? சொல்லுங்க ஐயா, யார் பேசுறீங்க?
1: தர்மபுரியில பீமராஜன்.
0: சொல்லுங்க சார், என்ன பாட்டு வேணும்?
1: படம் வந்து வைரநெஞ்சா, 1974 வெளிவந்த படமா?
0: ஓகே.
1: அந்த படத்திலிருந்து செந்தமிழ் பாடும் சந்தன காட்டு என்ற பாடல வந்து மத்திய வேலையில விவித் பாரதியில் அனைத்து நேயர்கள் கூடும் பாடல கேட்கட்டும்.
0: சரி, நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணணும், நன்றி பங்கேற்றதற்கு. நம்முடைய நேயர் ஒரு அழகான பாட்டை கேட்டிருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நாம ஒரு சின்ன அறிவிப்பு கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கோம். அதாவது இன்னைக்கு எண்கள் வந்து கொஞ்சம் குறிச்சுக்குங்க எல்லாரும். முதல் எண் இந்த முதல் எண் என்ன அப்படின்னா 2986003 7. இன்னொரு முறை சொல்றோங்க, நாங்க எப்பவும் வந்து இரண்டு எண் கொடுப்போம்ல, அதுல முதல் எண் கொஞ்சம் குறிச்சுக்குங்க நீங்க. 2986003 7.

இப்போவும் இருக்கிற முதல் எண்ணுக்கு நீங்கள் டயல் பண்ணாதீங்க, இன்றைக்கி அது வேலை பண்ணலை. ஆகையினால 2986003 7 இந்த எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுமாறு நாங்கள் கேட்டுக்கிறோம். இன்னொரு எண் எப்போ மாதிரி இருக்குது, 2838987 1. இந்த எண்ணுக்கு நீங்கள் எப்போ மாதிரி கால் பண்ணலாம். சரி, இப்போது நீங்கள் பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க. நம்முடைய ஒரு நேயரும் ஒரு பாடல் இப்போ கேட்டிருக்காங்க, அதை கேட்பதற்கு முன்னால்

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் இன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு.
1: அடுத்து நாம கேட்க இருக்கிற பாடல் நம்முடைய நேயருடைய விருப்பத்தில் வைர நெஞ்சம் திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா பாடியிருப்பது. கண்ணதாசன் இயற்று, எம் எஸ் விஸ்வநாதனின் இசையமைப்பில்.

0: வணக்கம், வித் பாரதி தமிழ்.
1: மயிலாப்பூர்லேருந்து பட்டாபிங்க.
0: சொல்லுங்க சார், என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு நாடோடி மன்னன் படத்திலிருந்து சும்மா கிடந்த நிலத்தை கொத்திங்க பாடல்.
0: சரி, அந்த பாடல் வழங்கிடுவோம். நன்றி.
1: நன்றி.
0: நாடோடி மன்னன் திரைப்படத்தில் டி எம் சவுந்தரராஜன், பி பானுமதி இணைந்து பாடியிருப்பது. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இயற்றிய பாடல். எஸ் எம் சுப்பையா நாயுடுவின் இசையமைப்பில்.

0: எண்ணி எண்ணி அவர் நாளைக்கு நாளை தெளிவாரடி.
1: காடு வளைஞ்ச நமச்சான் நமக்கு கையுங்காலும் தானே மிச்சம், கையுங்காலும் தானே மிச்சம்.
0: நானே போட போறேன் சட்டம், பொதுவில் நன்மை புரிஞ்சிடும் திட்டம், நாடு நலம் பெறும் திட்டம்,
1: நன்மை புரிஞ்சிடும் திட்டம்.
2: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இந்த அலைவரிசைகளிலும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நம்முடைய நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நேயர் வணக்கம். விவித் பாரதி தமிழ்.
3: நம்ம பெரம்பலூர் மாவட்டம் இழுப்பக்குடி கண்ணன் பேசுறேங்கம்மா.
2: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வேணும்?
3: போர்டர் பொன்னுசாமி என்ற படத்தில் இருந்து கோயம்புத்தூர் குழந்தை வெத்தலை போடுங்க. ரொம்ப உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து ரொம்ப நன்றி.
2: ரொம்ப நன்றிங்க. இதோ அந்த பாடல் வந்துகிட்டே இருக்கு.

0: நேரம் 1:22. இந்த நேரத்தில் நம்மோடு இணையும் நேயர், வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், யாரு பேசுறீங்க ஐயா?
1: நான் அரக்கோணம் பக்கத்துல மேல் பக்கத்துல இருந்து பாண்டகன் பேசுறேன்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாட்டு வேணும்?
1: செல்வமா, அதுல தாராபுரம் சுந்தரராஜனும் ஜமுனா ராணியம்மா பாடுவாங்கம்மா. வா வா எனக்காக வாண்ட அந்த பாட்டுமா.
0: அந்த பாடல் வாங்கிடலாமா?
1: வாங்கிடலாமா.
0: நன்றி.
1: ஓகேம்மா.

0: வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: மாணிக்கம் கேக்கனர். நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம், நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறோம். என்ன பாடல் வேணும்?
1: வைதேகி காத்திருந்தால் காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடி, அந்த பாடல் ஒலிபரப்பு மேடம்.
0: நிச்சயமா, இதோ உங்களுக்காக அந்த பாடல் வருகிறது. இதற்கு முன்னால் நாம் கேட்ட பாடல் செல்வம் திரைப்படத்தில் அவங்களே சொல்லிட்டாங்க, தாராபுரம் சுந்தரராஜனும் ஜமுனாராணியும் இணைந்து பாடியிருந்தது. வாலியின் பாடலுக்கு இசை கே வி மகாதேவன். அடுத்து இப்போ நாம் கேட்க இருக்கிற பாடல் வந்து வைதேகி காத்திருந்தாள் திரைப்படத்திலிருந்து பி ஜெயச்சந்திரன் பாடியிருப்பது, இளையராஜாவின் இசையமைப்பில்.

0: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோதா சரின்னுட்டு.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.
1: நிகழ்ச்சியில் நாம் கேட்டு ரசிக்க இருக்கிற அடுத்த பாடல் மலைக்கள்ளன் திரைப்படத்திலிருந்து டி எம்

வணக்கம், விவித் பாரதி தமிழ். ஹலோ. சரி, நம்முடைய நேயர் அவங்க வந்தாங்க, ஆனால் அவங்களுடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு தோணுது. இப்போது நாம் கேட்டு இருக்கிற அந்த பாடல் வந்து தர்மயுத்தம் திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் பாடியிருப்பது, கண்ணதாசன் இயற்றி, இளையராஜாவின் இசையமைப்பில்.

0: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுங்கயா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோதா சரின்னுட்டு.

நம்முடைய நேயர்கள்லாம் வந்து உங்கள் விருப்பம் இந்த நிகழ்ச்சியை ரொம்ப ஆர்வமாக கலந்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் நம்முடைய நேயர்கள் யாரெல்லாம் பதிவுகள் போட்டிருக்காங்கன்னு பார்த்துடலாம். இந்த நிகழ்ச்சியில் அவங்க விரும்பின கேட்ட பாடல் வந்தது அப்படின்னுட்டு மயிலை பட்டாபி போட்டிருக்காங்க. அதே மாதிரி முத்துகிருஷ்ணன், கும்பகோணத்திலிருந்து குமரன், சுகுணா இவங்க எல்லாரும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டுமில்லை, இதே மாதிரி கலீல் அகமது அவங்க சொல்லியிருக்காங்க. பொன்னேரிலேருந்து பர்வதவர்த்தினி, பிரேம்நாத் பிரேம், கிருஷ்ணராஜ் மேகலா, சுகுமார், செல்வகுமார் எம்ஜி, கே எம் கார்டன், பர்வதவர்த்தினி, பெரம்பூர் கமலாசண்முகம், ஜீவானந்தம், சுகுணா, நடராஜன் சுப்பையா, புத்தகரம், சாந்தி ரமேஷ், ரெட் ஹில்ஸ் ஹயாத் பாஷா. இவங்க எல்லாருமே வந்து நம்முடைய நிகழ்ச்சியில் இதற்கு முன்னாடி நாம் ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி அதை பற்றி கூட அதில் இருக்கிற ஒவ்வொரு பாட்டையும் ரசித்து கூட அவங்க போட்டிருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி நம்முடைய ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் வந்து அரிதாக சில பாடல்களே பாடியிருக்கிற சில பாடகர்கள் பாடல்களை ஒளிபரப்பியிருந்தோம். ஆகையினால அவங்க எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நினைவுகளை மீட்டு தந்தீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீரராகவன் அவங்க வந்து மாதவரத்துலேருந்து சொல்லியிருக்காங்க. காஞ்சனா கேவிஜே, அதாவது கொடமானப்பட்டி கே வி ஜெயசீலன், மீரா வெங்கட்ராமன், கண்ணன் பி மேட்டுக்குடியிலிருந்து, வலங்கைமான் அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க ஒரு பாடல் கேட்டிருக்காங்க அந்த நிகழ்ச்சியில், நாங்கள் வழங்கியிருந்தோம், அவங்க கேட்டிருப்பாங்க அப்படின்னு நம்புகிறோம். அதே மாதிரி அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம், அவங்க வந்து குறைவான அவங்களும் அதே மாதிரி பிரபலமான பாடல்கள், அந்த பாட்டு நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர மேலப்பேடு தயாளன், ஜெயந்தி ஸ்ரீதர் இவங்க எல்லாரும் கூட சொல்லியிருக்காங்க. பிரேம் பெரம்பூர் கமலாசண்முகம் ஜீவானந்தமும் நமக்கு ஒரு நல்ல வாழ்த்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக இன்றைக்கி நம்முடைய நிகழ்ச்சியில் நீங்கள் பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் நீங்கள் பல்வேறு காலகட்டங்களில் வெளிவந்த பாடல்களை கேட்டிருந்தீங்க. நம்முடைய நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் எல்லா பாடல்களுமே நாமும் ரசிக்கும்படியாகத்தான் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதற்கு

மாற்றுக்கருத்தெல்லாம் இருக்க முடியாது இல்லையா. ஆகையினால நம்ம என்ன செய்யலாம், இன்றைய பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை இந்த இன்னைக்கு இப்படியே நிறைவு செய்துக்கலாம், சரியா?

0: பாடல் உங்கள் சாய்ஸ்.
1: நேரம் 1:44:30, இன்னும் சில நொடிகளில் 1:45-க்கான மாநில செய்திகள் இடம்பெறும்.

0: பிரதமர் திரு நரேந்திர மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் உடற்பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கியுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த 219 பேர் இந்த வாரத்துக்குள் தாயகம் திரும்புவார்கள் என மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். போதையில்லா தமிழகம் என்பதை வலியுறுத்தி மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று விழிப்புணர்வு மாரத்தான் நடைபெற்றது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தாய்லாந்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். போதைப் பொருள் இல்லா இளையோர் இயக்கம் நாடு முழுவதும் வலுப்பெற்று வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 137வது முறையாக இன்று உரையாற்றிய அவர், இந்த இயக்கத்தில் இளைஞர்களின் பங்களிப்பு மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். ஒருங்கிணைந்த முயற்சிகளின் மூலம் போதைப் பொருள் புழக்கத்தை முற்றிலும் ஒழிக்க முடியும் என்று கூறிய பிரதமர், போதைப் பழக்கம் தனிநபரை மட்டுமின்றி ஒட்டுமொத்த குடும்பம் மற்றும் சமூகத்தை பாதிப்பதாக சுட்டிக்காட்டினார். இதுகுறித்த சமூக மாற்றத்திற்கான விழிப்புணர்வு பாடல்களை உருவாக்க இளம் இசைக்கலைஞர்கள் முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பிரதமர், அவர்கள் தங்களது படைப்புகள் மூலம் வலுவான விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும் என்றார். பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதன் மூலம் ஒட்டுமொத்த குடும்பத்தின் எதிர்காலம் செழிப்படையும் என்று கூறிய பிரதமர், ஸ்வாநிதி திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் 35 லட்சம் மகளிர் தங்களது தொழிலை விரிவுபடுத்தியுள்ளதாகவும் பெண்கள் புதிய வலிமை பெற்று வருவதாகவும் கூறினார். பெண் குழந்தைகளின் கனவுகள் தற்போது பூமியிலிருந்து விண்வெளி வரை பறந்து காணப்படுவதாக சுட்டிக்காட்டிய பிரதமர், மிஷன் சக்தி சாட் இயக்கத்தின் மூலம் உத்தரப்பிரதேச மாநிலம் கௌதம புத்தர் பல்கலைக்கழகத்தின் புத்தாக்கத் துறையில் 108 நாடுகளைச் சேர்ந்த 12,000 மாணவிகள் தற்போது செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தை பயின்று வருவதாக கூறினார். தூய்மை மற்றும் சுகாதாரம் தனி மனித ஒழுக்கமாக மாறும்போது சுற்றுப்புறம் தூய்மையடையும் என்று குறிப்பிட்ட பிரதமர், நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் தூய்மை முயற்சிகள் தொடர்ந்து உத்வேகம் அளிப்பதாக கூறினார். வேளாண் துறையில் புதுமைகளின் அவசியத்தை எடுத்துரைத்த பிரதமர், கொடைக்கானலைச் சேர்ந்த விவசாயி சந்திரசேகரன் அவகோடா பழ சாகுபடியில் கூடுதல் வருமானம் ஈட்டுவதாக சுட்டிக்காட்டினார். பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்ட விவசாயி எமது திண்டுக்கல் செய்தியாளரிடம் பேசுகையில்,
1: அவகோடாவும் நாங்கள் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். அவகோடாவோட பெனிஃபிட் என்ன, எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கிறதுனால நல்ல உணவா இருக்கிறதுனால வாண்டட் அதிகமா இருக்கு. அதனால ரேட் அதிகமா போகுது, மார்க்கெட்டிங் ரேட்டு. இது எங்க மார்க் பண்றதுன்னா பெங்களூர் போகலாம், சென்னை போகுது. நானும் வந்து நர்சரியில் வருஷத்துக்கு 50-50 போட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 100-150 மரங்கள் காய்க்கக்கூடிய தருவாயில ஒரு 3 வருஷம் மரங்கள் இப்ப எங்கிட்ட இருக்கு. இயற்கை உரம் கொடுத்தா இந்த மரம் என்னைக்குமே விவசாய ஸ்டாண்டர்டா இருக்கும்.
0: நம் நாட்டின் அரசியல் வரலாற்றை அறிந்து கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள பாரத் ராஜ்யா இணையதளத்தை உருவாக்கிய மும்பையைச் சேர்ந்தவருக்கு பாராட்டு தெரிவித்த பிரதமர், இந்த இணையதளத்தின் வாயிலாக ஏதேனும் ஒரு ஆண்டை தேர்ந்தெடுத்து அக்காலத்தில் ஆண்ட மன்னர்கள் குறித்து தகவல்களை மக்கள் அறிந்து கொள்ள முடியும் என்றார். திருவிழாக்களும் கொண்டாட்டங்களும் நமது பாரம்பரியத்தை பாதுகாப்பதுடன் மக்களிடையேயான உறவுகளை மேம்படுத்துவதாக கூறிய பிரதமர், எதிர்வரும் கோகுலாஷ்டமி, விஸ்வகர்மா பூஜை உள்ளிட்ட பண்டிகைகளுக்கு நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். பண்டிகை காலங்களில் உள்ளூர் தயாரிப்புகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று அறிவுறுத்திய பிரதமர், இதன் மூலம் நாடு தன்னிறைவை அடைவதற்கான பாதையை உருவாக்க முடியும் என்றார். பிரதமர் திரு நரேந்திர மோடி உஸ்பெகிஸ்தான் அதிபர் ஷவ்கத்

0: மிர்சியோ ஏ உடன் தாஷ்கண்டில் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். இதில் இருநாடுகளுக்கிடையே வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, டிஜிட்டல் இணைப்பு, எரிசக்தி, கல்வி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு குறித்து விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. முன்னதாக யோகா கூட்டமைப்பு ஏற்பாடு செய்த யோகா நிகழ்ச்சியில் பிரதமர் பங்கேற்றார். நம்பகத்தன்மையுடனான செய்திகள் இதழியல் துறையில் மிக முக்கியமானது என்று குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கேரளத்தின் கௌமிகி நாளிதழின் 115வது ஆண்டு கொண்டாட்டங்களை தொடங்கி வைத்து உரையாற்றிய அவர், நூற்றாண்டுக்கும் மேலாக இதழியல் துறையில் பணியாற்றி வரும் அந்நாளிதழுக்கு பாராட்டு தெரிவித்தார். 2 நாள் பயணமாக இன்று காலை கொச்சி சென்றடைந்த அவர் ஆரன்முலா படகு போட்டியை தொடங்கி வைக்கிறார். திருவனந்தபுரத்தில் நடைபெறும் ஓணம் சுற்றுலா வார விழாவின் பிரம்மாண்ட நிறைவு பேரணியையும் குடியரசு துணைத்தலைவர் தொடங்கி வைக்கிறார். நாட்டின் கடன் அளவை வரும் 2030 ஆண்டிற்குள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் 50% அளவிற்கு குறைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா சிகாகோவில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றிய அவர், சரக்கு கப்பல் போக்குவரத்தில் சவாலான சூழல் நிலவிய போதிலும் இந்தியாவில் உரம், கச்சா எண்ணெய், எல்பிஜி விநியோகம் சீராக இருந்ததாக குறிப்பிட்டார். சரக்கு கப்பல்களின் காப்பீட்டு கட்டணங்கள் உயர்ந்த நிலையில் மத்திய அரசு உரிய நிதி ஒதுக்கீடு செய்ததாக அவர் குறிப்பிட்டார். 2047 ஆண்டு வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கை அடைவதற்கு மேற்கொள்ளப்படும் சீர்திருத்தங்கள் முடுக்கிவிடப்பட வேண்டியதன் அவசியத்தையும் நிதியமைச்சர் வலியுறுத்தினார். இளைஞர்கள் உடல் ஆரோக்கியத்தை பேணிக்காக்க நாள்தோறும் விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சியை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை மத்திய இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற 88வது ஞாயிற்றுக்கிழமைகளில் சைக்கிள் பயிற்சியில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுற்றுச்சூழல் மாசுபாட்டிற்கு சைக்கிள் பயிற்சி சிறந்த தீர்வாக அமையும் என்றார். சட்ட அளவியல் விதிகள் 2026 மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அறிவித்துள்ளது. இதன்படி நாடு முழுவதும் பொதுவான நேர குறியீடாக இந்திய திட்ட நேரம் IST விதிகள் வகுக்கப்பட்டுள்ளன. சட்ட ரீதியான நிர்வாக, வணிக மற்றும் பிற அதிகாரப்பூர்வ நோக்கங்களுக்கான பொதுவான நேர குறியீடு, வங்கி மற்றும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளில் துல்லியமான நேரப்பதிவு, ரயில், விமான நிலையங்கள் மற்றும் பிற போக்குவரத்து அமைப்புகளை ஒருங்கிணைப்பது, அவசர மற்றும் நேரம் சார்ந்த சேவைகளை ஒருங்கிணைக்க இது வழிவகுக்கும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கியுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்த 219 பேர் இவ்வாரத்திற்குள் தாயகம் திரும்புவார்கள் என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேலும் 100 பேர் குறித்த தகவல்கள் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை என்றும் அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறினார். தொடர்ந்து பெரம்பலூரில் அரசு கட்டிடங்களை இன்று திறந்து வைத்து 166 பயனாளிகளுக்கு 1,40,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசிய அவர், சிலிண்டர் தீ விபத்துகளில் பாதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு தேவையான உதவிகளை அரசு வழங்கும் என்றார். தமிழக அரசு தாழ்த்தப்பட்ட மக்களின் பாதுகாப்புக்கான தனி சட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை நிறைவேற்ற வேண்டுமென்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கேட்டுக் கொண்டுள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்த அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள தமது கட்சி நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்றார். போதையில்லா தமிழகம் என்பதை வலியுறுத்தி மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று விழிப்புணர்வு மாரத்தான் நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை ஆட்சித்தலைவர் திரு ரஞ்சித் சிங் தொடங்கி வைத்தார். மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து 1000 மேற்பட்டோர் இதில் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாடு என்ற விழிப்புணர்வு வாசகத்தை வலியுறுத்தி 10 கிலோமீட்டர் தொலைவிலான மாரத்தான் போட்டி நடைபெற்றது. கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஈனா வழக்கு அருகே மதுரை செல்லும் சாலையில் தொடங்கிய மாரத்தான் போட்டி சிவராமபேட்டை, நெடுவயல், அச்சம்புதூர் வழியாக சென்று கடையநல்லூர் அரசு கலைக்கல்லூரி வரை நிறைவடைந்தது. பல்வேறு பகுதியில் இருந்து சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை 1000 மேற்பட்டது ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: விழுப்புரத்தில் நடைபெற்ற சிறார் மாரத்தான் போட்டியில் 500 மேற்பட்ட சிறுவர் சிறுமியர் பங்கேற்றனர். திருப்பூரில் மகளிர் பங்கேற்ற போதைப்பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு மாரத்தான் நடைபெற்றது. நாடு முழுவதும் குடிமைப் பணிகளுக்கான UPSC முதன்மை தேர்வு இன்று நடைபெறுகிறது. 1016 காலி பணியிடங்களுக்கான இத்தேர்வை 13,343 பேர் எழுதுகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர், ஓவேலி, லாரஸ்டன் பகுதியில் நடமாடும் புலியை பிடிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஆட்சித்தலைவர் திருமதி லட்சுமி பவ்யா தண்ணீரு தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து இன்று தண்ணீர் திறக்கப்பட்டது. வரும்

0: ஏழாம் தேதி வரை நாளொன்றுக்கு 1000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று வினாடிக்கு 6887 கனஅடியாக குறைந்துள்ளது. அணை நீர்மட்டம் 90.3 அடியாகும். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தாய்லாந்தை எதிர்கொள்கிறது. துபாயில் இரவு 8:30 மணிக்கு இப்போட்டி நடைபெறும். US ஓபன் டென்னிஸ் போட்டிகள் நியூயார்க்கில் இன்று தொடங்கின. வரும் 13 தேதி வரை நடைபெறும் இப்போட்டியில் ஆடவர் பிரிவில் இத்தாலியின் ஜானிக் சினர், ஸ்பெயினின் கார்லஸ் அல்காராஸ், ஜெர்மனியின் அலெக்சாண்டர் சோரோ உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். போதைப்பொருள் இல்லா இளையோர் இயக்கம் வலுப்பெற்று வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் உடற்பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கியுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த 219 பேர் இந்த வாரத்துக்குள் தாயகம் திரும்புவார்கள் என மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். போதையில்லா தமிழகம் என்பதை வலியுறுத்தி மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று விழிப்புணர்வு மாரத்தான் நடைபெற்றது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தாய்லாந்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தொடர்ந்து 2 முதல் எங்கள் ஸ்டைல், அதாவது ஆர்ஜே அவங்களுடைய விருப்பத்தில் அழகான பாடல் தொகுப்பு இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் கேட்கலாம். மூன்று 3 முதல் 4 வரை வர்ணஜாலமாக அழகான பாடல் தொகுப்பும், அதனைத் தொடர்ந்து 4 முதல் 5 வரை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக உங்களுக்கான விளையாட்டு நிகழ்ச்சியும் இடம்பெறும்.

0: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
1: பண்ணாதீங்க தம்பிகளா.
0: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
1: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
0: அடம் பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
1: பேரண்ட்ஸ் மேலையும் கேஸ் ஃபைல் ஆகும்.
0: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
1: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
0: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
1: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
0: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில ஓடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
1: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.
2: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது, இறை அருளால் நன்றாக தொடங்கிட, நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
3: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz காலை 6 முதல் 6:45 வரை
4: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.
1: கேள்விகள் பலவிதம், அத்தனையும் அறிவுக்கு ஏற்ற உரம். இனிய பாடல்களுடன் உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் இல் திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை காலை 10:02 என் கேள்விக்கு என்ன பதில்? தொலைபேசி வழியே நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, கேட்க தவறாதீர்கள்.

0: வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
2: எங்கள் ஸ்டைல். நேரம் 2 மணி. இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நான் ஆர்ஜே யுவராஜ். இந்த நிகழ்ச்சி எங்கள் ஸ்டைல். எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியின் முதல் பாடல்

திருடா திருடா திரைப்படத்திலிருந்து அந்த ஒரு பாடல் கேட்டோம். அனுபமா மற்றும் சுரேஷ் பீட்டர்ஸ் இணைந்து பாடிய பாடல் அது, வைரமுத்துவின் வருகை ஏ ஆர் ரஹ்மான் இசையில். எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியோட அடுத்த பாடல்

0: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுங்கயா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோதா சரின்னுட்டு.

0: ஹலோ
1: ராஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
0: மறுபடியுமா?
1: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. தம்பி என்னனும்
2: 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
0: சார், இவ்வளவு எங்கிருந்து?
2: ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன், இப்ப ப்ராசஸிங்.
1: 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
0: சார், 2 லட்சம்
3: என்னாச்சப்பா?
0: அம்மா, இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்துதான்.
3: பயப்பட வேண்டாம்பா, டிஜிட்டல் அரெஸ்ட் எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட் பா.
0: ஃப்ராட்?
3: போலீஸ், பேங்க், RBI இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள் தெரிந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
4: பணத்தை காலி பண்ணிடுவாங்க, RBI சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: பூச்சுடவா திரைப்படத்திற்காக அரிஹரன் பாடிய பாடல் கேட்டோம். பழனி பாரதியின் வரிகளில் சிற்பியின் இசையில் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் நாம் இன்னைக்கு நிலவு சம்பந்தப்பட்ட பாடல்கள் தான் கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல்

பொக்கிஷம் திரைப்படத்திற்காக அந்த ஒரு பாடல் கேட்டோம். விஜய் யேசுதாஸ் மற்றும் சின்மை பாடிய பாடல் அது. நிகழ்ச்சியின் நடத்த பாடல் ஆம்பள திரைப்படத்திற்காக ஹிப்ஹாப் தமிழ் ஆதி இசையமைத்து எழுதி பாடிய பாடல் இது.

0: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுங்கயா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோதா சரின்னுட்டு.

நேரம் 2:21. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில என்னோடு இணைஞ்சிருக்கிறீங்க. நான் ஆர்ஜீவராஜ். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நீங்கள் கேட்கலாம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் வாலி திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடல் தேவாவின் இசையில்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.
1: எங்கள் செயல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் டபுள்ஸ் திரைப்படத்திற்காக வசுந்தரா தாஸ் மற்றும் டிமி பாடிய பாடல், வைரமுத்துவின் வரிகளில் ஸ்ரீகாந்த் தேவா இசையில்.

0: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
1: வானிரல் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
0: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ் கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
0: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
1: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
2: அனைவரையும் வரவேற்போம்,
1: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
2: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.
3: விளையாடு விளையாடு வாழும் வரைக்கும் விளையாடு.
4: எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் காதல் வைரஸ் திரைப்படத்திற்காக ஸ்ரீனிவாஸ் மற்றும் கார்த்திக் இணைந்து பாடிய பாடல், வாலியின் வரிகளில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில்.

நேரம் 2:40. நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் நாம் இன்னைக்கு நிலவு சம்பந்தப்பட்ட பாடல்கள் தான் கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் முகவரி திரைப்படத்திற்காக உன்னிமேனன் பாடிய பாடல், வைரமுத்துவின் வரிகளில் தேவா இசையில்.

எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் நான் மகாநல்ல திரைப்படத்திற்காக ஹரிச்சரண் பாடிய பாடல், நாமுத்துக்குமார் வரிகளில், யுவன் சங்கர் ராஜா இசையில்.

0: பாட்டுக்கு
1: நேரம் 2:55. இனி தொடர்வது
2: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று லட்சாதிபதி சகோதரி திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். இந்திய அரசின் தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கம் மூலம் செயல்படுத்தப்படும் முக்கிய முயற்சிகளில் ஒன்றாக லட்சாதிபதி சகோதரி திட்டம் உள்ளது. கிராமப்புறங்களில் உள்ள பெண்களை பொருளாதார ரீதியாக வலுப்படுத்தி அவர்கள் தன்னிறைவை பெற்ற தொழில் முனைவோராக உருவாக்க வேண்டும் என்பதே இதன் முக்கிய நோக்கமாகும். இந்த திட்டத்தின் கீழ் சுய உதவி குழுக்களில் உள்ள பெண்கள் ஆண்டுக்கு குறைந்தபட்சம் 1,00,000 ரூபாய் அல்லது அதற்கு மேற்பட்ட நிலையான குடும்ப வருமானத்தை பெறுவதற்கு தேவையான பயிற்சிகள், நிதி உதவி, தொழில்நுட்பம் மற்றும் சந்தை வசதிகள் வழங்கப்படுகின்றன. லட்சாதிபதி சகோதரி திட்டத்தில் ஆண்டுக்கு 1,00,000 ரூபாய் அல்லது அதற்கு மேற்பட்ட குடும்ப வருமானம் பெறவும், குறைந்தது 4 விவசாய பருவங்கள் அல்லது தொழில் சுழற்சிகளில் அந்த வருமானம் தொடர்ந்து கிடைத்திருக்கவும், சராசரி மாத வருமானம் 10,000 ரூபாயை விட அதிகமாக இருத்தல் என்பதையும், அந்த வருமானம் நிலையான முறையில் கிடைக்க வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு இந்த லட்சாதிபதி சகோதரி திட்டம் செயல்படுகிறது. லட்சாதிபதி சகோதரி திட்டமானது ஊரக வளர்ச்சித்துறை, வேளாண்மைத்துறை, கால்நடை பராமரிப்புத்துறை, தோட்டக்கலைத்துறை, மீன்வளத்துறை, உணவு பதப்படுத்துதல் துறை, வங்கிகள், நபார்டு, மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம், தனியார் நிறுவனங்கள், அரசு சாரா அமைப்புகளுடன் இணைந்து இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. லட்சாதிபதி சகோதரி திட்டமானது கிராமப்புற பெண்களுக்கு தன்னம்பிக்கை, பொருளாதார சுதந்திரம், தலைமைத்துவ திறன், சமூக அக்கறை, வளங்களை திறம்பட பயன்படுத்துதல், தொழில் முனைவு மனப்பான்மை, சேமிப்பு பழக்கம் ஆகியவற்றை மேம்படுத்துகிறது. இதன் மூலம் கிராமப்புற பெண்களின் வருமானத்தை உயர்த்தி அவர்கள் தன்னிறைவு பெற்ற தொழில் முனைவோராக வளர்ந்து நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிப்பதே இதன் நோக்கமாகும். கிராமப்புறங்களில் உள்ள சுய உதவி குழுக்களை சேர்ந்த பெண்களுக்கு டிஜிட்டல் முறையில் அதிகாரம் அளிக்கும் நோக்கில் ஷீ லீப்ஸ் என்ற புதிய செயலி தொடங்கப்பட்டுள்ளது. இந்த செயலியானது சுய உதவி குழுக்கள், கிராம அமைப்புகள், கூட்டமைப்புகளின் பல்வேறு செயல்பாடுகளை டிஜிட்டல் மயமாக்க உதவுகிறது. இந்த டிஜிட்டல் தளம் நாடு முழுவதும் உள்ள கிராமப்புற பெண் தொழில் முனைவோருக்கு முழுமையான அதிகாரம் அளித்தல், பெண்களால் நடத்தப்படும் புத்தொழில் நிறுவனங்களை வலுப்படுத்துதல் ஆகியவற்றை முக்கிய நோக்கங்களாக கொண்டுள்ளது. கிராமப்புற உற்பத்தியாளர்களை முறையான மதிப்பு கட்டமைப்புகளுடன் இணைத்தல், சுய உதவி குழு உறுப்பினர்களின் குடும்பங்களின் நிதிநிலையை மேம்படுத்துதல், கிராமப்புற தொழில் முனைவோர் குறித்து தரவுகளை ஒருங்கிணைத்தல் ஆகிய நடவடிக்கைகளும் இந்த செயலியின் வாயிலாக மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த செயலி 34 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் சேவைகளை வழங்க உள்ளது. இது பொருளாதார நடவடிக்கைகளை நிகழ்நேரத்தில் கண்காணித்து உள்ளூர் மற்றும் தேசிய அளவிலான கொள்கை முடிவுகளை எடுக்க பேருதவியாக இருக்கும். பெண்களின் வருமான வளர்ச்சி, தொழில் திறனை கண்காணிப்பதன் மூலம் லட்சாதிபதி சகோதரி திட்டத்தை இச்செயலி வலுப்படுத்தும். மத்திய அரசு லட்சாதிபதி சகோதரி திட்டத்தின் இலக்கினை 3 கோடியிலிருந்து 6 கோடி பெண்களாக அண்மையில் உயர்த்தியுள்ளது. அடுத்த 5 ஆண்டுகளில் லட்சாதிபதி பெண்களின் நல்வாழ்விற்காக 10,00,000 கோடி ரூபாய் நிதி வழங்க அரசு திட்டமிட்டுள்ளது. இது பெண்களின் மேம்பாட்டிற்கான மத்திய அரசின் முயற்சியாகும். டிஜிட்டல் உள்கட்டமைப்பு, பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து உள்ளடக்கிய நிலையான கிராமப்புற மேம்பாட்டிற்கான முக்கிய உந்து சக்தியாக ஷீ லீப்ஸ் திகழும். லட்சாதிபதி சகோதரி திட்டம் என்பது ஒரு வருமான உயர்வு திட்டம் மட்டுமல்ல, இது கிராமப்புற பெண்களின் சமூக, பொருளாதார மற்றும் தொழில் முனைவு முன்னேற்றத்தை உறுதி செய்யும் ஒரு முழுமையான பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பு முயற்சியாகும். சுய உதவி குழுக்கள், திறன் மேம்பாடு, நிதி ஆதரவு, சந்தை இணைப்பு மற்றும் அரசு தனியார் ஒருங்கிணைப்பு ஆகியவற்றின் மூலம் பெண்கள் நிலையான வருமானத்தை ஈட்டி தன்னம்பிக்கை மிக்க தலைவர்களாகவும் தங்கள் சமூகத்திற்கு முன் உதாரணமாகவும் உருவாக லட்சாதிபதி சகோதரி திட்டம் வழிவகுக்கிறது. பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று லட்சாதிபதி சகோதரி திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.

0: 102.3 FM.
1: Yes, who is it?
2: Don.
3: 102.3 பாட்டுக்கு இந்த டான்
2: டான் டான்

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 3 மணி. நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நான் ஆர்ஜே யுவராஜ். இந்த நிகழ்ச்சி
2: வர்ணஜாலம், விவித் பாரதி தமிழ் எஃப்எம்மின் வர்ணஜாலம்.
1: வரஞ்சாலம் நிகழ்ச்சியில் நாம் இன்னைக்கு 2000s வெளியான திரைப்படங்களோட பாடல்கள் தான் கேட்க போகிறோம். நிகழ்ச்சியோட முதல் பாடல் அழகிய தமிழ் மகன் திரைப்படத்திற்காக பென்னிதயால் மற்றும் உஜ்ஜயினி பாடிய பாடல். நாமுத்துக்குமார் வரிகளில், யுவன் சங்கர் ராஜா இசை இல்லை, ஏ ரஹ்மான் இசையில்.

வர்ணஜாலம் நிகழ்ச்சியோட அடுத்த பாடல், காதலில் விழுந்தேன் திரைப்படத்திற்காக ஹரிஷ் ராகவேந்திரா பாடிய பாடல். ஸ்ரீசரண் மற்றும் மேகாவோடு இணைந்து பி வி பிரசாத்தோட வரிகளில் விஜய் ஆண்டனி இசையில்

வரஞ்சலம் நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் கண்ணாமூச்சி ஏனடான்ற படத்திலிருந்து பல்கட் ஸ்ரீராம், சைந்தவி, பிரசன்னா மற்றும் நாராயணன் இணைந்து பாடிய பாடல் தாமரையின் வரிகளில், யுவன் சங்கர் ராஜா இசையில்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.
1: நேரம் 3:21. இது விவத் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். விவத் பாரதி நிகழ்ச்சிகளை இப்பொழுது கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 என்ற அலைவரிசையிலும் நீங்கள் கேட்கலாம். வரஞ்சாலம் நிகழ்ச்சியில் நாம் இன்றைக்கி 2000களில் வெளியான பாடல்கள் தான் கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பச்சைக்கிளி முத்துச்சரம் திரைப்படத்திற்காக நரேஷ் ஐயர் பாடிய பாடல், தாமரையின் வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில்.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் சக்கரக்கட்டி திரைப்படத்திற்காக பெனிதயல் மற்றும் சின்மை பாடிய பாடல் பாவிஜயின் வரிகளில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில். இது விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

வர்ணஜாலம் நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் வாரணமாயிரம் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் மற்றும் தேவன் மற்றும் பி பிரசன்னா மூவரும் இணைந்து பாடிய பாடல் தாமரை வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில்.

0: பாரதி தமிழ் பண்பலை 102.3 செந்தமிழ் ததும்பும் உங்கள் பேச்சாற்றலை இந்த உலகிற்கு காட்ட ஒரு அரிய வாய்ப்பு. செப்டம்பர் 2 முதல் புதன்கிழமை தோறும் காலை 10 முதல் 11 வரை ஒரு நிமிட பேச்சாற்றல் செந்தமிழில் சரளமாக பேசும் உங்கள் பேச்சாற்றலை வெளிப்படுத்த விரும்பினால் ஒவ்வொரு வாரமும் நாங்கள் தரும் தலைப்பிற்கு ஏற்றவாறு ஒரு நிமிடத்திற்குள்ளாக ஒரு சிறு சொற்பொழிவை பதிவு செய்து எங்களுக்கு அனுப்பலாம். வியாழன் முதல் சனிக்கிழமை வரை நீங்கள் அனுப்பும் ஒரு நிமிட பேச்சை நமது விபத் பாரதி தமிழ் பண்பலையில் புதன்கிழமை தோறும் காலை 10 ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் கேட்டு மகிழலாம். நீங்கள் பதிவு செய்யும் உங்கள் குரல் பதிவை 9444001023 என்கிற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் மூலம் உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊரின் பெயரை டைப் செய்து ஒரு நிமிட பேச்சாற்றல் என்று டைப் செய்து அனுப்பலாம். ஒற்றை நிமிடத்தில் உங்கள் வெற்றி தடத்தை பதிவு செய்யுங்கள். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் இந்த வார தலைப்பு தமிழோசை. ஒரு நிமிட பேச்சாற்றல்.
1: எஸ், ஹூ இஸ் இட்?
2: டான். 102.3 பாட்டுக்கு டான்.
3: வர்ணஜாரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் சந்தோஷ் சுப்பிரமணியம் திரைப்படத்திற்காக சித்தார்த் பாடிய பாடல், நாமுத்துக்குமார் வரிகளில், தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில்.

நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் ஏகன் திரைப்படத்திற்காக சங்கர் மகாதேவன் பாடிய பாடல், யுவன் சங்கர் ராஜா இசையில்.

நேரம் 3:46. நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் இந்த நிகழ்ச்சி வரஞ்சாலம். வரஞ்சாலம் நிகழ்ச்சியில் நாம் 2000களில் வெளியான திரைப்பட பாடல்கள் தான் கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் பானகாத்தாடி திரைப்படத்திற்காக யுவன் சங்கர் ராஜா இசையமைத்து பாடிய பாடல் வாலியின் வரிகளில்.

0: 102.3 பாத்துக்கு தான்
1: 102.3 பாட்டுக்கு. வர்ணசாலம் நிகழ்ச்சியை நிறைவு செய்யவர்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 4 மணி. இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இந்த நிகழ்ச்சி
2: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் நாம் இன்றைக்கி பாட்டு புதிர் விளையாட போகிறோம். நிகழ்ச்சியை முதன் முறையாக கேட்குறீங்கன்னா, பாட்டு புதிர் அப்படின்னா என்னென்னா, ஒரு பிரபலமான பாடலோட சரணத்திலிருந்து பாடல் வரியை நான் சொல்லுவேன். அது என்ன பாடல், அந்த பாடலோட முதல் வரி என்னன்னு நீங்கள் சொல்லணும். நீங்கள் இந்த விளையாட்டை ஏன் கூட விளையாடணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் அழைக்க வேண்டிய எண் 2952-0853, மற்றொரு எண் 2838-9871. வெளியூர் நேயர்கள் 044 என்ற இணைப்பு எண்ணையும் சேர்த்துக்கங்க. விவித் பாரதி நிகழ்ச்சிகளை இப்பொழுது கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 என்ற அலைவரிசையிலும் கேட்கலாம். நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அதற்கு முன் நிகழ்ச்சியின் முதல் பாடல்

காதல் கொண்டேன் திரைப்படத்திற்காக அந்த ஒரு பாடல் கேட்டோம். உன்னிகிருஷ்ணன் மற்றும் சுஜாதா இணைந்து பாடிய பாடல், நாமத்துக்குமார் வரிகளில், யுவன் சங்கர் ராஜா இசையில். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் நாம் இன்றைக்கி பாட்டுப்புதிர் விளையாடிட்டுருக்கோம். பாட்டுப்புதிர் என்ன அப்படின்னா, ஒரு பிரபலமான பாடலோட சரணத்திலிருந்து பாடல் வரியை நான் சொல்லுவேன், அந்த பாடலோட முதல் வரி என்னன்னு நீங்கள் சொல்லணும். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் ஏன் கூட விளையாடணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் அழைக்க வேண்டிய எண் 2952-0853, மற்றொரு எண் 2838-9871. வெளியூர் நேயர்கள் 044 என்ற இணைப்பு எண்ணையும் சேர்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, விவித் பாரதி நிகழ்ச்சிகளை இப்பொழுது கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 என்ற அலைவரிசையிலும் கேட்கலாம்.

0: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியோட முதல் நேயர்

0: வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: ஐயா வணக்கம். ஐயா வாழ்க வளத்துடன் கேவி ஜெயன் குரமாட்டப்பட்டீங்க.
0: உங்களுக்கான பாடல் வரி சொல்லாங்களா?
1: ஐயா கொஞ்சம் பழைய பாடல் வரி சொன்னா கொஞ்சம் உதவியா இருக்கும்.
0: பழைய பாடல் எனக்கு தெரியாதுங்களே. சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: கும்பகோணத்திலிருந்து பி எம் சரவணன் பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கும் சார். உங்களுக்கான பாடல் வரி சொல்லாங்களா?
2: சொல்லுங்க சார்.
0: இமை என்னும் கதவை திறக்க எட்டி பார்க்க நினைத்தேனடி, உருண்டோடும் விழியை பார்த்து உருண்டு

0: வணக்கம் வித் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: கும்பகோணத்திலிருந்து பி எம் சரவணன் பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கும் சார். உங்களுக்கான பாடல் வரி சொல்லாங்களா?
1: சொல்லுங்க சார்.
0: இமை என்னும் கதவை திறக்க எட்டி பார்க்க நினைத்தேனடி, உருண்டோடும் விழியை பார்த்து உருண்டு நானும் விழுந்தேனடி.
1: குழு கொடுங்க சார்.
0: இது 2000களில் வந்த பாடல் ஜி.
1: இல்லை சார், நடிகர் யாருன்னு கேட்கணும்
0: சார். சிலம்பரசன். சிலம்பரசனோட படம் இது.
1: சிலம்பரசன் படலா சார்?
0: ஆமாம்.
1: எந்த வருஷம் சார்?
0: இப்படி நான் குழுவாக கொடுத்துட்டு இருந்தா நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. அடுத்த நேயர்கிட்ட பேசலாம்.
1: பாய்,
0: நன்றி சார், இணைப்பில் வந்ததற்கு நன்றி. வணக்கம் வித் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: ஹலோ,
0: வணக்கம், சொல்லுங்கம்மா, யாருங்கிருந்து பேசுறீங்க?

0: வணக்கம் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: சார் வணக்கம் சார், என்னோட கணபதி சார்.
0: உங்களுக்கான பாடல் வரி சொல்லாங்களா சார், இல்லை பாடல் வரி கேட்டீங்களா?
1: சொல்லுங்க. இல்லை கேட்கல சார், நான் ட்ரை பண்ணேன்.
0: இமை என்னும் கதவை திறக்க எட்டி பார்க்க நினைத்தேனடி, உருண்டோடும் விழியை பார்த்து உருண்டு நானும் விழுந்தேனடி.
1: உருண்டோடும்
0: தெரியலீங்களா? படத்தோட ஹீரோஸ் சிலம்பரசன் ஒரு க்ளூ கூட கொடுத்தாச்சு. சிலம்பரசன் நன்றி சார்.

0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், வணக்கம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம் சார், நான் ரெட்டி சொல்ல ஹயாத் பாஷா ஜெய்பொன்னி சார்.
0: உங்களுக்கான பாடல் வரி சொல்லுவாங்களா சார்?
1: சொல்லுங்க சார்.
0: காதலில் தோற்றவர் கதை உண்டு இங்கே ஆயிரம், காதலும் பொய்யும் இல்லை உண்மை கதை மண்ணில் ஆயிரம்.
1: காதலில் தோற்றவர்கள் லைன் வந்து பாட்டு வருது சார், முதலடி வர மாட்டேங்குது. காதலில் தோற்றவர்கள்
0: காதலிலே தோல்வி விட்டான் காலை ஒருவன், அந்த பாட்டு இல்ல
1: அது, அந்த பாட்டு அது அதெல்லாம் சொன்னீங்கன்னா சொல்லிடுவோம். புது பாட்டெல்லாம் லைனை கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு சார்.
0: அப்படிங்களா, சரி இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல முயற்சி. தொடர்ந்து கேளுங்க, என்ன பாடல் தெரிஞ்சுக்கலாம்.
1: ஓகே சார்.

0: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
1: உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 செந்தமிழ் ததும்பும் உங்கள் பேச்சாற்றலை இந்த உலகிற்கு காட்ட ஒரு அரிய வாய்ப்பு. செப்டம்பர் 2 முதல் புதன்கிழமை தோறும் காலை 10 முதல் 11 வரை ஒரு நிமிட பேச்சாற்றல் செந்தமிழில் சரளமாக பேசும் உங்கள் பேச்சாற்றலை வெளிப்படுத்த விரும்பினால் ஒவ்வொரு வாரமும் நாங்கள் தரும் தலைப்பிற்கு ஏற்றவாறு ஒரு நிமிடத்திற்குள்

0: ஒரு சிறு சொற்பொழிவை பதிவு செய்து எங்களுக்கு அனுப்பலாம். வியாழன் முதல் சனிக்கிழமை வரை நீங்கள் அனுப்பும் ஒரு நிமிட பேச்சை நமது விவத் பாரதி தமிழ் பண்பலையில் புதன்கிழமை தோறும் காலை 10 மணிக்கு ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் கேட்டு மகிழலாம். நீங்கள் பதிவு செய்யும் உங்கள் குரல் பதிவை 9444001023 என்கிற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் மூலம் உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊரின் பெயரை டைப் செய்து ஒரு நிமிட பேச்சாற்றல் என்று டைப் செய்து அனுப்பலாம். ஒற்றை நிமிடத்தில் உங்கள் வெற்றி தடத்தை பதிவு செய்யுங்கள். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் இந்த வார தலைப்பு தமிழோசை.
1: ஒரு நிமிட பேச்சாற்றல்.
2: நேரம் 4:31. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் FM 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் FM. மீனாட்சி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. உங்களுக்கான பாடல் வரி சொல்லாங்களா? உள் நெஞ்சு துடிக்கும் உள்ளுக்குள் வெடிக்கும் பூ போலே அணைக்க பொறுமை இல்லை பெண்ணொன்று பதுமை கண்ணாடி பதுமை கையாள தெரிந்தால் கவலை இல்லை. கண்டுபிடிச்சிட்டீங்களா? இது ரொம்ப பிரபலமான பாடல். சரி, தொடர்ந்து கேளுங்க, என்ன பாடல்னு தெரிஞ்சுக்கலாம். இணைப்பில் வந்ததற்கு நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழ் FM.
3: வணக்கம். ஜிம்களுக்கு ஜிவிஎஸ் கண்ணன்.
2: பாடல் ஒரு கேட்டிங்களா சார்?
3: என்ன திருப்பி சொல்லுங்க.
2: உள் நெஞ்சு துடிக்கும் உள்ளுக்குள் வெடிக்கும் பூ போலே அணைக்க பொறுமை இல்லை பெண்ணொன்று பதுமை கண்ணாடி புதுமை கையாள தெரிந்தால் கவலை இல்லை.
3: சோனியா சோனியா அந்த பாட்டு.
2: சூப்பர் சார், ரொம்ப நன்றி.

0: நிகழ்ச்சியோட அடுத்த காலர். வணக்கம், விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: ஐயா வணக்கம், நான் சந்திரசேகர்,
0: வேலூர் மாவட்டம் காட்பாடி. சொல்லுங்க, உங்களுக்கான பாடல் வரி சொல்லாங்களா?
1: ஆமா, ஈஸியான ஒரு புது பாட்டை கொடுத்துருங்க ஐயா. கண்டுபிடிச்சது.
0: அதிகாலை நேரத்திலே கோலங்கள் நீயும் போட, தொலைவாக நான் நின்று உனை சந்திப்பேன்.
1: இன்னொரு வார்த்தை சொல்லுங்க.
0: அதிகாலை நேரத்திலே கோலங்கள் நீயும் போட, தொலைவாக நான் நின்று உனை சந்திப்பேன்.
1: நான் சந்தித்தேன். கோடம்பாக்கம்ல இருந்து ரகசியமானது காதல் அந்த பாட்டு.
0: நல்ல முயற்சி அந்த பாடலில். நன்றி. வணக்கம், விவித் பாரதி தமிழ் எஃப்எம். ரேடியோ வாலும் கம்மி பண்ணிடுங்க சார். வணக்கம்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.

0: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ். கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
1: நேரம் 4:45. இது விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நான் ஆர்ஜே யுவராஜ். இந்த நிகழ்ச்சி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தில் பாட்டு புதிர் விளையாடிட்டு இருக்கோம். வணக்கம் விவித் பாரதி, தமிழ் எஃப்எம்.
2: ஹலோ, வணக்கம் சார்.
1: வணக்கம். யார் இங்கிருந்து நம்ம பேசுறீங்க?
2: சார், நான் பானு பேசுறேன் சார், ஆவடியிலிருந்து.
1: நலமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் சார்.

0: நல்லமா இருக்கேன். உங்களுக்கான பாடல் வரி சொல்லுங்களா
1: சார். அடுத்தடுத்த லேயர் கொடுக்காம டக் டக்னு பாட் போட்டுறீங்க சார், தெரிஞ்சது சொல்லவே முடியல.
0: அப்படிங்களா, சரி இப்ப நீங்க கரெக்டா சொல்லுங்க பாக்கலாம்.
1: ஈஸியா கொடுங்க சார், சொல்றேன்.
0: உயிரொன்று இல்லாமல் உடல் இங்கு நிலையாது, உயிர் என்ன பொருள் என்று அழைப்பாய்ந்து தெரியாது. இது 90களில் வந்த படம் தான், பழைய படம் தான். ஆமா தெரியலீங்களா, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தொடர்ந்து கேளுங்க, என்ன படம்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், விவித் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம், விவித் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம்
2: சந்தானம்.
0: சந்தானம் சார், உங்களுக்கான பாடல் வரி சொல்லலாமா இல்லை கேட்டிங்களா?
2: சொல்லுங்க.
0: உயிர் ஒன்று இல்லாமல் உடல் இங்கு நிலையாது, உயிர் என்ன பொருள் என்று அழைப்பாய்ந்து தெரியாது.
2: நடிகர் யார் தெரியுமா சார்?
0: இந்த பாடல் வந்து உன்னிகிருஷ்ணன் பாடின பாட்டு.
2: அப்படிங்களா?
0: ஆமா.
2: சரி சார்,
0: சரி என்ன பாட்டுன்னு தெரிஞ்சுக்கலாம், கேளுங்க. வணக்கம், விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
3: மாலை இனிய வணக்கம் ஐயா.
0: யார் இங்கிருந்து பேசுறீங்க ஐயா?
3: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாம்பல்பட்டி கோபால்.
0: பாடல் வரி கேட்டீங்களா?
3: நல்லமா இருக்கீங்களா?
0: நல்லமா இருக்கேன் சார். பாடல் வரி
3: கேட்டீங்களா? திருப்பி சொல்லுங்க.
0: உயிர் ஒன்று இல்லாமல் உடல் இங்கு நிலையாது, உயிர் என்ன பொருள் என்று அழைப்பாய்ந்து தெரியாது.
3: யார் நடிச்சு சார்? நாங்க வந்து 1957 பிறந்தவர் நானு.
0: அப்படிங்களா,
3: கிட்டத்தட்ட 69 வயசு ஆயிடுச்சு. இதெல்லாம் புது பாட்டு கேட்டது
0: இல்லங்க, இது 90களில் வந்துதான், இது ரொம்ப பழைய பாடல் தான். தொடர்ந்து கேளுங்க, என்ன பாடம் தெரிஞ்சுக்கலாம். நன்றி.

0: சொல்லாத மனமும் தொல்லும்ன்ற படத்துல இருந்த அந்த ஒரு பாடல் கேட்டோம். உன்னிகிருஷ்ணன் பாடிய பாடல் அது, வைரமுத்துவின் வரிகளில் எஸ் ஏ ராஜ்குமார் இசையில். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: இதே டூர் பத்மாவதி சார், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கம்மா.
1: ஆ சொல்லுங்க.
0: பாடல் வரி சொல்லுங்களா?
1: ஆ சொல்லுங்க சொல்லுங்க.
0: காதல் வெறியில் நீ காற்றை கிழிக்கிறாய், பிள்ளை மனம் பித்தானதோ, என்னாகுமோ ஏதாகுமோ.
1: காதல் வெறியில் பித்தாகிறாய், என்னாகுமோ ஏதாகுமோன்னு அந்த பாட்டு சூப்பர் பாட்டாகுது.
0: ஆனால் உங்களுக்கு சட்டன்னு வரமாட்டேன்.
1: ஆமாம் சார், ஆமாம் சார், நீங்கள் சார்.
0: சரிம்மா, ஓகே. அடுத்த நேயர்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம் வித் பாரதி தமிழ் எஃப்எம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
3: செந்தில் கண்ணன், கேரளம்.
0: பாடல் வரி கேட்டிங்களா
3: சார்? இன்னொன்று சொல்லுங்கள் சார், கொஞ்சம் யார் நடித்த படம் சார்?
0: இது பிரசாந்த் நடித்த படம். காதல் வெறியில் நீ காற்றை கிழிக்கிறாய், பிள்ளை மனம் பித்தானதோ, என்னாகுமோ ஏதாகுமோ.
3: எங்க தம்பியா சார்?
0: இல்ல சார், நல்ல முயற்சி. கேளுங்க என்ன படம் தெரிஞ்சுக்கலாம்.
3: சரி சார்.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 2.3 கேட்டுட்ருக்கீங்க. பூந்தென்றல் நிகழ்ச்சிக்காக உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நரேன்குமார். இரவு 5 மணி 1 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. பூந்தென்றல் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நேயர்கள்கிட்ட நம்ம என்ன கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே எல்லாருக்குமே இந்த ஊர் சுற்றுவது அப்படின்றது ரொம்ப பிடிக்கும். ஏதாவது ஒரு சின்ன விடுமுறை கிடைச்சா கூட எங்கேயாவது போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு தோணும். அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 நாள் 4 நாள் இல்லை ஒரு 10 நாள் சேர்ந்தா அப்படி கிடச்சிருச்சுன்னா பக்கத்தில் இருக்கிற இடம்லாம் வேணாம்ப்பா, நல்லா தூரமாக இருக்கிற ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசு தவியாக தவிக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ அந்த வகையில் நீங்கள் அடிக்கடி போக விரும்பக்கூடிய சுற்றுலாத்தலம் எது, என்னதான் நம்ம வந்து ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துட்டா இல்லை இன்னொரு தடவை போய் பார்க்கலாம், இன்னொரு தடவை போய் பார்க்கலாம், அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடிக்கடி போய் பார்க்கக்கூடிய அந்த சுற்றுலாத்தலம் எது அப்படின்றத நீங்கள் பகிர்ந்துக்க போகிறீங்க. ஸோ எந்த எண் அப்படின்னு கேட்டிங்கன்னா 0442950853 அப்படின்ற நம்பருக்கும், 0442838987 அப்படின்ற நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி பேசலாம். ஸோ உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச, அதாவது நீங்கள் அடிக்கடி போகக்கூடிய அந்த சுற்றுலாத்தலம் என்ன அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக அவளோட காத்துட்ருக்கேன். இது உங்கள் பூந்தென்றல் நிகழ்ச்சி. பூந்தென்றல் நிகழ்ச்சியினுடைய முதல் நேயர் யார் அப்படின்றத பார்க்கலாம். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: இனிய மாலை வணக்கம். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமா நாட்டுதுறை.
0: சார் நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நல்லமா இருக்கேன் சார். சொல்லுங்க சார், நீங்க வாழ்க்கையில அடிக்கடி போய் பார்க்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த சுற்றுலாத்தலம் எது சார்?
1: அடிக்கடி அதான் சார், டூர்லாம் அவ்வளோ டூர் போறதுலாம் அவ்வளவு அபிப்பிராயம் கிடையாது. 2003 கொடைக்கானல் ஒரு வாட்டி போனேன்.
0: ஓகே.
1: ஆனா வந்து நான் டெய்லி ஆட்டோ தான் ஓட்டுற வண்டினால எனக்கு டெய்லி சவாரி வர்றதுனால மெனக்கட்டு எங்கேயும் போறதுக்கான அபிப்பிராயம் வரல. ஆனா ஒரே ஒரு குறிக்கோள், அந்தமான்ல இருக்குல்ல நம்ம சுதந்திர தியாகிகள்லாம் ரொம்ப துன்பப்பட்டாங்கல்ல, அந்தமான் சிறைச்சாலை.
0: ஆமா,
1: அந்த சிறைச்சாலையை வந்து என்னுடைய ஆயுள் காலத்துக்குள்ள ஒரு வாட்டியாவது
0: ஒரு தடவையாவது அங்க போய் பார்த்துட்டு வந்துடணும்.
1: அது மட்டும்தான் பார்க்கணும், வேற எதாவது சாதாரணம். அது வந்து ஒரு
0: நிறைவேறும் அப்படின்றத கண்டிப்பா சார் நான் வாழ்த்துறேன். நன்றி சார், நன்றி. நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேரே நேரம். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம், வணக்கம். இணைப்புல இருக்கீங்க, பேசலாம். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கு சார்.
0: சார் சொல்லுங்க சார், உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அடிக்கடி போய் பார்க்கணும்னு ஆசைப்படக்கூடிய அந்த சுற்றுலா
2: சார்
0: எது சார்?
2: உதகை ஊட்டி.
0: ஊட்டி, உதகை.
2: உதகை நீலகிரி. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிலாக்ஸ், அந்த சூழ்நிலை. நம்ம இங்க சென்னையில ரொம்ப ஹாட்டா ரொம்ப ஹீட்ல இருக்கிறோம், அங்க போகும்போது அப்படியே ரிலீஃப் ஆகுது சார். அது அப்படியே ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை, வெளிநாட்டுல போயிருக்க மாதிரி ஒரு மகிழ்ச்சி. அது வந்து அடிக்கடி நான் போகணும்னு நினைக்கிறேன். நம்ம சூழல் முடியல. போகணும்னு நினைக்கிற ஒரு முக்கியமான இடம்னு பாத்தீங்கன்னா காஷ்மீர் சார்.
0: ஓ,
2: லைஃப்ல ஒரு முறையாவது காஷ்மீர்ல போயிருந்த சார். நம்ம மிலிட்ரி எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அங்க, எவ்வளவு எல்லாம் அந்த சியாச்சின் மலைப்பகுதியில எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அதெல்லாம் கொஞ்சம் அந்த சூழ்நிலை அனுபவிக்கணும் சார்.
0: ஓகே சார், ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி சார்.
2: நன்றி.
0: சுனையர்கள் தொடர்ச்சியா இந்த மாதிரி நீங்க வாழ்க்கையில அடிக்கடி போய் பார்க்கணும்னு ஆசைப்படக்கூடிய அந்த சுற்றுலாத்தலம் எது அப்படின்றத பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 0442950853 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 0442838 9871 அப்படின்ற நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இந்த நிகழ்ச்சிகளை இணைய ஒளிபரப்பா கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளில் கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க. நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலாக உங்களுக்காக மதரசப்பட்டினம் திரைப்படத்திலிருந்து பூக்கள் பூக்கும் தருணம் அப்படின்ற பாடல் கேட்டு மகிழ போகிறோம். ஜி வி பிரகாஷ்குமார் அவர்களுடைய இசையில் நாமுத்துக்குமார் அவர்கள் வரிகள் எழுத ஹரிணி, ரூப்குமார், ஆண்ட்ரியா எல்லாருமே இணைந்து பாடிய பாடல் கேட்கலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் FM 2.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

பாரதி தமிழ் பண்பலை 102.3 செந்தமிழ் ததும்பும் உங்கள் பேச்சாற்றலை இந்த உலகிற்கு காட்ட ஒரு அரிய வாய்ப்பு. செப்டம்பர் 2 முதல் புதன்கிழமை தோறும் காலை 10 முதல் 11 வரை ஒரு நிமிட பேச்சாற்றல் செந்தமிழில் சரளமாக பேசும் உங்கள் பேச்சாற்றலை வெளிப்படுத்த விரும்பினால் ஒவ்வொரு வாரமும் நாங்கள் தரும் தலைப்பிற்கு ஏற்றவாறு 1 நிமிடத்திற்குள்ளாக ஒரு சிறு சொற்பொழிவை பதிவு செய்து எங்களுக்கு அனுப்பலாம். வியாழன் முதல் சனிக்கிழமை வரை நீங்கள் அனுப்பும் 1 நிமிட பேச்சை நமது விபத் பாரதி தமிழ் பண்பலையில் புதன்கிழமை தோறும் காலை 10 ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் கேட்டு மகிழலாம். நீங்கள் பதிவு செய்யும் உங்கள் குரல் பதிவை 9444001023 என்கிற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் மூலம் உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊரின் பெயரை டைப் செய்து 1 நிமிட பேச்சாற்றல் என்று டைப் செய்து அனுப்பலாம். 1 நிமிடத்தில் உங்கள் வெற்றி தடத்தை பதிவு செய்யுங்கள். 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் இந்த வார தலைப்பு தமிழோசை.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி. தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
0: விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. பூந்தென்றல் நிகழ்ச்சியில் நேயர்கள் கிட்ட உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடிக்கடி போய் பார்க்கக்கூடிய, பார்க்கணும்னு ஆசைப்படக்கூடிய அந்த சுற்றுலாத்தலம் என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயர் இணையறாங்க. வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம் சார். ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணி வச்சிட்டீங்கன்னா நம்ம பேசுறது கேட்கலாம். நல்லமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் சார், சூப்பரா இருக்கேன்
0: சார். சொல்லுங்க சார், நீங்க வாழ்க்கையில அடிக்கடி போய் பாக்கணும்னு ஆசைப்படக்கூடிய அந்த சுற்றுலாத்தலம் எது சார்?
2: எனக்கு பாத்தீங்கன்னா ஆந்திரால பக்கத்துல ரிலேஷன் வீடு இருக்கு, தடா பால்ஸ். அங்கெல்லாம்
0: ஓகே
2: போறதுன்னு ரொம்ப பிடிக்கும் சார். ஏன்னு பாத்துட்டீங்கன்னா ரிலேஷன்ல வந்து

0: சூப்பர் சார்
1: நன்றி தேங்க்யூ. நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேரம் வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க? வணக்கம், நலமா இருக்கீங்களா சார்? ரொம்ப நலமா இருக்கும் சார். சொல்லுங்க சார், நீங்க வாழ்க்கையில அடிக்கடி போய் பார்க்கணும்னு ஆசைப்படக்கூடிய அந்த சுற்றுலா தலம் எது சார்?
2: எனக்கு ரொம்ப தூரம் எல்லாம் இல்லையா

0: எது சார்?
1: எனக்கு ரொம்ப தூரம் எல்லாம் இல்லைங்க சார். தஞ்சாவூர் தஞ்சாவூர் பெரிய கோவில் போய் பார்ப்பாங்க சார்.
0: தஞ்சை பெரிய கோவில்.
1: ஆமாம் சார்.
0: ஓகே சார், ஏன் தெரிஞ்சுக்கலாமா?
1: அது அந்த பெரிய கோயில் அந்த மகாராஜ கோட்டையெல்லாம் பார்த்தா அவ்வளவு சூப்பராக இருக்கும் சார்.
0: ஓகே சார், சூப்பராக சொன்னீங்க, ரொம்ப நன்றி. நன்றி சார்.
1: நன்றி சார்.
0: நன்றி நன்றி. சிநேயர்கள், இந்த மாதிரி நம்ம பூந்தென்றல் நிகழ்ச்சியில் நீங்கள் அடிக்கடி போய் பார்க்கக்கூடிய, அந்த பார்க்கணும்னு விரும்பக்கூடிய சுற்றுலாத்தலத்தை பற்றி பதிவுகளை பகிர்ந்துக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். 0442952 0853 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். அப்படி இல்லைனா 0442838 9871 அப்படின்ற நம்பருக்கும் கால் பண்ணலாம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேராக வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: இனிய மாலை வணக்கம் ஐயா.
0: இனிய மாலை வணக்கம் ஐயா, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: ஐயாவுக்கு மாலை வணக்கம் கூறுவது நாகை மாவட்டம் திருக்கோளை வட்டம் மணக்குடி ராஜேந்திரன் ஐயா.
0: நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கு. நீங்க நலமா இருக்கீங்களா ஐயா?
0: நலம் ஐயா. சொல்லுங்க, நீங்க வாழ்க்கையில அடிக்கடி போய் பார்க்கணும்னு ஆசைப்படக்கூடிய அந்த சுற்றுலா தலம் எது?
2: நான் அடிக்கடி பார்க்கக்கூடிய புரியேஸ்வரன் பாத்தீங்கன்னா எனக்கு ஜெய்ப்பூர் அரண்மனை தான் பிடிச்சது ரொம்ப.
0: ஓ, சூப்பரா சொன்னீங்க, ரொம்ப மகிழ்ச்சி.
2: ஆமா, அந்த அரண்மனை வந்து பல வாழ்க்கையில பலமுறை நான் பாத்திருக்கேன். இருந்தா கூட திருப்பி அதை பாக்கேன்னா அந்த வரலாற்றினுடைய நிகழ்வுகளை மறுபடி நினைச்சு பார்க்கக்குள்ள முகலாய மன்னர்கள் எப்படி பண்ணிருக்காங்கிறது வந்து ரொம்ப ஆச்சுன்னா. அதுமாரி அஜ்மீர் ரெண்டு விஷயமும் எனக்கு ரொம்ப
0: சூப்பர் சூப்பர் சூப்பர். உண்மையிலே ரொம்ப அழகா பதிவு போனீங்க, நன்றிங்க ஐயா.
2: நன்றி
0: நன்றி நன்றி. சிநேயர்கள், தொடர்ச்சியாக பூந்தென்றல் நிகழ்ச்சியில் அவங்க பார்க்க விரும்பக்கூடிய அந்த சுற்றுலாத்தலம் எது அப்படின்றத பற்றின குறிப்புகளை தொடர்ச்சியாக கேட்கலாம். நேரம் சரி 5:18 ஆயிட்டிருக்கு. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலாக மே மாதம் திரைப்படத்திலிருந்து மெட்ராஸை சுற்றி பார்க்க போகிறேன் அப்படின்ற பாடல் தான். ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில், வைரமுத்து அவர்களுடைய வரிகளில், சஹூல் அமீத் அவர்கள், ஸ்வர்ணலதா மற்றும் மனோரமா அவர்கள்லாம் இணைந்து பாடிய பாடலாக கேட்டு மகிழ போகிறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணையொலி பரப்பில், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகள் இந்த நிகழ்ச்சியை கேட்டு இருக்கீங்க. ஸோ அந்த பாடலை கேட்கலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

பிடிக்கும் போன பாக்கம் ஏரோப்ளேன் இறங்கும் மீனம் பாக்கம் பாரின் சரக்கு பர்ம பஜார் நம்ம உள்ளூர் சரக்கு ஜாம் பஜாரே.

0: பாரதி தமிழ் பண்பலை 102.3 செந்தமிழ் ததும்பும் உங்கள் பேச்சாற்றலை இந்த உலகிற்கு காட்ட ஒரு அரிய வாய்ப்பு. செப்டம்பர் 2 முதல் புதன்கிழமை தோறும் காலை 10 மணி முதல் 11 மணி வரை ஒரு நிமிட பேச்சாற்றல் செந்தமிழில் சரளமாக பேசும் உங்கள் பேச்சாற்றலை வெளிப்படுத்த விரும்பினால் ஒவ்வொரு வாரமும் நாங்கள் தரும் தலைப்பிற்கு ஏற்றவாறு ஒரு நிமிடத்திற்குள்ளாக ஒரு சிறு சொற்பொழிவை பதிவு செய்து எங்களுக்கு அனுப்பலாம். வியாழன் முதல் சனிக்கிழமை வரை நீங்கள் அனுப்பும் ஒரு நிமிட பேச்சை நமது விவத் பாரதி தமிழ் பண்பலையில் புதன்கிழமை தோறும் காலை 10 மணிக்கு ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் கேட்டு மகிழலாம். நீங்கள் பதிவு செய்யும் உங்கள் குரல் பதிவை 9444000123 என்கிற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் மூலம் உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊரின் பெயரை டைப் செய்து ஒரு நிமிட பேச்சாற்றல் என்று டைப் செய்து அனுப்பலாம். ஒற்றை நிமிடத்தில் உங்கள் வெற்றி தடத்தை பதிவு செய்யுங்கள். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் இந்த வார தலைப்பு தமிழோசை. ஒரு நிமிட
1: பேச்சாற்றல் வரூர் காமராஜ் ஃபுட்ஸ். கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம்னா 2.3 கேட்டுட்டு இருக்கீங்க. பூந்தென்றல் நிகழ்ச்சியில் நேயர்கள் கிட்ட அவங்க அடிக்கடி போய் பார்க்கணும்னு ஆசைப்படக்கூடிய அந்த சுற்றுலாத்தலம் என்ன என்று அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயர் இணையறாங்க. வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ஏற்காடு சேலம் பக்கத்துல இருக்கு, கரெக்டா? மறக்கவே முடியாத ஒரு நிகழ்வு. ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றி. நிகழ்ச்சியோட அடுத்த நேரடியாக கேட்கலாம். வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: செந்தில் கண்ணன்.

0: ஹலோ,
1: நான் செந்தில்கண்ணன் பேசுறேன் சார்.
0: சார் நல்லமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா சார்?
0: சார் நல்லமா இருக்கோம். சொல்லுங்க சார், நீங்க வாழ்க்கையில அடிக்கடி போய் பார்க்கணும்னு ஆசைப்படக்கூடிய அந்த சுற்றுலா தலம் எது சார்?
1: குற்றாலம் மற்றும் கொடைக்கானல் சார்.
0: குற்றாலம் மற்றும் கொடைக்கானல்,
1: மலை அழகு, இந்த அருவியோட அழகு,
0: ஓகே,
1: இயற்கை அழகு. குற்றாலத்துல குளிச்சோம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் சார், ரொம்ப நல்லா இருக்கும் சார்.
0: ஓகே,
1: அந்த பகுதி மலைப்பகுதி எல்லாம் ஐந்து அருவி, எல்லா அருவியிலும் குளிக்க சுகமா இருக்கும் சார்.
0: ஓகே சார்,
1: இருக்கும் சார். வாய்ப்புக்கு நன்றி சார்.
0: ரொம்ப நன்றி சார், ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றி. நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயர் இணையறாங்க. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க
2: சார்? வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க சார்.
2: நான் ரெட் ஹில்ஸ்ல இருந்து ஹயாத் பாஷா ஜெய்புன்னி சார்.
0: ஓகே, சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க அடிக்கடி போய் பார்க்கணும்னு ஆசைப்படக்கூடிய
2: கொடைக்கானல் சார். ஏன்னா நான் ஒரு டூரிஸ்ட் ஏஜென்ட் சார்.
0: ஓகே,
2: 18 வருஷமா அந்த டூரிஸ்ட் ஏஜென்ட்ல பல ஊருங்களுக்கு போய் வந்துடுறோம். 50 பேர் கொண்ட ஒரு பஸ் செட் பண்ணி நாங்க போவோம். ஆனா அந்த கொடைக்கானல் போகும்போது மட்டும்தான் என்ன தெரியல, எனக்கு அடிக்கடி அந்த ஊரை வந்து அதை டச் பண்ணி போற மாதிரி பண்ணிடுவேன். ஏன்னா அங்க வந்து இந்த பரிசல்ல போறது பாத்தீங்களா,
0: அவ்வளவு அழகா இருக்கும்.
2: அவ்வளவு, ஏன்னா பரிசலும் போது முன்னாடி இல்ல, அங்கிருந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம நடந்து போன தலைமையில பரிசலை வச்சுக்கினேன். அந்த கொட்டு தண்ணி இருக்கு பாத்தீங்களா, அது கீழே போய் தான் அந்த பரிசலை எடுத்துட்டு போவாங்க. அங்கிருந்து எடுத்துட்டு கிட்டத்தட்ட போய் ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போனீங்கன்னா ஒரு பெரிய காடு மாதிரி இருக்கும். அங்க வந்து மீன் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா அங்கேயே அப்பவே வறுத்து கொடுப்பாங்க சார், அவ்வளவு அருமையா இருக்கும். பெரும்பாலும் நிறைய பேர் வர்றதெல்லாம் வந்து அந்த இடம் தான். சில பேர் வந்து பாதியிலே திரும்பி வந்துருவாங்க, நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது. லாஸ்ட் போனோம், அங்க ஒரு கோயில் கூட இருக்கு சார். இது
0: ஓகே. ஓகே
2: ஓகே சார், நன்றி சார்,
0: ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார்.

0: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ். கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர். திருவாரூர்
1: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. பூந்தென்றல் நிகழ்ச்சியில் அழகழகான பதிவுகளை நம்ம நேயர்கள் கிட்டேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயர் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அழகான பாடல் உங்களுக்காக காத்துட்ருக்கு. சிவா மனசில் சக்தி திரைப்படத்திலிருந்து ஒரு கல் ஒரு கண்ணாடி அப்படின்ற பாடல் யுவன் சங்கர் ராஜா அவருடைய செயலை நான் முத்துக்குமார் அவருடைய வரிகளில் கேட்டு மகிழலாம்.

0: பூந்தென்றல் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 எண்ணெய் விளைபரப்பில் இந்த நிகழ்ச்சி. கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளில் கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ நிகழ்ச்சியில் நீங்கள் அடுத்த நேயர் யார் அப்படின்றத பார்க்கலாம். வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: வணக்கம், நான் சந்திரசேகர், வேலூர் கற்பாடையிலிருந்து பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க ப்ரோ?
0: நலமாக இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். சாங்ஸ் எல்லாம் சூப்பரா போட்டு அசத்துறீங்க ப்ரோ.
0: சூப்பர் சூப்பர், தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். சொல்லுங்க சார், நீங்க உங்க வாழ்க்கையில அடிக்கடி போய் பார்க்கணும்னு ஆசைப்படக்கூடிய அந்த சுற்றுலா தலம் எது?
1: எனக்கு வந்து ஊட்டி அப்படின்னா ஆல்வேஸ் க்ளோஸ் டு ஹார்ட் ப்ரோ. பாத்தீங்கன்னா இந்த டீ எஸ்டேட்டா இருக்கட்டும், அதுக்கப்புறமா இந்த குளிர்ச்சியா இருக்கக்கூடிய இந்த கிளைமேட். ஏன்னா வேலூர் அப்படின்னாவே வெயிலுக்கு பேர் பண்ணது. வெளியில போறோம் சுத்தி பாக்குறோம் அப்படிங்கறதையும் தாண்டி அந்த சில் கிளைமேட் பிடிக்கும். அப்புறமா அங்க மலர் கண்காட்சி அப்படிங்கறது நடத்துவாங்க, அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லாத்த விட ப்ரோ அங்க வந்து தொட்டபெட்டா அந்த வாட்டர் ஃபால்ஸ் அப்படிங்கறது இருக்கு, அது அவ்வளவு அழகா இருக்கும். அந்த ஸ்டீப்பான ஸ்லோப்ஸ் கிளைம் பண்ணி வாழ்க்கை இயற்கையோட இணைந்த வாழ்க்கை அப்படிங்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கிறதுனால அங்க

0: ஃப்ரெண்ட்ஸோட போயிருக்கேன் ப்ரோ, அங்கதான் போகணும், எவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருந்தாலும்
1: அங்கதான் போகணும்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டு போகக்கூடிய ஒரு இடம். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றி சார்.
0: தேங்க்யூ.
1: நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயர் இணையறாங்க. வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் சார், நான் புரசேவாக்கம் சவுந்தரராஜன்
1: சார். நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க
1: சார்? ரொம்ப நலமா இருக்கேன். சொல்லுங்க சார், நீங்க வாழ்க்கையில அடிக்கடி போய் பார்க்கணும்னு ஆசைப்படக்கூடிய அந்த சுற்றுலா தலம்
2: சார், நல்ல தலைப்பு.
1: நன்றி நன்றி.
2: நாங்க வாழ்க்கையில அடிக்கடி பாக்கணும்ன்ற பல ஸ்தலங்கள் இருந்தாலும் பல ஸ்தலங்களை போய் பார்த்திருக்கிறோம். அதுல ரொம்ப முக்கியமானது இப்போ விழா கொண்டாடி இருக்கிற வேளாங்கண்ணி மாதா தான் சார்.
1: ஓ ஓகே,
2: ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் சார், ஒரு ஆனந்தம். அந்த கோயிலுடைய மாதாவை பார்க்கும் போதே ஒரு அருமையா இருக்கும், மக்களை பார்க்கும் போதும் சரி.
1: சூப்பர் சூப்பர்.
2: பக்கத்துல ஒரு கடற்கரை சுற்றுலா துறை எல்லாம் நிறைய இருக்குது,
1: பார்க்கறதுக்கு
2: ரொம்ப வசதியா இருக்கும். ரொம்ப மிக்க மகிழ்ச்சி சார்,
1: மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார், நன்றி.
2: வாழ்த்துகள்.
1: நன்றி சார், நன்றி. நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேரம் இணைறாங்க. வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க
3: சார்? வணக்கம் சார்.
1: வணக்கம் சார், யாருங்கிறது பேசுறீங்க
3: சார்? எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் சார், நீங்க? அடிக்கடி போய் பாக்கணும்னு ஆசைப்படக்கூடிய அந்த சுற்றுலா தலம்
3: சென்னையில போய் நல்லா ஜாலியா சுத்தி பார்க்கணும் ஒரு ஆசை, பீச் வீச்சுல போகணும்.
1: ஓகே,
3: ஆனா பையன் சொல்லிருக்காரு நான் ஊட்டி ஊட்டி கொடைக்கானல் ஆச்சு போறப்பா அப்படின்னு சொல்லிருக்காருப்பா.
1: ஓகே சார், ஓகே சார், ரொம்ப மகிழ்ச்சி, மகிழ்ச்சி சார்.
3: நன்றி
1: நன்றி நன்றி. சிநேகர்கள் தொடர்ச்சியா அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க அடிக்கடி போய் பார்க்கணும்னு ஆசைப்படக்கூடிய அந்த சுற்றுலா பயணம் எது, ஐ மீன் சுற்றுலா தலம் எது அப்படின்றத தொடர்ச்சியா சொல்லலாம். ஸோ பூந்தன்றல் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. மெரினா திரைப்படத்துல இருந்து வணக்கம் வாழ வைக்கும் சென்னை அப்படின்ற பாடல் தான் கேட்டு மகிழ போறோம். ஸோ நாமுத்துக்குமார் அவர்களுடைய வரிகளில் முகேஷ் அவர்கள் பாடிய பாடல் கேட்கலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைய ஒளிபரப்புல. இதே நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 104, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகள் இந்த நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிதான் இந்த பாடலை கேட்டு மகிழலாம். இது உங்கள் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: growth and development. Traveling lets you get to the heart of new adventures that stimulate your senses, creating memories. As a result, each new experience enriches you, deepening your understanding of the world. It also nurtures a sense of adventure and openness to new experiences. Use your vacation to do something fresh and exciting. Try a restaurant or cafe serving cuisine you've never tasted. Attempt an adventure you never thought you'd do. Try a little spontaneity, have some fun, and enjoy moments that'll stay with you forever. You have to plan for an unforgettable and meaningful travel experience. Plan ahead, set clear objectives, and keep these tips in mind to enrich your journey. Always be open to new experiences and be prepared to face uncertainty, as travel can be unpredictable and things might not always go as planned. Be ready for the unexpected, as this mindset can lead to personal growth and new learning opportunities. Finally, after your trip, reflect on what your experiences and how they've impacted you. Pack your bags and set out on this enriching journey. They say travel is the only thing you buy that makes you richer. Whether you're seeking personal growth, a broader perspective, or moments of self-discovery, the rewards of traveling are boundless. The journey itself is as fulfilling as the destinations you'll explore. Here's to your next adventure, where every step brings new insights and unforgettable experiences. You can always call or message us on 095-15-227039. I repeat, 095-15-227039. Write to us on feedback@amc1@gmail.com. I repeat, amc1@gmail.com. You've been listening to Spies, the Voice of Hope, a program produced and sponsored by Adventist Media Center. Saying bye for now. Happy traveling. Be enriched by great vacation time.
1: நேரம் 5:54 நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்பைஸ் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
2: உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 செந்தமிழ் ததும்பும் உங்கள் பேச்சாற்றலை இந்த உலகிற்கு காட்ட ஒரு அரிய வாய்ப்பு. செப்டம்பர் 2 முதல் புதன்கிழமை தோறும் காலை 10 முதல் 11 வரை செந்தமிழில் சரளமாக பேசும் உங்கள் பேச்சாற்றலை வெளிப்படுத்த விரும்பினால் ஒவ்வொரு வாரமும் நாங்கள் தரும் தலைப்பிற்கு ஏற்றவாறு 1 நிமிடத்திற்குள்ளாக ஒரு சிறு சொற்பொழிவை பதிவு செய்து எங்களுக்கு அனுப்பலாம். வியாழன் முதல் சனிக்கிழமை வரை நீங்கள் அனுப்பும் 1 நிமிட பேச்சை நமது விவத் பாரதி தமிழ் பண்பலையில் புதன்கிழமை தோறும் காலை 10 மணிக்கு 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் கேட்டு மகிழலாம். நீங்கள் பதிவு செய்யும் உங்கள் குரல் பதிவை 9444-00-1023 என்கிற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் மூலம் உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊரின் பெயரை டைப் செய்து 1 நிமிட பேச்சாற்றல் என்று டைப் செய்து அனுப்பலாம். ஒற்றை நிமிடத்தில் உங்கள் வெற்றி தடத்தை பதிவு செய்யுங்கள். 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் இந்த வார தலைப்பு தமிழோசை.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று 8 மணிக்கு.
1: பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் சரி 5:56 ஆகிட்டிருக்கு. இன்றைக்கி பூந்தென்றல் நிகழ்ச்சியில் நேயர்கள் எல்லாருமே அவங்க போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்ட அந்த சுற்றுலாத்தலங்கள் குறித்து சொன்னாங்க. கேட்கவே உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக வணக்கம் சென்னை திரைப்படத்திலிருந்து சென்னை சிட்டி அப்படின்ற பாடல் கேட்டு மகிழலாம். அனிருத் அவர்களுடைய இசையில் அனிருத் மற்றும் ஹார்ட் கார் அதித்தி அவர்கள் எல்லாருமே சேர்ந்து பாடிய பாடல் கேட்கலாம். இது உங்கள் பாரதி தமிழ் பண்பலை. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு இணைந்திருந்தது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நரேன்குமார்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் மாறுமணி. இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இந்த நிகழ்ச்சி
2: பக்தி மாலை.
1: பக்திமாலை நிகழ்ச்சியின் முதல் பாடல் சௌபாகியவதி என்ற திரைப்படத்திற்காக டி.எம். சவுந்தரராஜன் பாடிய பாடல். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களின் வரிகளுக்கு இசை எம்.எஸ். ஞானமணி.

0: திரை இசையில் மலர்ந்த பக்தி பாடல்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை.
1: நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் திசை மாறிய பறவைகள் திரைப்படத்திற்காக எம் பாலமுரளி கிருஷ்ணா பாடிய பாடல். வள்ளலாரின் வரிகளுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் இல் இறை சிந்தனை நம் நெஞ்சில் நிறைய இசை பாமாலைகள் வலம் வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை.
1: பக்தி மாலை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கை கொடுப்பால் கற்பகாம்பாள் திரைப்படத்திற்காக சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடிய பாடல். வாலியின் வரிகளில் சங்கர் கணேஷ் இசையில்.

மயிலே மயிலே காதொரு பாதனி காதலியே இமவான் சுமந்த மகளே மகளே யாதவன் மாதவன் சோதரியே அறுபத்து மூவரின் தமிழே தமிழே பெரிய

குல மகள் குங்குமம் நிலை கிடச் செய்திடும் கற்பக வல்லியும் நீ அல்லவா. அலைமகள் தலைமகள் அடிமலர் ஏற்றிடும் அலைமகள் நீ என்ற தாயல்லவா.

0: இறைவனின் இன்னருள் வேண்டி இன்னிசை கானங்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: நேரம் 6:15. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். விவித் பாரதி நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 என்ற அலைவரிசையிலும் கேட்கலாம். பக்தி மாலை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கௌரி கல்யாணம் திரைப்படத்திற்காக பி சுஷீலா மற்றும் சூலமங்கலம் ராஜலக்ஷ்மி இணைந்து பாடிய பாடல். பூவை செங்குட்டுவன் அவர்களின் வரிகளுக்கு இசை MS விஸ்வநாதன்.

0: இனிமையான மாலை நேரத்தில் இறை போற்றும் பக்தி பாடல்கள் நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நிறைந்திருக்க ஒழித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை. இது 102.3 விவ பாரதி தமிழ் பண்பலை.
1: நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ராமானுஜன் திரைப்படத்திற்காக வாணி ஜெயராம் மற்றும் கார்த்திக் சுரேஷ் இணைந்து பாடிய பாடல். வாலியின் வரிகளில் ரமேஷ் விநாயகம், இசையில்

0: இறைவனின் அருளை நம்மிடம் அள்ளி சேர்க்க ஒழித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை. இது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை.
1: பக்தி மாலை நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் மின்சார கனவு திரைப்படத்திற்காக அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடல், வைரமுத்துவின் வரிகளில் ஏ ஆர் ரஹமான் இசையில்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.

0: மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின் மூலம் பெண்கள் பெரிய அளவில் பயனடைந்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உயர்கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தவேக அரசு முழு பதவிக்காலத்தையும் நிறைவு செய்யும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே பால் வேன் மோதியதில் சாலையோரம் அமர்ந்திருந்த 4 குழந்தைகள் உயிரிழந்தனர். பொன்டியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி பட்டம் வென்றார். இனி விரிவான செய்திகள். நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின் மூலம் பெண்கள் பெரிய அளவில் பயனடைந்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் இதனை தெரிவித்த அவர், இந்த திட்டத்தின் பயனாளிகளில் 46% பேர் பெண்கள் என்று குறிப்பிட்டார். நாடு முழுவதும் 35 லட்சம் பெண்கள் இந்த திட்டத்தின் கீழ் பயனடைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். தூய்மை பணிகள் பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார்.
1: எனதருமை நாட்டு மக்களே, தூய்மைக்கென ஒரு தனி அழகு உண்டு. எந்த ஒரு இடத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது என்பது அங்கே இருப்போரின் உறுதிப்பாடாக ஆகும்போது அந்த மாற்றம் தூய்மையோடு நின்று போவதில்லை. இதனால் இந்த இடத்தின் மொத்த அடையாளமும் மாறிப்போகிறது. தேசத்தின் பல பாகங்களில் தூய்மைக்கான இப்படிப்பட்ட முயற்சிகள் நமக்கு தொடர்ந்து உத்வேகம் அளித்து வருகின்றன. நண்பர்களே, நமது கிராமமாகட்டும் நகரமாகட்டும், நமது நதிகளாகட்டும், நமது புனித தலங்களாகட்டும், இவற்றின் அடையாளம் நமது நடத்தையாலும் ஏற்படுகிறது. மேலும் தூய்மை என்பது இந்த நடத்தையில் இடம்பெறும்போது அந்த இடத்தின் அழகு மேலும் மெருகேறுகிறது.
0: கொடைக்கானலைச் சேர்ந்த விவசாயி சந்திரசேகரன் அவகாடோ சாகுபடி செய்து கூடுதல் வருவாய் ஈட்டி வருவது குறித்தும் பிரதமர் தமது உரையில் எடுத்துரைத்தார்.
1: எனதருமை நாட்டு மக்களே, தமிழ்நாட்டின் கொடைக்கானலைச் சேர்ந்த விவசாயியான சந்திரசேகரன் அவர்கள் 1/2 ஹெக்டேர் நிலப்பரப்பில் அவகேடோ சாகுபடி செய்ய தொடங்கினார். இவருக்கு இதற்கான நல்ல விலை கிடைத்து வருகிறது. அதிக வருவாய் ஈட்டி வருகிறார்.

0: நாம் நகரங்களிலே ரெஸ்டாரண்ட்டுகளில் பல வேளைகளில் அவகேடோ டோஸ்ட் என்பது பற்றி கேள்விப்படுகிறோம். ஆனால் இந்த அவகேடோ வாயிலாக நமது நூதனம் படைக்கும் விவசாயிகள் வருமானத்திற்கான புதிய செய்முறையையும் ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். அதாவது நமது நாட்டின் அவகேடோவால் உங்களுடைய டோஸ்டின் சுவையை அதிகப்படுத்துகிறார்கள், விவசாயிகளின் வருவாயும் அதிகரிக்கிறது.
1: சிறிய முயற்சிகளினால் சமூகத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவோர் குறித்த விவரங்களை பொதுமக்கள் தம்முடன் பகிர்ந்து கொள்ளுமாறும் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். இதற்கிடையே தம்மை பற்றி பிரதமர் குறிப்பிட்டு பேசியது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும், அவகேடோ பல்வேறு மருத்துவ குணங்களை கொண்டுள்ளதாகவும் கொடைக்கானலைச் சேர்ந்த திரு சந்திரசேகரன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் தாலுகா பண்ணைக்காடு கிராமத்தில் நாங்கள் விவசாயம் பண்ணிட்டு வரோம். இந்த அவகோடா வந்து பெனிஃபிட் என்னன்றீங்கன்னா, காலையில் டிஃபனாக கூட சாப்பிட்லாம். இது சாப்பிடும்போது விட்டமின் மினரல்ஸ் நிறையா இருக்கு, எனர்ஜி, ஒரு மெடிக்கல் ரீதியாக நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு இம்யூனிட்டி அதிகமாகும், அது ஒரு பூஸ்ட். இந்த அவகோடா பழம் வந்து எதிர்ப்பு சக்தி அதிகமாகறதுனால எந்த நோயும் ஸ்கின் டிசீஸ் அட்டாக் ஆகாது.
1: இந்நிலையில் திருவண்ணாமலை மாவட்டம் உண்ணாமலை பாளையம் கிராமத்தில் பிரதமர் ஆற்றிய உரையின் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற அப்பகுதியைச் சேர்ந்த ஒருவர் மத்திய அரசின் திட்டங்கள் தங்களுக்கு பயனளிக்கும் வகையில் உள்ளதாக தெரிவித்தார்.
3: ஏலரிசி திருவண்ணாமலை மாவட்டம் உண்ணாமலைப்பாள கிராமத்துல நாங்க வாழ்ந்து வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மனதின் குரல் நிகழ்ச்சி எங்க கிராமத்துல வந்து சிறப்பாக ஒளிபரப்பு செஞ்சாங்க. மோடிஜியுடைய நலத்திட்டங்கள்லாம் எங்க கிராமப்புற மக்கள் வந்து பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு, அது எங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருந்துச்சு. எங்க கிராமப்புற மக்கள் வந்து விறகடுப்புல சமைச்சிட்டு இருந்தோம், வேலைக்கு போயிட்டு வந்து சமைக்கிறதுக்கு ரொம்ப லேட்டா இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா அவர்களுக்கு இலவச கேஸ் சிலிண்டர் கொடுத்ததால நாங்க விரைவாகவும் சமைச்சு வெளியில வேலைக்கு போறதுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பாக அமைஞ்சது. 100 நாள் வேலை திட்டத்தை வந்து 125 நாளா உயர்த்தி கொடுத்துருக்காரு, எங்களுக்கு பயனுள்ளதாகவும் அமைஞ்சது. ரேஷன் கடையில பாத்தீங்கன்னா இந்த கொரோனா டைம் எல்லாம் வந்து ரொம்ப எங்க கிராமப்புற மக்கள் வந்து அரிசி இல்லாம ரொம்ப திண்டாட்டமா இருந்தாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இலவச அரிசியை கொடுத்து எங்களுடைய மக்கள் வாழ்வாதாரத்தையே வந்து நிலைநாட்டியிருந்தாரு. அவருக்கு வந்து எங்க கிராமப்புற மக்களின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: உயர்கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக கல்வித்துறை உயரிய வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 2014 760 இருந்த பல்கலைக்கழகங்களின் எண்ணிக்கை தற்போது 1289 அதிகரித்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேபோல் கல்லூரிகளின் எண்ணிக்கையும் 38,000 48,000 அதிகரித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தவேக அரசு முழு பதவிக்காலத்தையும் நிறைவு செய்யும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தவேக அரசு மீது மக்கள் முழு நம்பிக்கை கொண்டுள்ளதாக கூறினார். இதன் காரணமாக பதவிக்காலத்தை பூர்த்தி செய்வதில் சந்தேகம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ராஜபாளையம் பழைய பேருந்து நிலையம் அருகே இந்து முன்னணி நிர்வாகி ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். போதையில் இருந்த இளைஞர்கள் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் போதைப் பொருட்கள் சரளமாக புழங்குவதை சமூக வலைதளங்களில் வெளியாகும் காணொலி மூலம் அறிந்து கொள்ளலாம் என்றும் அவர் கூறியுள்ளார். இளைஞர்களின் எதிர்காலத்தையும் பொதுமக்களின் பாதுகாப்பையும் கேள்விக்குறியாக்கும் போதை கலாச்சாரத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் எதிர்ப்பையும் மீறி மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசு முயற்சிப்பது கண்டிக்கத்தக்கது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கர்நாடக முதலமைச்சராக திரு டி கே சிவக்குமார் பதவியேற்ற நாளில் இருந்து மேகதாது அணை கட்டுவதற்கான முயற்சிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த சூழ்நிலையில் தமிழக அரசு அமைதியாக இருப்பது ஏற்புடையது அல்ல என்று அவர் தெரிவித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு மேகதாது விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே பால் வேன் மோதியதில் சாலையோரம் அமர்ந்திருந்த 4 குழந்தைகள் உயிரிழந்தனர். அதிவேகமாக வந்த பால் வேன் கட்டுப்பாட்டை இழந்து குழந்தைகள் மீது மோதியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: திண்டுக்கல் மாவட்டம் கொல்லம்பட்டி சமத்துவரம் அருகே ஆடு மேய்க்க சென்ற மூதாட்டி அஞ்சம்மாள் என்பவருடன் சாலையோரம் அமர்ந்து விளையாடிக் கொண்டிருந்த 4 குழந்தைகள் மீது அதிவேகமாக வந்த பால் வேன் கட்டுப்பாட்டை இழந்து

0: மோதியது. இதில் 4 குழந்தைகளும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்ற பால்வேனை பறிமுதல் செய்த வடமதுரை காவல்துறையினர் தப்பிய ஓட்டுநரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 சிறுவர்கள் பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
1: மாவட்ட செய்திகள். பெரம்பலூர் மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான அரசின் நலத்திட்ட உதவிகளை மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் பயனாளிகளுக்கு வழங்கினார். கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் இன்று ஆய்வு மேற்கொண்டார். விழுப்புரத்தில் சிறார்கள் பங்கேற்ற போதைப்பொருள் விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. சேலம் மாவட்டம் நங்கவல்லி அருகே டிரான்ஸ்பார்மரை பழுது நீக்கச் சென்ற தொழிலாளி ஒருவர் மின்சாரம் தாக்கியதில் உயிரிழந்தார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே புறா பிடிக்கச் சென்று 70 அடி கிணற்றில் விழுந்த 2 சிறார்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே உள்ள ஸ்ரீ சுந்தரேச ஆஞ்சநேயர் ஆலய மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக இன்று நடைபெற்றது. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட ஆதம்பாக்கம் ஏரியில் ஆகாய தாமரை அகற்றும் பணிகளை துணை ஆணையர் திரு அஃதாப் ரசூல் இன்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். பொன்சியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி பட்டம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் 21-5, 21-6 என்ற செட்கணக்கில் தென்கொரியாவின் கிம் மின் சுன்னை வென்றார். ஆசிய கோப்பை டிராக் சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா ஆடவர் ஜூனியர் பிரிவில் வெள்ளிப்பதக்கத்தையும் சீனியர் பிரிவில் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 3 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. மலேசியாவில் நடைபெற்ற சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் 11-7, 6-11, 3-11, 11-5, 12-10 என்ற செட்கணக்கில் ஹாங்காங்கின் ஹென்றி லூங்கை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின் மூலம் பெண்கள் பெரிய அளவில் பயனடைந்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உயர்கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தவிக அரசு முழு பதவிக்காலத்தையும் நிறைவு செய்யும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே பால் வேன் மோதியதில் சாலையோரம் அமர்ந்திருந்த 4 குழந்தைகள் உயிரிழந்தனர். பொன்சியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி பட்டம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 6:40. இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நான் ஆர்ஜே யுவராஜ். இந்த நிகழ்ச்சி என் விருப்பம். என் விருப்பம் நிகழ்ச்சியோட முதல் பாடல்

டிசி திரைப்படத்திற்காக அனிருத் ரவிச்சந்தர் எழுதி இசையமைத்த பாடல் அது ஃபர்ஸ்ட் வரிகளில். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் யூத் திரைப்படத்திற்காக கென் கருணாஸ் எழுதி பாடிய பாடல் ஜி வி பிரகாஷ்குமார் இசையில்.

என் விருப்பம் நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் ஜனநாயகன் திரைப்படத்திற்காக விஷால் மிஸ்ரா பாடிய பாடல், விவேக்கின் வரிகளில் அனிருத் ரவிச்சந்தர் இசையில்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.
1: நேரம் 6:50. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். என் விருப்பம் நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் கருப்பு திரைப்படத்திற்காக சாயபயங்கர் மற்றும் கானாமுத்து இணைந்து பாடிய பாடல், விஷ்ணு யதவனின் வரிகளுக்கு இசை சாயபயங்கர்.

என் விருப்பம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படத்திற்காக அனிருத் ரவிச்சந்தர் பாடிய பாடல், விக்னேஷ் சிவன் இசையில், அனிருத் ரவிச்சந்தர் இசையில்.

0: Yes, who is it?
1: Don.
2: நூத்தி ரெண்டு புலி மூணு
3: பாட்டுக்கு இட டான்
1: டான் டான்

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 7 மணி. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நான் ஆர்ஜே யுவராஜ். இந்த நிகழ்ச்சி திரைக்கானம். திரைக்கானம் நிகழ்ச்சியோட முதல் பாடல் லீலை திரைப்படத்திற்காக ஹரிச்சரன் மற்றும் மாரியன் பாடிய பாடல் வாலியின் வரிகளில், சதீஷ் சக்கரவர்த்தி இசையில்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.

0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் 7:15 மணிக்கான தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். உஸ்பெகிஸ்தானின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. மத்திய அரசுடன் மாநில அரசுகள் இணைந்து செயல்பட்டால் விரைவான வளர்ச்சியை உறுதி செய்ய முடியும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சிலியுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த பேச்சுக்களில் முன்னேற்றம் எட்டப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மணிப்பூரில் 7 தீவிரவாதிகளை பாதுகாப்புப் படையினர் கைது செய்துள்ளனர். புனே சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 4 வெள்ளி பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். உஸ்பெகிஸ்தானின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. அரசுமுறை பயணமாக உஸ்பெகிஸ்தான் சென்றுள்ள பிரதமருக்கு இவ்விருதினை அந்நாட்டு அதிபர் திரு ஷவ்கத் மிர்சியோயேவ் வழங்கினார். இந்த விருதினை பெறுவது பெருமிதம் அளிப்பதாக உள்ளது என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். இரு நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவுக்கு இவ்விருதினை சமர்ப்பிப்பதாகவும் பிரதமர் கூறினார். இதனைத் தொடர்ந்து அந்நாட்டு அதிபருடன் அவர் பேச்சு நடத்தினார். இதன் பின்னர் இரு தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசினர். உஸ்பெகிஸ்தானுடனான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் தெரிவித்தார். யுரேனியம் விநியோகம் தொடர்பான நீண்டகால ஒத்துழைப்புக்கான உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இரு நாடுகளின் வெளியுறவுச் செயலர்கள் நிலையிலான ஒருங்கிணைப்பு குழுமம் அமைச்சர்கள் நிலைக்கு உயர்த்தப்படுவதாக அவர் தெரிவித்தார். வர்த்தக ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான உச்சி மாநாடுகளை இணைந்து நடத்துவது என்று முடிவு எடுக்கப்பட்டதாக அவர் கூறினார். உஸ்பெகிஸ்தானின் சுதந்திர தினம் வரும் 1 கொண்டாடப்படுவதையொட்டி அந்நாட்டு மக்களுக்கு முன்கூட்டியே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். உஸ்பெகிஸ்தான் அதிபர் பேசுகையில் உலக அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். திரு நரேந்திர மோடியின் தலைமை பண்பே இதற்கு காரணம் என்று அவர் கூறினார். உயர் பொருளாதார வளர்ச்சியை இந்தியா கண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தொழில்நுட்ப பயன்பாட்டிலும் இந்தியா முன்னிலையில் திகழ்வதாக அவர் கூறினார். இந்தியாவின் சாதனைகளை கண்டு உஸ்பெகிஸ்தான் பெருமிதம் கொள்வதாகவும் திரு ஷவ்கத் மிர்சியோயேவ் தெரிவித்தார். இந்த பேச்சுக்களுக்கு பின்னர் இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாயின. சுரங்கம், ஆயுர்வேதம், சுற்றுலா, பாதுகாப்பு

உயர்கல்வி, சுற்றுச்சூழல் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தகத்தை அடுத்த 4 ஆண்டுகளுக்குள் 5 மடங்காக அதிகரிப்பது என்றும் இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். உஸ்பெகிஸ்தானின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது நாட்டு மக்கள் அனைவருக்கும் பெருமிதம் அளிக்கக்கூடியது.

பெருமிதம் அளிக்கக்கூடியது என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பிரதமரின் தலைமை பண்புக்கு உலக அளவில் தொடர்ந்து கிடைத்து வரும் அங்கீகாரத்தின் வெளிப்பாடாக இந்த விருது வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய அமைச்சர்கள் திரு சிவராஜ் சிங் சௌஹான், திரு பிரலாத் ஜோஷி, திருமதி நிர்மலா சீதாராமன், தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்ட பலரும் இந்த விருது பிரதமருக்கு வழங்கப்பட்டதற்காக வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய அரசோடு மாநில அரசுகள் இணைந்து செயல்பட்டால் விரைவான வளர்ச்சியை உறுதி செய்ய முடியும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று லக்னோவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மத்திய அரசின் திட்டங்களுக்கு உத்தரப்பிரதேச அரசு முழுமையாக ஒத்துழைப்பு அளிப்பதாக தெரிவித்தார். இதன் காரணமாக உத்தரப்பிரதேசத்தில் வளர்ச்சித் திட்டங்கள் விரைவாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். லக்னோவின் மேம்பாட்டுத் திட்டங்களுக்கு முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் முழு ஒத்துழைப்பு அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். உத்தரப்பிரதேச வளர்ச்சியில் லக்னோ முக்கிய பங்கு வகித்து வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாகும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் மன் கி பாத் உரை இளையோருக்கு உத்வேகம் அளிப்பதாக ஒடிசா முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி கூறியுள்ளார். இன்று புவனேஸ்வரில் பிரதமர் உரையை கேட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். பல்வேறு தரப்பினரின் சாதனைகளை பிரதமர் இந்த நிகழ்ச்சியில் எடுத்துரைப்பதாக அவர் கூறினார். இது அனைவருக்கும் ஊக்கமளிப்பதாக உள்ளது என்று திரு மோகன் சரண் மாஜி தெரிவித்தார். இளையோர் நலனுக்கான பொது விவாதங்கள் உண்மையின் அடிப்படையில் இருக்க வேண்டுமே தவிர விளம்பரத்திற்காக இருக்கக்கூடாது என்று மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். இன்று கர்னாலில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். விளம்பரத்திற்காக இளையோர் நலன் குறித்து தவறான தகவல்களை பரப்பக்கூடாது என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு மனோகர்லால் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. முதுநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெற்றது. நாடு முழுவதும் 339 நகரங்களின் 1111 மையங்களில் இந்த தேர்வு நடைபெற்றது. 265,000 மேற்பட்டோர் இந்த தேர்வை எழுதியதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஜெய்ப்பூரில் உள்ள 2 மையங்களில் மட்டும் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதாகவும் இதன் காரணமாக இந்த மையங்களைச் சேர்ந்த 2,445 பேருக்கு மறுதேர்வு அடுத்த மாதம் 5ஆம் தேதி நடைபெறும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மணிப்பூரில் 7 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர். அம்மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டதாக பாதுகாப்பு படையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அவர்களிடமிருந்து ஏராளமான ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அஸ்ஸாமில் போதைப்பொருளை ஒழிப்பதற்கான நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடந்த 5 ஆண்டுகளில் 3,253 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக 26,000 மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா கூறியுள்ளார். மத்திய பிரதேசத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அம்மாநில முதலமைச்சர் டாக்டர் மோகன் யாதவ் இன்று பார்வையிட்டார். சித்ரகூட்டில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்ட அவர் அப்பகுதி மக்களுடன் உரையாடினார். இப்பகுதியில் இயல்பு நிலை திரும்புவதற்கு தேவையான நடவடிக்கையை விரைந்து மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தினார். மேற்கு வங்கத்தில் தனியார் பங்களிப்புடன் ஊரகப் பகுதிகளுக்கான சுகாதார கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு சரத்பத் முகர்ஜி கூறியுள்ளார். கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தனியார் மருத்துவக் கல்லூரிகளோடு இணைந்து ஆரம்ப சுகாதார நிலையங்களில் சுகாதார வசதிகளை மேம்படுத்துவது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மேகாலயாவில் விளையாட்டுத்துறைக்கான நிதி ஒதுக்கீடு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு வயலட் மிக்கி ஷில்லா கூறியுள்ளார். ஷில்லாங்கில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், 2018 40 கோடி ரூபாயாக இருந்த இந்த துறைக்கான நிதி ஒதுக்கீடு தற்போது 840 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக கூறினார். சர்வதேச போட்டிகளில் பதக்கம் வெல்லும் மேகாலயாவைச் சேர்ந்தவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் பரிசுத் தொகையும் உயர்த்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார்.
சிலியுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த பேச்சுக்களில் முன்னேற்றம் எட்டப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. அரசுமுறை பயணமாக சிலி சென்றுள்ள வர்த்தகத்துறை செயலர் திரு ராஜேஷ் அகர்வால் அந்நாட்டு துணை அமைச்சர் திருமதி பவுலா எஸ்டெவெஸ் வெயின்ஸ்டீனை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின்போது தடையற்ற வர்த்தக

0: ஒப்பந்தம் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த பேச்சுக்களை நடப்பாண்டு இறுதிக்குள் இறுதி செய்வதென பரஸ்பரம் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக சீன அதிபர் திரு ஸீ ஜின்பிங் கிர்கிஸ்தான் சென்றடைந்தார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த உச்சி மாநாட்டில் பங்கேற்பதை ஆர்வமுடன் எதிர்நோக்கி இருப்பதாக கூறியுள்ளார். ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் சீனா வழங்கும் என்றும் திரு ஸீ ஜின்பிங் தெரிவித்துள்ளார். புனேயில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 4 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவில் தேவ் ரூபரேலியாவும் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இஷிதா நேகியும் தங்கப்பதக்கத்தை வென்றனர். இப்பிரிவுகளில் நிச்சல் சந்தும் கதா கணேஷ் சூரியவன்ஷியும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். ஆடவர் இரட்டையர் பிரிவில் புனித் சுரேஷ் பவன் சுரேஷ் இணை தங்கப்பதக்கம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவில் தியா கீர்த்தி இணையும் கலப்பு இரட்டையர் பிரிவில் புனித் சுரேஷ் தீபக்ராஜ் அதித்தி இணையும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். எகிப்தில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிராக் துகான் தேவ் ஜாவியா இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 6-3 என்ற செட் கணக்கில் எகிப்தின் எல் சையத் இப்ராஹிம் இணையை வென்றது. இந்தியா சீனா இடையேயான 2வது ஜூனியர் நட்புணர்வு ஹாக்கி போட்டி டிராவில் முடிவடைந்தது. சீனாவின் டாலியனில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலா 6 கோல் போட்டன. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 1 போட்டியில் வெற்றி பெற்று முன்னிலை வகிக்கிறது. துபாயில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தாய்லாந்தை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உஸ்பெகிஸ்தானின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. மத்திய அரசுடன் மாநில அரசுகள் இணைந்து செயல்பட்டால் விரைவான வளர்ச்சியை உறுதி செய்ய முடியும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சிலி உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த பேச்சுக்களில் முன்னேற்றம் எட்டப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மணிப்பூரில் 7 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர். புனேயில் சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 4 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: Yes, who is it?
2: Don.
3: 102.3 பாட்டுக்கு இந்த டான்
2: டான் டான்

0: நேரம் 7:30. இனி தொடர்வது
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள வேலாயுதம் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். ஒன்று வேணும்னா எதையாவது ஒன்றை இழக்கணும்பாங்க, சாக்ரிஃபைஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். ஒரு உதாரணம் பாருங்க, நவீன எல்இடி விளக்குகள், அதனால் நிறைய பயன், மின்சார சிக்கனம், அதிக உழைப்பு அப்படின்னு அடுக்கிக்கிட்டே போகலாம். இந்த எல்இடி விளக்குகளின் ஒளியால் கம்பளிப்பூச்சி உட்பட பல்வேறு பூச்சிகள் பாதிக்கப்படுவதாக ஓர் ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பருவநிலை மாற்றம், புல்வெளி உள்ளிட்ட வாழ்விடங்கள் அழிப்பு, காடுகள் அழிப்பு, பூச்சிக்கொல்லி நோய்க்கொல்லி விஷங்கள் பயன்பாடு அதிகரிப்பு, நீர்நிலைகளில் மாசு போன்றவற்றால் பூச்சி இனங்கள் அழிந்து வருகின்றன. ஒரு விவசாயியா, விவசாய விஞ்ஞானியா, இது குறித்து நிறைய ஆராய்ச்சிகள் நமது வேளாண்மை பல்கலைக்கழகத்திலேயே நடைபெற்றுக்கிட்டு இருக்குது. பூச்சிகளை கவர்ந்து எடுக்க இரவுல மாலை நேரத்தில் விளக்கு பொறி வைக்க சொல்கிறாங்க. சாதாரண ஒரு குண்டு பல்பு எரிய விட்டு அதுக்கு அடியில் பெரிய தாம்பாள தட்டில் தண்ணியும் கொஞ்சம் மண்ணெண்ணையும் ஊற்றி வச்சுட்டா அதுதான் விளக்கு பொறி. வேலாயுதம் சார், எரியிற விளக்குக்கு பூச்சிகள் வந்து அந்த தட்டில் விழுந்து இறந்து போயிடும். இது விவசாயிகள் பக்கம் பார்க்கும்போது நல்ல வேலை தான், ஓர் இயற்கையான பயிர் பாதுகாப்பாயிடுது. மொத்தமாக ஈகோசிஸ்டம், உயிர்களின் வாழும் சூழல் என்று பார்க்கும்போது நாம் இந்த உலகில் வாழும் சில உயிர்களை இழக்கிறோம். சில பூச்சி இனங்கள் அழிவை சந்திக்கின்றன. ஓரிடத்தில் 100 மனிதன் வாழறான்னா அங்கே 10-20 மாடும் வாழும், 20-30 ஆடுகள் கோழிகளும் இருக்கணும். பல்லி பாம்பு பறவைகள் புழு பூச்சிகள் எல்லாம் இருக்கணும். இருந்தால் தான் அது இயற்கை சமநிலைன்னு சொல்ல முடியும். 100 மனிதன் இருக்கிற இடத்துல 50 ஆண் 50 பெண் இருந்தால் தானே அது இயற்கை சமநிலை. இதில் வித்தியாசம் இருந்தால் வாழும் உயிர்களுக்குள்ள போட்டி ஏற்படும். மனித உயிர்களுக்குள்ள போட்டி மட்டுமில்லை, பொறாமையும் உண்டாகும். அதே போலத்தான் மனிதன் வாழும் இடங்களில் மரம் செடி கொடி இருக்கணும். இப்போதைக்கு மனிதனின் வாழும் சூழல் மாறி போயிடுச்சு, வாழ்க்கை முறையில் மாற்றம் உண்டாகியிருக்கு. பருவநிலை மாற்றத்தால் 95% கடல் நீர் சூடாக மாறும் ஆபத்து ஏற்படும்னு ஒரு ஆய்வு முடிவு தெரிவிக்குது. பூமியின் வெப்பநிலை உயர்வுக்கு கார்பன் வெளியீடு முக்கிய பங்காற்றுகிறது. வெப்பநிலை உயர்வு பருவநிலை மாற்றத்துக்கு வழிவகுக்குது. மாறி வரும் பருவநிலை மாற்றம், பெருங்கடலில் அமிலமயமாக்கல் வெப்பத்தை அதிகப்படுத்துது. இந்த சூழல்ல உலக அளவில் கார்பன் வெளியீடு அளவை கட்டுப்படுத்தலைன்னா இன்னும் ஒரு 70-80 ஆண்டுகள்ல 95%

0: கடல் நீர் சூடாக மாறும் என்று சூழல் ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இதன் காரணமா கடல் வாழ் உயிரினங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். வேலாயுதம் சார், மனிதன் எல்லா உயிரினங்களையும் தன்னை போல்னு நினைத்து இப்பூமியில் வாழணும். மற்ற உயிரினங்களும் இந்த பூமியில் வாழ தகுதி பெற்றவைதான்னு இடம் கொடுக்கணும். பாருங்க, இந்த மாதிரி புவி வெப்பமயமாதல், கடல் நீர் சூடாகுதெல்லாம் ஏன் ஏற்படுது? சரியான அளவில் மழை பெய்யாதது, இருக்கும் மர மட்டைகளை வெட்டி விடுறது தான். ஒரு பத்திரிகை செய்தி 62 மரங்களை வெட்டியதற்காக 40 கோடி ரூபாய் அபராதம் விதித்திருக்கு கொல்கத்தா உயர்நீதிமன்றம். ஏதோ பெரிய உணவகம் கட்டுவதற்காக அங்கிருந்த 62 மரங்களை வெட்டியிருக்காங்க. இது தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கு விசாரணை முடிந்து நீதிபதி ஓர் அருமையான தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். 62 மரத்தை வெட்டியதற்காக 40 கோடி ரூபாய் அபராதம், புதுசாக 100 மரக்கன்றுகளை நடணும்னு சொல்லியிருக்கிறார். இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாவது நாம் வாழும் சூழலை பாதுகாப்போம், நாமும் நம்மை சார்ந்தவர்களும் நல்லபடியாக வாழ. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்

0: இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் இசை உள்ளங்களே, பாட்டும் பயணமும்

0: பாட்டும் பயணமும்
1: பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் என்னோட இணைஞ்சிருக்கிறீங்க. நான் யுவராஜ். இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இன்னைக்கு பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியோட முதல் பாடல் மேயாத மான் திரைப்படத்திற்காக பிரதீப் குமார் மற்றும் அனந்தூ இணைந்து பாடிய பாடல், விவேக்கின் வரிகளில் சந்தோஷ் நாராயணன் இசையில்.

102.3 FM. பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் விக்ரம் திரைப்படத்திற்காக ரவி ஜி பாடிய பாடல், விஷ்ணு யதவன் வரிகளில் அனிருத் ரவிச்சந்தர் இசையில்.

0: உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 செந்தமிழ் ததும்பும் உங்கள் பேச்சாற்றலை இந்த உலகிற்கு காட்ட ஒரு அரிய வாய்ப்பு. செப்டம்பர் 2 முதல் புதன்கிழமை தோறும் காலை 10 மணி முதல் 11 மணி வரை ஒரு நிமிட பேச்சாற்றல் செந்தமிழில் சரளமாக பேசும் உங்கள் பேச்சாற்றலை வெளிப்படுத்த விரும்பினால் ஒவ்வொரு வாரமும் நாங்கள் தரும் தலைப்பிற்கு ஏற்றவாறு ஒரு நிமிடத்திற்குள்ளாக ஒரு சிறு சொற்பொழிவை பதிவு செய்து எங்களுக்கு அனுப்பலாம். வியாழன் முதல் சனிக்கிழமை வரை நீங்கள் அனுப்பும் ஒரு நிமிட பேச்சை நமது விவத் பாரதி தமிழ் பண்பலையில் புதன்கிழமை தோறும் காலை 10 மணிக்கு ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் கேட்டு மகிழலாம். நீங்கள் பதிவு செய்யும் உங்கள் குரல் பதிவை 9444001023 என்கிற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் மூலம் உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊரின் பெயரை டைப் செய்து ஒரு நிமிட பேச்சாற்றல் என்று டைப் செய்து அனுப்பலாம். ஒற்றை நிமிடத்தில் உங்கள் வெற்றி தடத்தை பதிவு செய்யுங்கள். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் இந்த வார தலைப்பு தமிழோசை. ஒரு நிமிட பேச்சாற்றல்.
1: பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் மரகத நாணயம் திரைப்படத்திற்காக பிரதீப் குமார் பாடிய பாடல். ஜிகேபியின் வரிகளுக்கு டிபு நினன் தவனஸ் இசையில்

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.
1: பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் திரைப்படத்திற்காக சூரஜ் சந்தோஷ் பாடிய பாடல் மசாலா காஃபி இசையில்.

0: நேரம் 7:53. இனி தொடர்வது இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன்.
1: ஒரு ஜென் துறவி, அவருக்கு ரொம்ப வயசாயிட்டது, கடைசி காலம். நண்பர்களையெல்லாம் கூப்பிட்டார். நண்பர்களே, நான் வந்து வித்தியாசமான முறையில் சாகணும்னு ஆசைப்படுறேன், அதுக்கு ஏதாவது யோசனை சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டாராம். நண்பர்கள் சிரித்தாங்க. என்ன பேச்சு பேசுகிறீங்க, சாவறதுங்கிறது என்ன விளையாட்டுக்கத்தனமான காரியமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த துறவி கொஞ்ச நேரம் யோசனை பண்ணார். அப்புறம் கேட்டாராம், இதுவரைக்கும் யாராவது நடந்துக்கிட்டே இறந்துருக்கிறாங்களா அப்படின்னாராம். எல்லாரும் இல்லைன்னாங்களாம். ஒருத்தர் மட்டும் சொல்லியிருக்கார், அப்படியும் ஒருத்தர் இறந்துருக்கிறதாக ஒரு கதையில் படிச்சிருக்கிறேன், ஒரு ஞானியால் தான் அப்படியெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு அவர் சொன்னாராம். சரி, அப்படின்னா அந்த முறை நமக்கு வேணாம், நின்றுக்கிட்டே யாராவது உயிரை விட்டுருக்காங்களா அப்படின்னு விசாரித்தாராம். அப்படியும் ஒருத்தர் இறந்துருக்கிறார் அப்படின்னாங்களாம். மறுபடியும் அந்த துறவி யோசனை பண்ணியிருக்கிறார், ஏதாவது வித்தியாசமான முறையில் நாம் வந்து போகணும் அப்படிங்கிறது அவருடைய விருப்பம். மனிதன் எப்படி வாழ்கிறானோ அப்படி இறப்பது தான் நல்லது. சரி, யாராவது தலைகீழாக வந்து யோகம் செய்யும் நிலையில் இறந்துருக்கிறாங்களா அப்படின்னு விசாரித்தாராம். நண்பர்கள் சிரித்தாங்க. தலைகீழாக நின்னபடி இறந்ததாக நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை, அது முடியாத காரியம் அப்படின்னு இருக்காங்க. இப்போ அந்த துறவிக்கு திடீர்னு உற்சாகம் வந்துட்டுது. உடனே எழுந்திருச்சார், தலைகீழாக நின்னார், அப்படியே உயிரை விட்டுட்டார். அவ்வளோதான், அந்த மடாலயத்தில் ஒரே குழப்பம், எப்படி அவரை கீழே இறக்கி படுக்க வைக்கிறது அப்படின்னு புரியல. இப்படி உயிர் விடுறதை பற்றி அவங்க இதுவரைக்கும் கேள்விப்பட்டதும் இல்லை. உண்மையிலேயே வந்து இவர் வந்து இறந்து தான் போனாராங்கிறதும் தெரியல. சோதித்து பார்த்தாங்க, இதய துடிப்பு, நாடி துடிப்பு எல்லாம் நின்று போயிருந்தது. இவர் எப்பவும் இப்படி தான், என்ன பண்ணுறது இப்போது அப்படின்னு சொல்லி எல்லோரும் குழம்பிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் ஒரு பெரியவர் யோசனை சொன்னார், இந்த துறவியோட மூத்த சகோதரி பக்கத்து மடாலயத்தில் இருக்கிறாங்க, அவங்கள இங்கே அழைச்சிட்டு வந்தால் ஏதாவது வழி கிடைக்கும் அப்படின்னார். அந்த அம்மாவுக்கு 90 வயசு. அழைச்சிட்டு வந்தாங்க. ஒரு குச்சியை ஊன்றிக்கிட்டு அப்படியே மெதுவாக நடந்து வந்தாங்க. வந்து, தம்பி, தலைகீழாக நின்று உயிர் விட்டு இறக்கிறத பார்த்தாங்க, தம்பின்னு கூப்பிட்டு பார்த்தாங்க, ஒன்றும் காணோம். உடனே என்ன பண்ணாங்க, தன்னுடைய கைத்தடியால் தம்பியோட உடலை ஒரு தட்டு தட்டினாங்க. ஏப்பா, சாகிறப்பவும் உன்னுடைய குறும்புத்தனத்தை விடலையா, இப்படியாடா சாகிறது, ஒழுங்காக செத்து தொலை அப்படின்னாங்களாம். அவ்வளவுதான், உடனே அந்த துறவி திரும்பி நேராக நின்னார், அக்கா கோவப்படாத, நான் ஒழுங்காக சாகிறேன், எப்படி செத்தா என்ன, எல்லாம் எனக்கு ஒன்று தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே தரையில் படுத்து உயிரை விட்டாராம். அதுக்கப்புறம் அந்த அம்மா கோலை வந்து கையில் எடுத்துக்கிட்டு அப்படியே திரும்பி கூட பார்க்காம அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்களாம். மரணத்தை ஒரு விளையாட்டாக ஆக்கிய அந்த துறவிக்கு வாழ்க்கையே ஒரு விளையாட்டாக தான் இருந்திருக்குது. எந்த நோக்கமும் இல்லாமல் செயல்படுறதுன்னா என்னங்கிறதும் அவருக்கு தெரிஞ்சிருக்குது. பயனை எதிர்பார்க்காமல் பணி செய்து வாழ்ந்து மறைந்த மகானவர். தம்முடைய தொழிலை வந்து விளையாட்டு போல் செய்ய தெரிஞ்சவருக்கு வாழ்க்கையே ஒரு விளையாட்டாக மாறிடும். எல்லாமே விளையாட்டாகி விடுகிற போது மரணமும் விளையாட்டாகிவிடும் அப்படிங்கிறது தான் அந்த தத்துவம். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ளே இருக்கிற உண்மையான நடிகனை வந்து நீங்கள் அடையாளம் கண்டுபிடிக்கணும். நீங்கள் நடிக்க வேண்டியதே இல்லை, நீங்கள் ஏற்கனவே நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. நீங்கள் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். இதுதான் ஞானிகளுடைய கருத்து. நீங்கள் தெருவில் நடந்து போயிட்டுருக்கிறீங்க, எதிரில் வர்றவர் உங்களை பார்த்து எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்குறார், நல்லா இருக்கிறேங்கிறீங்க. உண்மையிலேயே நாம் நல்லா இருக்க மாட்டோம், ஏதாவது உடம்புல கோளாறு இருக்கும், ஆனால் அப்படி சொல்லுவோம் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு. அது நடிப்பு தானே. உங்களை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறோம், உடனே கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு பாருங்கள், உண்மையிலேயே உங்கள் மனசு மகிழ்ச்சி அடைஞ்சுட்டுதா, அது நடிப்பு தானே. வாழ்க்கையை சரியாக புரிஞ்சுக்கிட்டால் எல்லாமே நடிப்புங்கிறது புரியும். கல்யாண பத்திரிக்கை அனுப்பியிருந்தேனே, ஏண்டா வரலன்னு கேட்டான் ஒருத்தன். வந்திருந்தேனே அப்படின்னு நானா இவன். டேய், ஏண்டா போய் சொல்கிற, நான் பத்திரிக்கையே உனக்கு அனுப்பலையே அப்படின்ட்டுருக்கான் அவன். அதுக்கு இவன் சொன்னானா, பத்திரிக்கை அனுப்புனேன்னு நீ போய் சொல்கிறப்போ கல்யாணத்துக்கு வந்தேன்னு நான் போய் சொல்லக்கூடாதா அப்படின்னானா.

0: நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் இப்போது 8 மணி.
1: ஆகாஷ்வாணி மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு வானொலி வாயிலாக தனது சிந்தனை ஓட்டங்களை நாட்டு மக்களோடு பகிர்ந்து கொண்டார். பிரதமர் உரையின் தமிழாக்கத்தினை இப்போது கேட்கலாம்.
0: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். மனதின் குரலின் இந்த புதிய பகுதிக்கு உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை நான் வரவேற்கிறேன். புதிய முயற்சிகளை பார்வைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு மேடைதான் மனதின் குரல் என்பதை நீங்கள் அனைவரும் நன்கு அறிவீர்கள். நாட்டு மக்களின் நூதனமான எண்ணங்கள் மீது விவாதம் நடக்கிறது. இவற்றில் பல கருத்துக்கள் எண்ணங்களின் பின்புலத்தில் மக்கள் வாழ்க்கையின் பெரும் சக்தியை முதலீடு செய்திருக்கின்றார்கள். நண்பர்களே, சில காலம் முன்பு சமூக ஊடகத்தில் யாரோ ஒருவர் ஆஷாட ஏகாதசியின் புனிதமான வேளையிலே வரலாற்றை சுவாரஸ்யமானதாக ஆக்கும் எனது முயற்சியை நான் தொடங்குகிறேன் என்பதை கூறுவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் என்று எழுதியிருந்தார். அவர் தொடர்ந்து வெளிப்படுத்திய எண்ணம் மிகவும் எளிமையானது. நீங்கள் இந்த வலைத்தளத்திற்கு சென்று ஏதோ ஒரு ஆண்டை தேர்வு செய்யுங்கள். அந்த காலத்தில் பாரதத்தின் எந்த பாகத்தில் யார் ஆட்சி செய்து வந்தார்கள் என்பது உங்களுக்கு சுலபமாக தெரிந்துவிடும். எனக்குமே கூட இது மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது. இது குறித்து மேலும் தகவல்களை பெறலாமே என்று எண்ணமிட்டேன். மும்பையிலே வசிக்கின்ற கிருஷ்ணா சேஷாத்ரி அவர்கள்தான் இந்த செயலை செய்திருக்கிறார் என்பது எனக்கு தெரிய வந்தது. மேலும் சுவையான விஷயம் என்னவென்றால், கிருஷ்ணா அவர்கள் தனது வலைத்தளத்திற்கும் கூட எளிமையான பெயரை சூட்டியிருந்தார் என்பதுதான். www.bharatrajya.com. இவர் மேற்கொண்ட இந்த முயற்சி பற்றிய தகவல்கள் மக்களிடம் சென்று சேர வேண்டும், ஆகையால் அவரோடையே பேசி பார்க்கலாமே என்று தோன்றியது. நண்பர்களே, கிருஷ்ணா அவர்கள் இப்போது நம்மோடு தொலைபேசியிலே இணைகிறார். கிருஷ்ணா அவர்களே, வணக்கம்.
2: வணக்கம் சார். வணக்கம்
0: சார். நீங்க தொழில்நுட்பத்துறையைச் சேர்ந்தவர் இல்லை, வரலாற்று ஆசிரியரும் இல்லை அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. ஆனாலும் கூட எப்படி நீங்க தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வரலாறு தொடர்பான ஒரு தளத்தை உருவாக்கினீங்க? இதெல்லாம் எப்படி உருவாச்சுன்னு தெரிஞ்சுக்க நான் ஆவலா இருக்கேன்.
2: நன்றி சார். உங்களோட பேசுவது எனக்கு மிகப்பெரிய சௌபாக்கியமான விஷயம் சார். என்னை பத்தி கொஞ்சம் சொல்லிக்கிறேன். நான் ஒரு பொறியாளராக இருந்தேன், பிறகு நான் MBA செஞ்சேன், பிறகு மார்க்கெட்டிங் துறைக்கு போயிட்டேன். ஆனால் இதெல்லாம் நான் செஞ்சிட்டு இருந்தாலும் என் மனசுக்குள்ளே என் சின்ன வயசு ஆசையான வரலாறு மேலேயே இருந்துச்சு. வரலாறு தொடர்பாக ஏதாவது நான் செய்யணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். எப்படி அதை சுவாரஸ்யமாக்குறது?

0: இப்போ நமக்கு கற்றுக் கொடுக்குற வழிமுறையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு கூட தோணும். இது மூலமாக வரலாற்றை ஒரு கதை வடிவத்தில் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியும்னு நினச்சிப்பேன்.
1: கிருஷ்ணாஜி, பாரத நாட்டு வரலாற்றோட எந்த பக்கத்தை பற்றின தகவல்கள் அதிக அளவில் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
0: நம்ம பள்ளிகளில் கல்லூரிகளில் கற்பிக்கப்படுற பாரத நாட்டு வரலாறுன்னு நீங்கள் பார்த்தா அதில் ஏதோ ஒரு சாம்ராஜ்யம் அல்லது ஒரு ராஜ்யம் அது பற்றின பார்வை அதோட கண்ணோட்டம் கற்பிக்கப்படுது. அந்த சாம்ராஜ்யங்களுக்கு அளவுக்கு அதிகமாகவே முக்கியத்துவமும் கிடைக்குது. இந்த சுழலில் சிக்கி இன்னும் நம்ம பல சாம்ராஜ்யங்கள், எடுத்துக்காட்டா சோழர்கள், பல்லவர்கள், காஷ்மீரத்தில் இருந்த கார்கோடக வம்சம் அல்லது அசாமில் இருந்த அஹோம்கள், இவங்க குறைஞ்சது 600 ஆண்டுகள் வரை அசாமில் தங்களோட கலாச்சாரம், தங்களோட விழுமிய முறைகளை பராமரித்து வச்சுருந்தாங்க. இவங்களை பற்றி நமக்கு தெரியாது. ஆகையால் இப்படிப்பட்ட மாபெரும் சாம்ராஜ்யங்களை பற்றியும் மக்களுக்கு அறிமுகம் செய்கிற வகையில் ஒரு தளத்தை ஏற்படுத்தணும்னு நான் தீர்மானித்தேன்.
1: கிருஷ்ணாஜி, நீங்கள் இத்தனை கடுமையாக உழைக்கிறீங்க. அனுமானமான கேள்வி ஒன்றை நான் கேட்குறேன். இந்திய வரலாற்றில் 3 பேர் கூட பேச உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுத்தா நீங்கள் யார் கூட பேச விரும்புவீங்க, ஏன்?
0: ஆமாம் சார், நான் முதலாவதாக ராஜராஜ சோழன் பற்றி அல்லது ராஜேந்திர சோழன் கூட பேசுவேன். ஏன்னா சோழ சாம்ராஜ்யத்தோட மிக சக்தி வாய்ந்த அரசர்களாகவும் மிக முக்கியமானவங்களில் ஒருத்தங்களாகவும் அவங்க இருந்தாங்க. தஞ்சை பெரிய கோயிலான பிரகதீஸ்வரர் கோயில் இல்லை கங்கை கொண்ட சோழபுரம் மாதிரியான பிரம்மாண்டமான சிவன் கோயில்களை கட்டுறதுக்கு தேவையான தொலைநோக்கு பார்வை, திட்டமிடல், அந்த எண்ணம் அடுத்த 1000 முதல் 2000 ஆண்டுகள் வரை கூட வரக்கூடிய தலைமுறையினருக்கு உத்வேகம் அளிக்கக்கூடிய இந்த தொலைநோக்கு, இந்த எண்ணம் அவங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்க விரும்புவேன். ரெண்டாவது ஆளுமைன்னு பார்த்தா என் கண்ணோட்டத்தில் இந்திய வரலாற்றோட மிகவும் குறைத்து மதிப்பிடப்படுற ஆளுமை சார் அவர். அவர் பெயர் ஹேமு. அவரை பற்றி இந்திய வரலாற்றில் பார்த்தோம்னா அதிகபட்சம் 2-3 வரிகளில் படித்து முடிச்சிடுறோம். அந்த ஹேமு ஒரு சாதாரண குடிமகன், ஒரு வியாபாரி. அவர் தான் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புறாரு. அவர் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குனவர் மட்டுமல்லாமல் இராணுவ மேதாவிலாசம் படைத்த ஒரு மதியூகியும் கூட. தன்னோட வாழ்க்கையில் 23 போர்களில் களம் கண்டு 22 போர்களில் ஜெயிக்கவும் செஞ்சுருக்காரு. அவரோட சிந்தனா ஓட்டம் எப்படி இருந்துச்சு, எப்படி ஒரு சாதாரண குடிமகனாக இருந்து ஒரு பெரிய அரசனாக உருவாகிறாரு, அவரோட பயணம் பற்றி தெரிஞ்சுக்கவும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் சார். அடுத்து மூணாவது ஆளுமைன்னு சொன்னால் அவங்க ஒரு சுவாரஸ்யமான ஆளுமைன்னு தான் சொல்லணும். அவங்க ஒரு பெண். அவங்க திரிபுவன் மகாதேவி. ஒடிஷாவோட பௌமகாரா வம்சத்தை சேர்ந்த இவங்களோட கதையும் ரொம்பவும் சுவாரஸ்யமானது. அவங்க 850 ஆண்டு வாக்கில் அவங்க அண்டை நாடான பாலா வம்சத்து அரசர் இவங்க ராஜ்யம் மேலே போர் தொடுத்தாங்க. அதில் இவங்க கணவர் மாண்டு போயிடுறாரு. இதன் காரணமாக இவங்க ராஜ்யம் சிரித்து போய் அதில் இருந்த படைத்தலைவர்கள்லாம் ராஜ்யத்தை விட்டு போக ஆரம்பித்தாங்க. அப்போ திரிபுவன் மகாதேவியானவங்க ராஜ்யத்தை தன் கட்டுப்பாட்டில் எடுத்தாங்க. அவங்க இந்திய வரலாற்றிலேயே முதல் சுதந்திரமான அரசியாக ஆனாங்க. அவங்க ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்தினதோடு மட்டுமல்லாமல் அதை சக்தி வாய்ந்ததாகவும் ஆக்குனாங்க. எந்த அளவுக்கு சக்தி உடையவங்களா அவங்க ஆனாங்கன்னா அடுத்த 100 ஆண்டுகள் வரை அவங்க கலிங்க பகுதியில் ஆட்சி செலுத்தினாங்க. அந்த வகையில் இந்த 3 சுவாரஸ்யமான ஆளுமைகளையும் வரலாற்றில் நான் சந்திக்க விரும்புகிறேன் சார்.
1: கிருஷ்ணாஜி, நீங்கள் வரலாற்றில் வாழலை, நீங்கள் முழுமையாக அதில் மூழ்கிட்டீங்கன்னு புரியுது. நானும் கூட ரொம்ப ஆர்வமாக உங்களோட தளத்துக்கு போனேன். இதில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, உங்கள் தளத்தில் ஒரு டேப் இருக்குது. அங்கே மக்கள் திருத்தங்களையும் ஆலோசனைகளையும் அளிக்க முடியும். இப்படிப்பட்ட ஆக்கப்பூர்வமான பின்னூட்டங்களை ஏற்றுக்கிற வகையில் இருக்கிறது ரொம்பவே பெரிய விஷயம். மக்களோட ஆலோசனைகள் உங்களுக்கு வர தொடங்கியாச்சா? அது தொடர்பாக நீங்கள் எப்படி பணியாற்றுறீங்க?
0: ஆமாம் சார், நிறைய ஆலோசனைகள் வருது சார். 2 வகையான ஆலோசனைகள் சார். ஒன்று எப்படி வருதுன்னா, அதில் எனக்கு திருத்தங்களை அறிவுறுத்துகிறாங்க. இந்த மாநிலத்தில், இந்த காலத்தில், இந்த தேசத்தில் இந்த அரசர் இருந்தார், அல்லது இந்த காலத்தில் இந்த யுத்தம் நடந்துச்சு, இப்படி சில ஆலோசனைகள் வரும். 2வது ஆலோசனை எப்படி இருக்குன்னா, நீங்கள் இந்த வலைத்தளத்தில் இந்த அம்சத்தையும் கூட போடலாமே, அல்லது இதை சேர்த்துக்கலாமேன்னு, இப்படி 2

0: வகையாகவும் ஆலோசனைகள் வரும். இப்போ இந்த பகுதியில் இந்த காலத்தில் இந்த ராஜா ஆட்சி புரிஞ்சாருன்னு யாராவது சொன்னால் அதை ஏற்றுக்கிறோம். நாங்கள் அடிப்படையில் சில ஆதாரங்களை அடிப்படையாக வச்சு தான் இணைக்கிறோம். எடுத்துக்காட்டாக, நீங்கள் இந்தியாவை காமிக்கிறீங்க, ஆனால் மாநில அளவுலேயும் காமிக்கலாமேன்னு சொன்னப்போ இது நல்லா இருந்துச்சு, நாங்களும் அந்த அம்சத்தை அமல் செஞ்சோம். அடுத்ததாக இன்னொரு அம்சத்தை அறிமுகம் செஞ்சோம். அதில் நாங்கள் ஒரு துருப்பு சீட்டு மாதிரி உருவாக்கி பசங்க வரைக்கும் இதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக எல்லா ராஜ்யங்கள் பற்றின தரவுகள் புள்ளி விவரங்களையும் கொடுத்தோம். அப்போ ஒருத்தர் ஒரு ஆலோசனை கொடுத்தார், அதை நீங்கள் ஒரு இடத்துல ஒன்று திரட்டி வைங்க, அப்போ தான் எல்லாராலையும் தரவிறக்க செஞ்சு எங்களால் அதை பகிர முடியும்னாரு. இதை நாங்கள் அமல் செஞ்சிட்ருக்கோம் சார். நாங்கள் ஒன்றும் அதிமேதாவிகள் இல்லை. நாங்கள் தப்பு செய்வோம்னு தெரிஞ்சு தான் எங்களை திருத்திக்க ஒரு டேப் வச்சுருக்கோம். ஏன்னா இது நம்ம எல்லாரோட தளமாகவும் இருக்கணும். இனி வருங்காலத்தில் அனைவரோட பங்களிப்பு காரணமாக அடுத்த சில ஆண்டுகளில் வரலாறு ஒரு சுவாரஸ்யமான பாடமாக மாறுகிற அளவுக்கு இந்த வலைத்தளத்தை உருவாக்குவோம்.
1: கிருஷ்ணாஜி, நீங்கள் உள்ளபடியே மிகப்பெரிய வேலையை செஞ்சுருக்கீங்க. வரலாறு தவிர உங்களுக்கு இன்னும் பல பொழுதுபோக்குகள் இருக்கலாம், வேற எதில் உங்களுக்கு ஈடுபாடு இருக்குது?
0: அப்படிலாம் பெருசாக ஒன்றும் இல்லை சார். நான் அத்தனை சுவாரஸ்யமான ஆசாமியெல்லாம் இல்லை சார். சார், எனக்கு தொழில்நுட்பம்னா பிரியம் உண்டு, வரலாறு மேலே ஆர்வம் உண்டு. தொழில்நுட்பமும் வரலாறும் ஒன்று சேரும்போது அதுலேயே நாள் முழுக்க மூழ்கி கிடப்பேன் சார்.
1: நல்லது கிருஷ்ணாஜி, உங்களுக்கு பல பல நல்வாழ்த்துக்கள். நீங்கள் ரொம்ப நல்லதொரு தொடக்கத்தை ஏற்படுத்தியிருக்கீங்க. மேலும் உங்கள் வழிமுறையும் எப்படி இருக்குன்னா மக்கள் அதில் இணைவாங்க அப்படிங்கிற முழு நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. என் தரப்பிலிருந்து உங்களுக்கு பல பல நல்வாழ்த்துக்கள். நண்பர்களே, கிருஷ்ணா அவர்களின் இந்த முயற்சி வரலாற்று மாணவர்களுக்கு மட்டுமல்ல, இது நம் அனைவருக்கும் கூட கடந்த காலத்தை சுவாரஸ்யமான முறைகளில் அறிந்து கொள்ள உதவிகரமாக இருக்கும். உங்களிடம் கூட இப்படிப்பட்ட முயற்சிகள் பற்றிய தகவல் இருந்தால் அதை கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளவும். எனதருமை நாட்டு மக்களே, வளர்ச்சியடைந்த பாரதத்துக்காக போதை பழக்கமில்லா இளைஞர்கள் இந்த இயக்கம் நாடு முழுவதும் வேகமாக வளர்ந்து வருகிறது. இதன் நோக்கம் தெளிவானது, போதைப் பொருள் இல்லாத இளைஞர்கள், ட்ரக் ஃப்ரீ இந்தியா. பலர், குறிப்பாக நமது இளைஞர்கள், அதிக எண்ணிக்கையில் இந்த இயக்கத்தில் பங்கெடுத்து வருகிறார்கள். இது பாரத நாட்டு இளைஞர்களின் உடல் நலம், அவர்களுடைய சந்தோஷம், வளமான எதிர்காலத்துக்காக நமது சமூக ரீதியிலான உறுதிப்பாடு. நண்பர்களே, போதை தனது பிடியில் ஒரு தனிநபரை மட்டும் பீடிப்பதில்லை. இதன் பாதிப்புகளால் ஒட்டுமொத்த குடும்பமும் சமூகமும் அவதிக்கு உள்ளாக நேர்கிறது. போதைப்பொருள் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவோர், போதையால் பீடிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வோர் ஆகியோரை நான் மனதார பாராட்டுகிறேன். போதையில்லா பாரதம் படைக்க வலுவான கோஷம் எதையாவது உங்களால் உருவாக்க முடியுமா? நமது இளம் இசையமைப்பாளர்கள் போதையில்லா வாழ்க்கை தொடர்பான பாடல்களை உருவாக்கலாம். மாணவர்களும் நாடகக் குழுக்களும் மனதை தொடக்கூடிய வகையில் குறுநாடகங்களை எழுதி நடிக்கலாம். இதில் போதைப் பொருட்களால் ஏற்படக்கூடிய அபாயங்களோடு கூடவே அவற்றிலிருந்து வெளிவரக்கூடிய பாதையையும் வெளிப்படுத்தலாம். நம்முடைய நாட்டிலே வெகு சிறப்பான உள்ளடக்கத்தை உருவாக்குவோருக்கு குறைவேதும் இல்லை. பல்வேறு மொழிகளில் இப்படிப்பட்ட உள்ளடக்கத்தை ஏற்படுத்தி இதனால் சமூகத்துக்கு உதவும் வகையில் அவர்கள் செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய இந்த முயற்சிகளை ஹேஷ்டேகுடன் சமூக ஊடகத்திலே கண்டிப்பாக பகிருங்கள். படைப்பாற்றல் முயற்சியானது பல வேளைகளில் முறையான இயக்கத்தை விட அதிக பலனளிப்பதாக இருக்கின்றது. பாரத நாட்டு இளைஞர்களை போதையிலிருந்து விலக்கவும், போதையிலிருந்து விடுவிக்கவும் இந்த பவித்திரமான செயலில் நாம் அனைவரும் நம்முடைய பங்களிப்பை அளிப்போம். நீங்கள் உங்களுடைய முயற்சியை ஹேஷ்டேக் நஷா முக்த் யுவா என்பதோடு கூட சமூக ஊடகத்திலும் பகிருங்கள். என் மனம் நிறை நாட்டு மக்களே, ஆகஸ்ட் மாதத்தில் அனைத்து இடங்களிலும் தேசபக்தியின் பல வண்ணங்களை நாம் காண முடிந்தது. இந்த காலத்தில் ஒவ்வொருவரின் மனதிலும் தேசபக்தி உணர்வு மேலும் பலம் பெறுகிறது. தேசிய கைத்தறி நாள் மற்றும் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் ஆண்டு விழா தொடர்பாக தேசம் துண்டாடப்பட்டதன் நினைவு நாளாக இதை சிறப்பாக நினைவு கூறுகிறோம். சுதந்திர திருநாள் மற்றும் தேசிய விண்வெளி நாட்கள் என்று வந்தால் நாட்டு மக்கள் அனைவரும் பெருமிதம் கொள்ளுகிறார்கள். வீடுகள்தோறும் மூவண்ணக் கொடி என்ற உணர்வுக்கு மேலும் வலுகூட்டப்படுகிறது. வந்தே மாதர

150 ஆண்டுகள் ஆன வேளையில் இந்த ஆண்டு மேலும் சிறப்பானதாக ஆகிறது. இந்த முறை 8 கோடிக்கும் மேற்பட்ட மூவண்ண கொடி சுயபடங்கள் தரவேற்றம் செய்யப்பட்டன. மேலும் மூவண்ணத்தின் இந்த திருவிழா பாரதத்தில் மட்டும் நடக்கவில்லை. இந்த ஆண்டு சூரியப்ப திரங்காவின்படி நமது மூவண்ண கொடி உலகெங்கும் ஒரு வித்தியாசமான பயணத்தை தொடங்கியது. ஃபிஜியின் சுவாவிலே சூரியனின் முதல் கிரணங்களோடு மூவண்ண கொடி பறக்க விடப்பட்டது. இதன் பிறகு ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ வரையிலான இந்திய தூதரகங்களிலும் படைத்துறை களங்களிலும் மூவண்ண கொடி பறந்தது. கற்பனை செய்து பாருங்கள், இந்த காட்சி எத்தனை அற்புதமானதாக இருந்திருக்கும். உலகம் முழுவதிலும் சூரியன் முன்னேற முன்னேற பாரதத்தின் மூவண்ண கொடியும் அடுத்தடுத்து பறந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட முயற்சிகள் சமூகத்தை ஓரிடையில் இணைக்கின்றன. இவற்றால் தேசத்தோடு கூடவே நமது பிடிவாதம் மேலும் ஆழப்பட்டு போகிறது. இந்த முயற்சிகளில் ஈடுபட்ட அனைவருக்கும் என்னுடைய பல பல பாராட்டுக்கள். என் கனிவான நாட்டு மக்களே, நமது நகரங்கள் டவுன்களில் இருக்கும் சாலைகளில் எல்லாம் தினமும் காலை முதல் மாலை வரை லட்சக்கணக்கான பெண்கள் தங்கள் தங்களுடைய பணிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். சிலர் காய்கறி விற்கிறார்கள், சிலர் பழம் விற்கிறார்கள், சிலர் தேநீர், சிலர் மலர்கள், விளக்குகள், பூஜை பொருட்கள் விற்பனை செய்கின்றார்கள். பல வேளைகளில் முதலீடு செய்ய சிறிய அளவிலான பணத்தட்டுப்பாடு அவர்களின் தொழிலை முன்னேற விடாமல் முடக்கி விடுகிறது. ஆனால் இப்போது இப்படிப்பட்ட லட்சக்கணக்கான தாய்மார்கள் சகோதரிகளுக்கு பிரதம மந்திரி ஸ்வநிதி திட்டத்தால் பலம் கிடைத்து வருகிறது. பெண்களுக்கான அதிகார பங்களிப்பின் இந்த முன்னெடுப்பின் மீது போதுமான அளவுக்கு விவாதங்கள் நடப்பதில்லை. பிரதம மந்திரி ஸ்வநிதி திட்டத்தின் பயனாளிகளில் சுமார் 46% பெண்கள்தான். அதாவது நாடெங்கிலும் சுமார் 35 லட்சம் பெண்கள் இந்த திட்டத்தோடு தங்களை இணைத்து கொண்டு தொழிலை முன்னேற்றி வருகின்றார்கள். நண்பர்களே, காசியாபாத்தின் பபிதா ஷர்மா அவர்கள் இதற்கான சிறந்த எடுத்துக்காட்டு. பபிதா அவர்கள் வழிபாட்டு பொருட்கள் கொண்ட ஒரு சிறிய கடை நடத்தி வந்தார். பழங்கள், விளக்குகள், அகர்பத்தி, தேங்காய் போன்ற பொருட்களை விற்பனை செய்து இவர் தனது குடும்பத்துக்கான வாழ்வாதாரத்தில் பங்களிப்பு அளித்து வந்தார். நன்றாக உழைத்தாலும் தொழிலை மேம்படுத்த தேவையான மூலதனம் தேவையாக இருந்தது. பிஎம் ஸ்வநிதியால் இவருக்கு பொருளாதார உதவி கிடைத்தது. இவர் தனது கடையில் பொருட்களை அதிகரித்தார், தொழிலை விரிவாக்கினார். வாடிக்கையாளர்கள் அதிகரித்தார்கள், வருவாய் அதிகரித்தது. வீதியோரத்திலே சின்ன கடையாக இருந்த அவருடைய கடை மெல்ல மெல்ல பெரிய கடையாக மாறியது. நண்பர்களே, பெங்களூருவின் TS நின்கம்மா அவர்களின் எடுத்துக்காட்டும் கூட மிகவும் கருத்தூக்கம் அளிக்கவல்லது. நின்கம்மா அவர்களும் அவருடைய கணவரும் இணைந்து இட்லி, தோசை, சாம்பார் விற்பனை செய்யும் சிறிய வேலை ஒன்றை தொடங்கினார்கள். வேலை என்னமோ நடந்தாலும் அதை மேலும் முன்னேற்ற தேவையான முதலீடு தேவையாக இருந்தது. நின்கம்மா அவர்களுக்கும் பிஎம் ஸ்வநிதியின் துணை கிடைத்தது. அவர் தனது வண்டியை மேம்படுத்தினார், பொருட்களை மொத்தமாக வாங்கத் தொடங்கினார், மெனுவிலும் புதிய புதிய பொருட்களை சேர்த்தார். வாடிக்கையாளர்கள் அதிகமானார்கள், வருமானம் அதிகமானது, குடும்பத்தின் நிதி நிலைமை மேலும் சிறப்பானது. இன்று இவர் தனது 3 குழந்தைகளுக்கும் சிறப்பான கல்வி அளிப்பதில் வெற்றி பெற்றிருக்கிறார். நண்பர்களே, பெண் ஒருவரின் தொழில் பெருகும்போது அதோடு கூடவே ஒட்டுமொத்த குடும்பத்தின் எதிர்காலமும் முன்னேற்றம் காண்கிறது. குழந்தைகளின் கல்வி சிறப்பாகிறது, வீட்டின் தேவைகள் நிறைவடைகின்றன, பெண்களுக்குள்ளே தன்னம்பிக்கை மேலும் பலமடைகிறது. இதுதானே பெண்களின் அதிகார பங்களிப்பின் உயிர்ப்புடைய வடிவம். நான் தள்ளுவண்டி பணியோடு தொடர்புடைய அனைத்து சகோதரிகளுக்கும் அவர்களுடைய பிரகாசமான எதிர்காலத்துக்கும் பல பல நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். என் மனம் நிறை நாட்டு மக்களே, தூய்மைக்கென ஒரு தனி அழகு உண்டு. எந்த ஒரு இடத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது என்பது அங்கே இருப்போரின் உறுதிப்பாடாக ஆகும்போது அந்த மாற்றம் தூய்மையோடு நின்று போவதில்லை. இதனால் இந்த இடத்தின் மொத்த அடையாளமும் மாறிப்போகிறது. தேசத்தின் பல பாகங்களில் தூய்மைக்கான இப்படிப்பட்ட முயற்சிகள் நமக்கு தொடர்ந்து உத்வேகம் அளித்து வருகின்றன. உத்தரப்பிரதேசத்தின் ராம்பூரில் ஒரு கிராமம் பட்வாயி. அங்கே ஆகாஷ், ரோஹன் என்ற பெயருடைய 2 நண்பர்கள் தங்களுக்கு அருகே இருக்கும் இடங்களில்

குப்பை நிரம்பி இருப்பதைக் கண்டு அதை தூய்மையாக்குவதில் இறங்கினார்கள். மெல்ல மெல்ல மற்ற இளைஞர்களும் இவர்களோடு இணைந்து கொள்ள ஒரு குழுவே உருவாகியது. இதன் பெயர் கிளீன் அப் பட்வாயி. இந்த இளைஞர்கள் இதுவரை 4 கங்கை படித்துறைகளை துப்புரவாக்கியிருக்கிறார்கள். 1 டன் அளவை விட அதிகமாக நெகிழி குப்பைகளை அகற்றியிருக்கிறார்கள். இவர்கள் நிறைய குளங்களையும் பொதுவிடங்களையும் தூய்மைப்படுத்தி இருக்கிறார்கள். நண்பர்களே, இந்த முறை ஸ்ரீ அமர்நாத் ஜியின் புனித யாத்திரையிலும் கூட தூய்மை மற்றும் மக்களின் பங்களிப்பு என்ற உள்ளெழுச்சி அளிக்கவல்ல காட்சிகளை காண முடிந்தது. கடினமான பாதைகளிலே ஆயிரக்கணக்கான தூய்மை பணியாளர்கள் இரவு பகல் பாராது பணியாற்றினார்கள். இந்த ஆண்டு யாத்திரையின் போது 400 மெட்ரிக் டன்களுக்கும் மேற்பட்ட குப்பை

400 மெட்ரிக் டன்களுக்கும் மேற்பட்ட குப்பை கூளங்கள் சேகரிக்கப்பட்டு பதப்படுத்தப்பட்டன. இந்த முயற்சியில் குறிப்பாக இந்த விஷயம் எனக்கு பிடித்திருந்தது. தூய்மையின் இந்த இயக்கத்திலே பக்தர்களும் கலந்து கொண்டார்கள். 16,000 அதிகமான யாத்ரீகர்கள் தூய்மையை கடைபிடிப்பதாக உறுதி மேற்கொண்டார்கள். 10,000 மேற்பட்ட யாத்ரீகர்களுக்கு பொறுப்பான யாத்ரீகர் என்ற சான்றிதழும் அளிக்கப்பட்டது. இங்கே ஒரு மிகவும் வித்தியாசமான முயற்சியும் மேற்கொள்ளப்பட்டது. யாத்திரையில் குதிரைகள் மற்றும் கோவேறு கழுதைகளின் சாணத்தை கொண்டு சாணவாயு உற்பத்தி செய்யப்பட்டு அந்த தூய்மையான எரிசக்தியால் தூய்மையான விளக்குளி பிரகாசித்தது. அதாவது பாபா பர்ஃபானியின் இந்த பவித்திரமான யாத்திரையிலே சேவை மற்றும் நம்பிக்கையின் ஒரு வடிவமாக தூய்மையும் ஆகியது. நண்பர்களே, நமது கிராமமாகட்டும் நகரமாகட்டும், நமது நதிகளாகட்டும், நமது புனித தலங்களாகட்டும், இவற்றின் அடையாளம் நமது நடத்தையாலும் ஏற்படுகிறது. மேலும் தூய்மை என்பது இந்த நடத்தையில் இடம்பெறும்போது அந்த இடத்தின் அழகு மேலும் மெருகேறுகிறது. எனதருமை நாட்டுமக்களே, சில வேளைகளில் நமது சிறியதொரு ஆசையும் கூட வாழ்க்கையில் ஒரு பெரிய சாத்தியக்கூறுக்கான பாதையை திறந்து விடுகிறது. நாகாலாந்தின் ஃபேக் மாவட்டத்தின் வேசாலு புரோ அவர்களின் யாத்திரையும் கூட இப்படிப்பட்டதுதான். வேசாலு அவர்கள் விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர். சிறுவயது தொடங்கியே இவர் தனது பெற்றோர் வயல்வெளிகளில் ஈடுபடுவதை கவனித்து வளர்ந்தார். இவருக்கே கூட மலர்களின் மீது கொள்ளை நாட்டம் உண்டு. 2021 ஆண்டிலே இவர் இந்த ஆர்வத்தோடு சிறிய அளவிலே மலர் சாகுபடி செய்வதை தொடங்கினார். மெல்ல மெல்ல இவர் இதிலே சாத்தியக்கூறு இருப்பதை அடையாளம் கண்டுகொண்டார். திருமணங்கள், பிற பண்டிகைகள் ஆகியவற்றின் போது மலர்களின் தேவை எப்போதுமே அதிகம் இருப்பதை தெரிந்து கொண்டார். வேசாலு அவர்கள் தனது இந்த ஆர்வத்தை மேலும் முன்னெடுத்து செல்ல தீர்மானித்தார். இந்த பயணத்தில் இவருக்கு உள்ளூர் வேளாண் அறிவியல் மையங்களிடமிருந்து அறிவியல் முறைப்படி மலர் சாகுபடி செய்ய பயிற்சி கிடைத்தது. பிறகு இவர் கால் ஏக்கர் நிலத்தில் கிளாடியோலஸ் மலரின் ஆயிரக்கணக்கான செடிகளை நடவு செய்தார். முதல் முயற்சியிலேயே 5,000 அதிகமான மலர்களை சாகுபடி செய்தார். நண்பர்களே, இந்த வெற்றி வேசாலு அவர்களுக்கு ஒரு புதிய தொடக்கமாக ஆனது. இவர் மலர் சாகுபடியை மேலும் முன்னெடுத்தார். எந்த மலர் உள்ளூர் சந்தைகளில் மட்டுமே இருந்து வந்ததோ, இன்று இது நாகாலாந்திலிருந்து வெளியேறி தில்லி, மும்பை போன்ற நகரங்களையும் சென்றடைகின்றது. வேசாலு புரு அவர்களின் இந்த பயணம் நமக்கு என்ன தெரிவிக்கிறது என்றால், ஆர்வம் என்பது உழைப்பாகி சரியான வழிகாட்டுதல் இதோடு இணையும் போது புதிய சாத்தியக்கூறுகளுக்கான பாதை துலக்கப்படுகிறது என்பதைத்தான். என் உளம் நிறை நாட்டுமக்களே, நமக்கருகே இப்படிப்பட்ட பலர் இருக்கிறார்கள். இவர்கள் சிறிய முயற்சி ஒன்றை தொடங்குகின்றார்கள். ஆனால் பார்த்து கொண்டே இருக்கையிலே அவர்களின் இந்த ஒரு முயற்சி பலரின் வாழ்க்கையையே மாற்றிவிடக்கூடிய பாதையை அமைத்து கொடுக்கிறது. ஒடிஷாவின் தேபரிகட்டின் ஒரு கிராமம் தோட்ரே குசும். சில ஆண்டுகள் முன்பு வரை இந்த கிராமத்தின் மைதிலி புவே அவர்கள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் காட்டுக்குச் செல்வார். சிலபோது விறகு கொண்டு வர, சில வேளை மகுவா மற்றும் கேந்து இலை பறிக்க, சில சமயம் மூங்கில் குருத்துக்களையோ வேறு வனப்பொருட்களையோ கொண்டு வர. இவருடைய மற்றும் இங்கிருக்கும் பல குடும்பங்களின் பல தேவைகளை இந்த காடு நிறைவேற்றி தந்தது என்றாலும், மைதிலி அவர்கள் தேபரிகட் சூழல் சுற்றுலாவோடு இணைந்தார். இங்கிருந்துதான் காட்டுடனான இவருடைய உறவு ஒரு புதிய திசைக்கு திரும்பியது. நண்பர்களே, மைதிலி அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த மாற்றம் மற்ற பெண்களுக்கு உள்ளெழுச்சியை அளித்தது. இன்று 60 மேற்பட்ட பெண்கள் காடுகளை பாதுகாப்பதில் இணைந்திருக்கிறார்கள். அனைத்து வன உயிரினங்களின் பாதுகாப்பின் பொறுப்பையும் இவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். சிலர் புல் மைதானத்தின் மேம்பாட்டுடன் இணைந்திருக்கிறார்கள். சிலர் சூழல் சுற்றுலா நடவடிக்கைகளில் பங்களிப்பு அளிக்கின்றார்கள். நண்பர்களே, மைதிலி அவர்களும் தேபரிகட்டின் இந்த சகோதரிகளும் என்ன காட்டியிருக்கிறார்கள் என்றால், இயற்கையையும் பாதுகாக்கலாம், வாழ்க்கையும் வளமாகும் என்பதைத்தான். இந்த சகோதரிகள் அனைவரின் முயற்சிகளும் நம் அனைவருக்கும் மிகவும் உத்வேகம் அளிக்கின்றன. நண்பர்களே, இன்று நமது பெண்களின் கண

கனவுகளுக்கு சிறகுகள் முளைத்து தரையிலிருந்து வானம் வரை எட்டுகின்றன. இப்படிப்பட்ட கனவுகளை காணும் உலகின் ஆயிரக்கணக்கான பெண்களை பாரதம் ஒருங்கிணைத்து வருகிறது என்பது உங்களை பெருமைப்பட வைக்கலாம். இந்த முயற்சியின் பெயர்தான் மிஷன் சக்தி சாட். இதன் வாயிலாக 108 நாடுகளின் 12,000 மாணவர்களுக்கு செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தை கற்கவும் புதுமைகள் படைக்கும் துறையில் முன்னேறவும் வாய்ப்புகள் கிடைத்து வருகின்றன. ஆகஸ்ட் மாதம் 23 தேதியன்று தேசிய விண்வெளி தினத்தன்று இந்த மிஷனுடைய ஒரு அழகான காட்சியை உத்தரப்பிரதேசத்தின் கிரேட்டர் நொய்டாவில் காண முடிந்தது. கௌதம் புத்த பல்கலைக்கழகத்திலே மிஷன் சக்தி சாட்டின் 2வது கட்டம் தொடங்கப்பட்டது. இந்த சந்தர்ப்பத்திலே உலகின் பல்வேறு நாடுகள் மற்றும் பாரதத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த சுமார் 100 மாணவர்கள் ஒன்று திரண்டார்கள். பாரதத்தின் தொலைவான பகுதிகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களும் இதிலே கலந்து கொண்டார்கள். இந்த மொத்த முயற்சியின் நோக்கமும் மிகவும் சிறப்பானது. முழுமையான வகையிலே மாணவர்களின் பங்கெடுப்போடு தயாரான செயற்கைக்கோளை நிலவின் சுற்றுவட்ட பாதைக்கு கொண்டு சேர்க்க தயாரிப்புகள் நடந்தன. நண்பர்களே, இவர்களிலே பல மாணவர்கள் வருங்காலத்திலே அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் புதுமைகள் படைக்கும் துறையில் தங்களுடைய புதிய அடையாளத்தை பதிப்பார்கள் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. என் பாசமிகு நாட்டு மக்களே, இப்போதெல்லாம் அவகேடோ பழம் அனைவர் கருத்திலும் இடம் பிடித்திருக்கிறது. முன்பெல்லாம் இது பற்றி தெரிந்தவர்கள் அரிதாகவே இருந்திருப்பார்கள். இதன் மதிப்பும் தேவையும் குறைவாகவே இருந்தாலும் இன்று இதை உணவு மேஜையில் காண முடிகிறது. இன்று இது உடல் நலம் மற்றும் உயர் மதிப்பு சந்தைகளின் விருப்பப் பொருளாக ஆகிவிட்டது. நமது விவசாய சகோதர சகோதரிகளுக்கு இது பெரும் உதவிகரமாக இருக்கிறது. ஆந்திர பிரதேசத்தின் கடப்பாவில் வரதராஜன் அவர்களின் எடுத்துக்காட்டு. இவர் பல ஆண்டுகளாக தனது வயலிலே தக்காளியும் வாழையும் சாகுபடி செய்து வந்தார். ஒரு நாள் இவர் தனது நண்பர்களின் வயலிலே அவகேடோ சாகுபடி செய்யப்படுவதை கவனித்தார். இதன் பிறகு இவர் யூடியூபில் இது பற்றிய தகவல்களை சேகரித்தார். இதுவரை இவர் சுமார் 4 டன் அவகேடோவை சாகுபடி செய்திருக்கிறார். இன்று இவர் நேரடியாக உள்ளூர் கடைகளுக்கு இதை அனுப்பித் தருகிறார். புதிய மகசூல், அறிவியல் ஆலோசனை மற்றும் நேரடி சந்தைப்படுத்தல் காரணமாக சிறிய பண்ணைகளின் வருவாயும் முழுமையாக மாறிவிட்டது. தமிழ்நாட்டின் கோடைக்கானலைச் சேர்ந்த விவசாயியான சந்திரசேகரன் அவர்கள் 1/2 ஹெக்டேர் நிலப்பரப்பில் அவகேடோ சாகுபடி செய்ய தொடங்கினார். இவருக்கு இதற்கான நல்ல விலை கிடைத்து வருகிறது. அதிக வருவாய் ஈட்டி வருகிறார். கர்நாடகாவின் சிக்மகளூரிலே சில விவசாய சகோதர சகோதரிகள் காப்பி பயிர்களுக்கு இடையே அவகேடோவை நடவு செய்திருக்கிறார்கள். இதனால் இவர்களுக்கு காப்பி கருமிளகோடு சேர்த்து கூடுதல் வருவாயும் கிடைக்கிறது. நண்பர்களே, நாம் நகரங்களிலே ரெஸ்டாரண்ட்டுகளில் பல வேளைகளில் அவகேடோ டோஸ்ட் என்பது பற்றி கேள்விப்படுகிறோம். ஆனால் இந்த அவகேடோ வாயிலாக நமது நூதனம் படைக்கும் விவசாயிகள் வருமானத்திற்கான புதிய செய்முறையையும் ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். அதாவது, நமது நாட்டின் அவகேடோவால் உங்களுடைய டோஸ்டின் சுவையை அதிகப்படுத்துகிறார்கள். விவசாயிகளின் வருவாயும் அதிகரிக்கிறது. என் நெஞ்சம் நிறை நாட்டு மக்களே, இன்னும் சில நாட்களில் செப்டம்பர் 3 தேதியன்று நாம் மகாநாயகன் உத்தம் குமார் அவர்களின் பிறந்த நூற்றாண்டை கொண்டாட இருக்கிறோம். நண்பர்களே, உத்தம் குமார் அவர்கள் ஒரு இயல்பான நடிகர். தனது நடிப்பு திறமையால் மக்களின் இதயங்களில் நீங்கா இடம் பிடித்தவர். திரைப்பட நேசர்களின் கருத்து என்னவென்றால், சத்யஜித் ரே அவர்களின் படமான நாயகன் த ஹீரோவின் மொத்த கதையுமே மகாநாயகன் உத்தம் குமார் அவர்களை கருத்தில் கொண்டுதான் எழுதப்பட்டதாம். உத்தம் குமார் அவர்களிடத்தில் கண்ணியத்தோடு சேர்த்து அற்புதமான உணர்வு பூர்வமான ஆழம் இருந்ததாக சத்யஜித் ரே அவர்கள் கூறியிருக்கிறார். பாத்திரத்திற்கு உயிர் ஊட்ட அவர் கடுமையாக உழைப்பார். உத்தம் குமார் அவர்கள் தன்னுடைய இயல்பான போக்கோடு கூடவே வள்ளல் குணத்துக்கும் சொந்தக்காரராக இருந்தார். எப்போதும் தோல்வியை ஏற்காமல் தொடர்ந்து போராடி வெல்லும் பாடம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிடைக்கிறது. அவருடைய தொடக்ககால படங்கள் பல

0: சரிவர ஓடவில்லை என்றாலும் அவர் தனது வேலையில் கவனமாக இருந்தார். இதன் விளைவாகவே அவரால் அத்தனை உயரத்தை எட்ட முடிந்தது. நண்பர்களே, நான் கொல்கத்தாவில் ரோட் ஷோ செய்தபோது உத்தம்குமார் அவர்களின் வீட்டுக்கு முன்பாக கடந்து செல்ல வேண்டியிருந்தது. எனக்கு நன்கு நினைவிருக்கிறது. அங்கே ஒரு நபர் அவருடைய உருவப்படம் ஒன்றை எனக்கு பரிசாக அளித்தார். நான் மீண்டும் ஒருமுறை மகாநாயகன் உத்தம்குமார் அவர்களுக்கு என் நினைவாஞ்சலிகளை அர்ப்பணம் செய்கிறேன். அவர் எப்போதுமே அனைவரின் இதயங்களிலும் கோலோச்சி கொண்டிருப்பார். மகாநாயக் உத்தம் குமார் சிரோதின் மனுஷேர் ஹிருதயே ராஜ் கோர்பேன். எனதருமை நாட்டு மக்களே, நமது திருநாட்கள், பண்டிகைகள், நமது பாரம்பரியங்கள் இவற்றோடு கூடவே நாம் ஒருவரோடு ஒருவர் இணையும் சந்தர்ப்பங்களையும் அளிக்கின்றன. வரவிருக்கின்ற நாட்களில் நாம் மேலும் நம்முடைய பல மகத்துவம் வாய்ந்த புனித நாட்களை கொண்டாட இருக்கிறோம். செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி என்று ஜென்மாஷ்டமி புனித நன்னாள். செப்டம்பர் மாதத்திலேயே நாம் விஸ்வகர்மா பூஜையை கொண்டாட இருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே நாம் நமக்கருகே இருக்கும் கைவினைஞர்கள், சிற்பிகள் மற்றும் விஸ்வகர்மா நண்பர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும். சில மாதங்கள் கழித்து தீபாவளியும் வரவிருக்கிறது. இதற்கான தயாரிப்புகளும் மெல்ல மெல்ல தொடங்கிவிட்டன. பண்டிகைகளின் இந்த பருவத்தில் மீண்டும் ஒரு முறை உங்களிடம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் தொடர்பான வேண்டுகோளை விடுக்கிறேன். இதன் பொருள் என்னவென்றால், மண் அகல் விளக்கு வாங்குவது மட்டும் போதாது, இதன் பின்னால் இருக்கும் கண்ணோட்டம் மிகவும் பெரியது. நாம் நமது வீடுகளுக்கான பொருட்களை வாங்கும்போது அவை பாரதத்தில் தயாரிக்கப்பட்டவைதானா என்பதை ஒருமுறை பாருங்கள். பாரதம் தற்சார்புடையதாக ஆகும் பாதை பாரதத்தில் உருவாகும் பொருட்களின் மீது பெருமையடையும் போதுதான் துலங்கும். இந்த செய்தியை அதிக அளவிலான நபர்கள் வரை கொண்டு சேர்ப்பது நமது கடமையாகும். நமது படைப்பாளர் நண்பர்களே, தாக்கம் ஏற்படுத்தும் இன்ஃப்ளூவென்சர்களே, பிரபலங்களே, உங்களுடைய பங்களிப்பும் மகத்தானது. உங்கள் அனைவரிடமும் நான் விடுக்கும் வேண்டுகோள், நீங்களும் உள்ளூர் பொருட்களையே வாங்குங்கள், மற்றவர்களும் உள்ளூர் பொருட்களை வாங்க உத்வேகப்படுத்துங்கள். நண்பர்களே, உங்கள் அருகே தங்களுடைய சின்ன சின்ன முயற்சிகளால் சமூகத்தில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி வரும் பலர் இருக்கலாம். நீங்கள் அவர்களை பற்றி மனதின் குரலில் கண்டிப்பாக எழுதுங்கள். உங்களுடைய அனுபவங்கள் தேசத்தின் ஏதாவது ஒரு மூலையிலே யாரோ ஒருவருக்கு புதிய உத்வேகமாக ஆகலாம், இல்லையா? உங்களுடைய ஆலோசனைகள், அனுபவங்களுக்காக நான் காத்திருக்கிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலமாக நாட்டு மக்களுக்கு இன்று காலை 11 மணிக்கு விடுத்த செய்தியின் தமிழாக்கம் கேட்டீர்கள். நீங்களும் பிரதமரிடம் ஏதேனும் கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினால், அவருக்கு ஏதேனும் ஆலோசனைகள் வழங்க நினைத்தால், உங்கள் மனதின் குரலை www.mygov.in என்ற இணையதள முகவரியில் தெரிவிக்கலாம். இணையதள முகவரி மீண்டும் www.mygov.in. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: அடுத்த அறிவிப்பு தொடரும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது மன் கி பாத், மனதின் குரல் நிகழ்ச்சி, தமிழாக்கம்.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீ கோரினால்
2: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. நீ கோரினால் நிகழ்ச்சிக்காக உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நரேன்குமார். ஸோ இன்றைக்கி நீ கோரினால் நிகழ்ச்சியில் நேயர்கள்கிட்ட நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, நீங்கள் சின்ன வயசில் முதல்ல நூலகத்துக்கு போய் புத்தகம் எடுத்து வாசித்த அந்த அனுபவம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நேயர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நேயர்கள் உங்களுடைய அனுபவங்களை பகிரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 0442950853 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 0442838 9871 அப்படின்ற நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி நீங்கள் சின்ன வயசில் முதல்ல நூலகத்துக்கு போய் அந்த புத்தகம் எடுத்து வாசித்த அனுபவம் இருந்தால் அதை நீங்கள் எங்கிட்ட பகிர்ந்துக்கலாம். ஸோ நீ கோரினால் நிகழ்ச்சியினுடைய முதல் காலர் இணையறாங்க. வணக்கம், யார் இங்கிருந்து பேசுகிறீங்க? வணக்கம். ஆஹா, காலர் வந்து முதல் காலர் இணைஞ்சாங்க, ஆனால் இணைப்பில் ஏதோ ஒரு பிரச்சனை போல் அவங்களால பேச முடியல. ஸோ நம்பர் நான் திரும்ப சொல்கிறேன், 0442950853 0442838 9871. நிகழ்ச்சியினுடைய அடுத்த காலர் வந்தாங்க. ஓகே, நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக காத்துட்ருக்கு. தரமணி திரைப்படத்திலிருந்து யாரோ உச்சிக்கிளை மேலே அப்படின்ற பாடல் தான் அந்த நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலாக நம்ம கேட்டு மகிழ போகிறோம். நேயர்கள் கேட்டுட்ருக்கக்கூடிய ஒளிபரப்பு விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணை ஒளிபரப்பாக கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசையில் இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க.

நீ கோரினால் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 8:43 நிமிடம் ஆகிட்டுருக்கு. நேயர்கள்கிட்ட கேட்டிருந்த கேள்வி என்ன அப்படின்னா, நீங்கள் சின்ன வயசில் முதல்ல நூலகத்துக்கு போய் புத்தகம் வாசித்த அந்த அனுபவம் ஞாபகத்துக்கு இருக்கா அப்படின்னு தான் கேட்டிருந்தோம். ஸோ முதல் நேர் இணையிறாங்க. வணக்கம், யார் இங்கேருந்து பேச?

0: வணக்கம்
1: வணக்கங்க.
0: வணக்கம் சார், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: நீங்க ராஜேந்திரங்க.
0: நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்குங்க
0: சார். சொல்லுங்க சார், நீங்க வாழ்க்கையில முதல் முதல்ல நூலகத்துக்கு போய் புத்தகம் எடுத்து வாசிச்சு?
1: புத்தகம் வந்திருக்கேன் நானு.
0: ஓகே,
1: சரி. இல்லை, எனக்கு ஒரு பாட்டு கேட்கணும். அதுக்கு பாட்டு உங்களுக்கு போட முடியுமா?
0: இல்லை சார், இது நேர் விருப்ப நிகழ்ச்சி கிடையாது சார். நேர் விருப்ப நிகழ்ச்சியில் நீங்கள் உங்களுடைய விருப்ப பாடலை
1: கேட்டுக்கிறது எங்கே நிம்மதி அந்த பாட்டு.
0: ஆ சார், நேர் விருப்ப பாடலில், நேர் விருப்ப நிகழ்ச்சியில் நீங்கள் உங்களுடைய விருப்பமான பாடலை கேட்கலாம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேர் இணையறாங்க. வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
2: வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்டடியிலிருந்து சந்திரசேகர்.
0: நலமா இருக்கீங்களா?
2: ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் சார்.
0: சார் சொல்லுங்க, நீங்க உங்க வாழ்க்கையில முதல் முதல்ல நூலகத்துக்கு போய் புத்தகம் எடுத்து வாசிச்ச அந்த அனுபவம் இருக்கா?
2: இருக்கு சார். என்னுடைய அப்பா வந்து சாட்டர்டே சண்டே அப்படின்னா கூட்டிட்டு போவாரு. நான் செவன்த் ஸ்டாண்டர்ட் படிச்சேன். அப்ப வந்து நான் நூலகத்துக்கு போய் கதை புத்தகம் அப்படிங்கறத எடுத்து படிச்சேன். அந்த நீதி கதை புத்தகம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, படிச்ச ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது.
0: என்ன
2: அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க அப்பா எனக்கு அந்த நூலகத்தினுடைய இடம் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு கொடுத்ததுனால நானே வார வாரம் போய் தொடர்ச்சியா அந்த நூலகம் அப்படிங்கறதுல போய் படிக்கிறதுக்கு கத்துக்கணும். எங்க வீட்ல இருந்து ஒரு பஸ் இருக்கு, அங்க போனேன். இதுல என்ன இன்ட்ரெஸ்டிங்
0: வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க? நலமா இருக்கீங்களா? நூலகத்துக்கு போய் முதல் முதல்ல புத்தகம் எடுத்து வாசிச்ச அந்த அனுபவம் இருக்கா?
3: குமுதா கல்கண்டு அதெல்லாம் பார்த்தது. ஆனா முதல் நான் வந்து வேலை வாய்ப்பு பேப்பர் பாப்பேன் சார்.
0: ஓ ஓகே, சூப்பர் சூப்பர்.
3: அது வேலை வாய்ப்பு, சினிமா படம் அதெல்லாம் எங்க போறது, என்ன படம் ரிலீஸ் ஆகுது அதெல்லாம் பாப்பேன்.
0: ஓகே சார், சூப்பர் சார், ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி சார்.
3: நன்றி
0: நன்றி. நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேர இணையறாங்க. வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க? வணக்கம்
4: சார், லஞ்சமாக கோபாலசிங் சார்.
0: நலமா இருக்கீங்களா சார்?
4: நீங்க எப்படி சார் இருக்கீங்க
0: சார்? இங்க ரொம்ப நலமா இருக்கோம் சார். இன்னைக்கு நீ கோரி நாள் நிகழ்ச்சியில நீங்க சின்ன வயசுல முத முதல்ல நூலகத்துக்கு போய் புத்தகம் எடுத்து வாசிச்ச அந்த அனுபவத்தை பத்தி பகிர்ந்துக்கலாம்.
4: ஆமா சார், ஆமா சார். எங்க பூர்வீக வந்து புத்தகம்.
0: ஓகே.
4: வந்து எழுதுல வந்து ஸ்கூல் படிக்க நூலகம் சார், அப்பதான் ஓபன் பண்ணாங்க. அங்க போய் நான் வந்து சின்ன சின்ன கதைகள்லாம் படிச்ச
3: வரும்போது அவங்க கிட்ட காமிச்சு கையெழுத்து போட்டு அந்த புக்ல என்ட்ரி பண்ணி 7 நாள் அப்ப டைம் கொடுப்பாங்க.
0: ஓகே,
3: அது மாதிரி எடுத்துட்டு வரேன். நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் போய் படிச்சதெல்லாம் வந்து அந்த வார தினத்தஞ்சி பேப்பர் அதெல்லாம். ஆனா வந்து அர்த்தம் உள்ள இந்து மதம்ன்றது 6 பகுதி நான் படிச்சேன் சார்.
0: கண்ணதாசன் அவர்கள் எழுதின புத்தகம்.
3: கண்ணதாசன் எழுதுனத வந்து என்னன்னு தெரியல, படிக்க படிக்க படிக்க எனக்கு அப்படியே மெருகு ஏறிக்கினே எடுத்தது. 6 பாகம் படிச்சு முடிச்சிட்டேன்.
0: சூப்பர்.
3: அது மாதிரி. ஆனா இங்க நம்ம மத்த இடத்துல எப்படி தெரியல, இங்க வந்து கெஜெட் ஆபர் கையெழுத்து இல்லைனாக்க உள்ள அளவு இல்ல சார்.
0: சூப்பர் சார், சூப்பர் சார். தகவலுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி சார்.
3: நன்றி
0: நன்றி. ஓகே, நேயர்கள் தொடர்ச்சியாக நம்ம நீக்கோரி நாள் நிகழ்ச்சியில் இந்த மாதிரி சுவாரஸ்யமான தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய தருணத்தில் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக, நட்பினிலே நட்பினிலே பிரிவு என்பது ஏதும் இல்லை அப்படின்ற பாடல், காதல் கொண்டேன் திரைப்படத்திலிருந்து. யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய இசையில, நாமுத்துக்குமார் அவர்களுடைய வரிகளில், ரஞ்சித் அவர்கள் குரலில் கேட்டு மகிழப் போகிறோம். தொடர்ந்து இணைந்திருக்கிற பாரதி தமிழ் பண்பலை 102.3, இணையொலி பரப்புல கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசையில் இந்த நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கீங்க.

0: பாரதி, தமிழ் பண்பலை 102.3 செந்தமிழ் ததும்பும் உங்கள் பேச்சாற்றலை இந்த உலகிற்கு காட்ட ஒரு அரிய வாய்ப்பு. செப்டம்பர் 2 முதல் புதன்கிழமை தோறும் காலை 10 முதல் 11 வரை ஒரு நிமிட பேச்சாற்றல். செந்தமிழில் சரளமாக பேசும் உங்கள் பேச்சாற்றலை வெளிப்படுத்த விரும்பினால் ஒவ்வொரு வாரமும் நாங்கள் தரும் தலைப்பிற்கு ஏற்றவாறு ஒரு நிமிடத்திற்குள்ளாக ஒரு சிறு சொற்பொழிவை பதிவு செய்து எங்களுக்கு அனுப்பலாம். வியாழன் முதல் சனிக்கிழமை வரை நீங்கள் அனுப்பும் ஒரு நிமிட பேச்சை நமது விவத் பாரதி தமிழ் பண்பலையில் புதன்கிழமை தோறும் காலை 10 ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் கேட்டு மகிழலாம். நீங்கள் பதிவு செய்யும் உங்கள் குரல் பதிவை 9444001023 என்கிற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் மூலம் உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊரின் பெயரை டைப் செய்து ஒரு நிமிட பேச்சாற்றல் என்று டைப் செய்து அனுப்பலாம். ஒற்றை நிமிடத்தில் உங்கள் வெற்றி தடத்தை பதிவு செய்யுங்கள். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் இந்த வார தலைப்பு தமிழோசை. ஒரு நிமிட பேச்சாற்றல்.
1: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 2.3 கேட்டுட்ருக்கீங்க. நீ கோரினால் நிகழ்ச்சியில் நேயர்கள்கிட்ட அவங்க வாழ்க்கையில் முதல்ல சின்ன வயசில் நூலகத்துக்கு போய் புத்தகம் எடுத்து வாசித்து அந்த அனுபவத்தை பற்றி கேட்டுட்ருக்கோம். ஸோ நேயர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களுடைய அனுபவங்களை நீங்கள் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 0442952 0853 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 0442838 9871 அப்படின்ற நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி பேசலாம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயர் இணையராக வணக்கம், யாருங்கிறது பேசுகிறீங்க? அதனால் என்னாச்சுன்னு தெரியலையே. சுனையர்கள் இணையும் பொழுது இணைப்பில் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு தான் தோணுது. ஸோ அடுத்த நேரம் இணையறாங்க. வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
2: வணக்கம் சார்.
1: வணக்கம். நல்லமா இருக்கீங்களாம்மா?
2: நல்லா இருக்கும் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: எல்லாருமே நல்லமா இருக்கும். சொல்லுங்க, நீங்க சின்ன வயசுல முதல்ல
2: படிச்ச பரணிகரங்கிறவர் அந்த ஆன்மீகம் எப்படி இருக்காரு? பக்தி மீரா கிருஷ்ணன் மேல உள்ள பிரேமையும் அந்த பக்தியும் அதையும் எழுதினவர். அந்த கதையை நான் இன்னைக்கு வரைக்கும் இன்னும் மறக்கல.
1: ஓ ஓகே. அந்த புத்தகம் தான் நீங்க முதல்ல வாசிச்ச புத்தகம் ஞாபகம்?
2: நான் வாசிச்சது அதுதான்.
1: ஓகேம்மா, ரொம்ப அழகாக சொன்னீங்க. நன்றி, நன்றிம்மா.
2: நன்றி சார்.
1: நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள். சுனையர்கள் வந்து இந்த மாதிரி அவங்க வாழ்க்கையில் முதல்ல நான் போய் இந்த புத்தகத்தை எடுத்து வாசித்தேன் அப்படின்னு சொல்லும்பொழுது கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. என்ன அப்படின்னா, நூலகம் அப்படின்றதும் சரி, முதல்ல நூலகத்துக்கு போய் புத்தகத்தை எடுத்து வாசிக்கக்கூடிய அந்த அனுபவமும் சரி, எல்லா தலைமுறையினருக்கும் ஒரே ஒரு ஒன்றா தான் இருக்கே தவிர, நம்ம எடுத்து வாசிக்கக்கூடிய புத்தகம் மாறுமே தவிர, அந்த அனுபவம் அப்படின்றது எல்லாருக்குமே ஒன்று தான். எனக்கு சின்ன வயசில் நான் என்னென்ன தெரிஞ்சு நான் முதல்ல நூலகத்துக்கு போனது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய கிராமத்தில் இருந்த ஒரு நூலகம் தான். எங்கள் தாத்தா வந்து மாலை நேரங்களில் அங்கே வந்து செய்தித்தாள்கள் படிக்கிறதுக்காக போகும்பொழுது நானும் கூட சேர்ந்து போயிருக்கேன். அப்போது அந்த நூலகத்தில், ஐ மீன் அந்த கிராமத்தில் வந்து சிறுவர்களுக்கான நூல்கள் வந்து பெருசாக இருக்காது. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, எங்கள் தாத்தாவுடைய மடியில் உட்காந்துட்டு செய்தித்தாள் அவர் புரட்டும்பொழுது நானும் அதில் இருக்கக்கூடிய புகைப்படங்கள் எல்லாமே பார்த்துட்ருப்பேன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சு வளர்ந்ததுக்கப்புறமா எங்கள் பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய நூலகத்துக்கு போயிட்டு அந்த சிறுவர் கதைகள் எல்லாமே எடுத்து வாசித்த அந்த ஞாபகங்கள் இன்னும் மனசுக்குள்ள ஆழமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால், இந்த காமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த படக்கதைகள் எல்லாம் வாசித்த அனுபவம் வந்து எப்பவுமே மனசுக்குள்ள அப்படியே ஆழமாக பதிஞ்சிருக்கும். இன்றைக்கும் ஏதாவது ஒரு புத்தக கடையில் நான் என்னைக்கோ வாசித்த அந்த காமிக் புக்ஸோடைய இன்னொரு பிரதியை, அதுவும் இன்னும் சொல்ல போனால் இப்போது இன்னும் வண்ணம் மூட்டப்பட்டு இன்னும் வழவழப்பான அட்டைகளில் பார்க்கும்பொழுது கொஞ்சம் போகிற

அம்மையாக இருக்குச்சா, நம்ம காலத்தில் இப்படிலாம் அந்த புத்தகங்கள் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பொறாமப்படக்கூடிய அளவுக்கு இந்த புத்தகங்கள் வந்துருச்சு அப்படின்னு தான் தோணுது. இன்றைக்கி நேரம் மிக குறைவாக இருந்த காரணத்தினால நிறைய நேயர்கள்கிட்ட நம்மளால் பேச முடியல. ஆனால் பகிர்ந்துக்கிட்ட ஒரு சில நேயர்களும் அவங்களுடைய அந்த அனுபவங்களும் வந்து இந்த நிகழ்ச்சியை ரொம்ப அழகாக்குச்சு அப்படின்னு சொன்னால் அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். நீ கோரினால் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக ஜோதா அக்பர் திரைப்படத்திலிருந்து முழுமதி அவளது முகமாகும் அப்படின்ற பாடல் கேட்டு மகிழப்புறோம். ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில் கவிஞர் நாமுத்துக்குமார் அவர்கள் வரிகள் எழுத ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பாடிய பாடல். தொடர்ந்திருங்கள், பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களிலே என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

0: சக்கரவர்த்திக்கும் முதலமைச்சர் அனிருத்த பிரம்மராயருக்கும் இடையே சற்று கசப்பும் சூடும் நிறைந்த ஒரு உரையாடல் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. தனக்கு தெரியாமல் ராஜ்யத்தில் பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. தான் நோய்வாய்ப்பட்டிருப்பதால் பலர் தன்னை புறக்கணிப்பதாக சக்கரவர்த்தி ஆதங்கமும் கோபமும் கலந்த குரலில் அனிருத்த பிரம்மராயரிடம் கூறி, மேலும் தன்னுடைய பிள்ளைகளுடன் இணைந்து கொண்டு முதலமைச்சரும் சதி ஆலோசனையில் ஈடுபடுகிறார் என்ற குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறார். அனிருத்த பிரம்மராயர் தன்னிலை விளக்கம் அளித்து இலங்கைக்கு போயிருந்தபோது கூட அருள்மொழிவர்மனை சில காலம் சோழ நாட்டிற்பக்கம் வரவேண்டாம் என்று சொல்லியிருந்ததாக தன்னிலை விளக்கம் அளிக்கிறார். பழுவேட்டரையர்கள் வாயிலாக அருள்மொழிவர்மனை கைது செய்து கொண்டு வரும்படியாக அதற்கு சக்கரவர்த்தியின் ஒப்புதலும் அளித்திருந்ததாக அனிருத்த பிரம்மராயர் சக்கரவர்த்தியிடம் தெரிவிக்கிறார்.
1: பொய், பொய், முதன் மந்திரி, பொய், எல்லாம் முழு பொய். பார்த்திபேந்திர பல்லவன் எல்லாம் என்னிடம் கூறிவிட்டான். பழுவேட்டரையர்கள் அனுப்பிய கப்பலில் இளவரசன் வரவில்லை, பார்த்திபேந்திரனுடைய கப்பலில் வந்தான். யாரோ ஒருவனை காப்பாற்றுவதற்காக என்று சொல்லி பார்த்திபேந்திரன் தடுத்தும் கேளாமல் கொந்தளித்த கடலில் குதித்தான். இப்போது யோசிக்கும் போது எல்லாமே பொய் என்றும் என்னை ஏமாற்றுவதற்காக செய்யப்பட்ட சூழ்ச்சி என்றும் தோன்றுகிறது. இந்த சூழ்ச்சியில் குந்தவையும் சம்பந்தப்பட்டவள் என்பதை நினைக்கும் போதுதான் எனக்கு வேதனை தாங்கவில்லை. இந்த உலகமே எனக்கு எதிராக போனாலும் குந்தவை என்னுடன் இருப்பாள் என்று எண்ணி இருந்தேன். ஒரு தகப்பன் தன் மகளிடம் சாதாரணமாக சொல்ல தயங்கக்கூடிய வரலாறுகளை எல்லாம் சொன்னேன். அரசர்க்கரசே, இளைய புராட்டி தங்களுக்கு எதிராக சதி செய்வதாய் உலகமே சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். தாங்களும் நம்பக்கூடாது. இளைய புராட்டி ஒரு விஷயத்தை தங்களிடம் சொல்லவில்லை என்றால் அதற்கு

0: காரணம் அவசியம் இருக்க வேண்டும். சின்ன இளவரசர் தம் சிநேகிதனை காப்பாற்றுவதற்காக கடலில் குதித்ததில் பொய் ஒன்றும் இல்லை. இளவரசையும் அவருடைய சிநேகிதரையும் கடலிலிருந்து காப்பாற்றி கரை சேர்த்த ஓடக்கார பெண் இதோ இந்த அடுத்த அறையில் இருக்கிறாள். இலங்கையில் நடந்தவற்றையும் நேரில் பார்த்து அறிந்தவள். அரசே, அவளை கூப்பிடட்டுமா என்றார் அனிருத்தர். சக்கரவர்த்தி மிக்க ஆவலுடன்,
1: அப்படியா, உடனே அவளை அழையுங்கள் முதன் மந்திரி. கோடிக்கரையிலிருந்து நீர் பலவந்தமாக பிடித்து வரச் சொன்ன பெண் அவள்தானா என்றார்.
0: பழுவேட்டரையர் பல்லக்கில் வந்த பெண்தான் அடுத்த அறையில் காத்திருக்கிறாள். இதோ அழைக்கிறேன்
2: என்று அனிருத்தர் கூறி கையை தட்டியதும் பூங்குழலியும் ஆழ்வார்க்கடியானும் உள்ளே வந்தார்கள். பூங்குழலியை சக்கரவர்த்தி உற்று பார்த்துவிட்டு,
1: இந்த பெண்ணை நான் இதுவரை பார்த்ததில்லை அல்லவா? ஆனால் முகஜாடை சற்று தெரிந்த மாதிரி இருக்கிறது. பிரம்மராயரே, இவள் யார்
2: என்று கேட்டார்.
0: இவள் கோடிக்கரை தியாக விடங்கர் மகள், பெயர் பூங்குழலி.
1: ஆஹா, அதுதான் காரணம்
2: என்று சக்கரவர்த்தி கூறினார். பிறகு வாய்க்குள்ளே,
1: இவள் அத்தையின் முகஜாடை கொஞ்சம் இருக்கிறது, ஆனால் அவளைப் போல இல்லை, ரொம்ப வித்தியாசம் இருக்கிறது
2: என்று முணுமுணுத்துக் கொண்டார். அவர் முணுமுணுத்தது பூங்குழலியின் காதில் லேசாக விழுந்தது. அதுவரையில் சக்கரவர்த்தியை பூங்குழலி பார்த்ததில்லை. அவர் அழகில் மன்மதனை விஞ்சியவர் என்று கேள்விப்பட்டிருந்தாள். இளவரசரை பெற்ற தந்தை அப்படித்தான் இருக்க வேண்டும் என்றும் எண்ணியிருந்தாள். இப்போது உடல் நோயினாலும் மன நோயினாலும் விகாரப்பட்டு தோன்றிய சக்கரவர்த்தியின் உருமத்தை பார்த்து திகைத்து போனாள். தன் அத்தையை கைவிட்டது பற்றி சக்கரவர்த்தியிடம் சண்டை பிடிக்க வேண்டும் என்று எண்ணியிருந்ததை நினைத்து வெட்கினாள். பயத்தினாலும் வியப்பினாலும் கூச்சத்தினாலும் சக்கரவர்த்தியை தரிசித்தவுடனே வணக்கம் கூறுவதற்கு கூட மறந்து நின்றாள்.
1: பெண்ணே, உன் தந்தை தியாக விடங்கர் சுகமா
2: என்று சக்கரவர்த்தி அவளை பார்த்து கேட்டார். அப்போதுதான் பூங்குழலிக்கு சுய நினைவு வந்தது. இலங்கை முதல் கிருஷ்ணா நதி வரையில் ஒரு குடை நிழலில் ஆடும் சக்கரவர்த்தியின் சன்னதியில் தான் நிற்பதை உணர்ந்தாள். உடனே தரையில் விழுந்து நமஸ்கரித்துவிட்டு எழுந்து கைகூப்பி வணக்கத்துடன் நின்றாள். சுந்தர சோழர் அனிருத்தரை பார்த்து,
1: இந்த பெண்ணுக்கு பேச வரும் அல்லவா? ஒரு கால் இவள் அத்தையைப் போல இவளும் வாய் பேச முடியாதவளா
2: என்று கேட்டபோது அவர் முகம் மனவேதனையினால் சுருங்கியது.
0: சக்கரவர்த்தி, இந்த பெண்ணுக்கு பேச தெரியும். 9 ஸ்திரீகள் பேசக்கூடியதை இவள் ஒருத்தியே பேசி திருத்து விடுவாள். தங்களை தரிசித்த அதிர்ச்சியினால் திகைத்து போயிருக்கிறாள்
2: என்றாள் அனிருத்தர்.
1: ஆமாம், என்னை பார்த்தால் எல்லோருமே மௌனமாக நின்று விடுகிறார்கள். என்னிடம் ஒருவரும் ஒன்றும் சொல்லுவதில்லை
2: என்றார் சக்கரவர்த்தி. மறுபடியும் பூங்குழலியை பார்த்து,
1: பெண்ணே, இளவரசன் அருள்மொழிவர்மனை நீ கொந்தளித்த கடலிலிருந்து காப்பாற்றினா என்று முதன் மந்திரி சொல்லுகிறார், அது உண்மையா
2: என்று சுந்தர சோழர் கேட்டார். பூங்குழலி தயங்கி தயங்கி, ஆம் பிரபு, அது குற்றமாயிருந்தால் என்றாள். சக்கரவர்த்தி சிரித்தார். அந்த சிரிப்பின் ஒலி பயங்கரமாக துணித்தது.
1: பிரம்மராயரே, இந்த பெண் சொல்வதை கேளுங்கள், அது குற்றமாயிருந்தால் என்கிறாள். இளவரசன் உயிரை இவள் காப்பாற்றியது குற்றமாயிருந்தால் என்கிறாள். என் மகன் கடலில் முழுகி செத்திருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் போலிருக்கிறது. அப்படிப்பட்ட ராட்சதன் நான் என்று இவளிடம் யாரோ சொல்லி இருக்கிறார்கள். முதன் மந்திரி, நாட்டு மக்கள் எல்லாம் இப்படித்தான் என்னை பற்றி எண்ணிக்கொண்டிருக்கிறார்களா
2: என்று கேட்டார் சுந்தர சோழர்.
1: பிரபு, இவள் பயத்தினால் ஏதோ சொல்லிவிட்டாள், அதை பொருட்படுத்த வேண்டாம். பெண்ணே, இளவரசரை நீ காப்பாற்றியதற்காக இந்த சோழ நாடே உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறது. சக்கரவர்த்தியும் அளவில்லாத மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார். அதற்காக நீ என்ன பரிசு வேண்டுமோ அதை கேட்டு பெறலாம். இப்போது நடந்ததையெல்லாம் சக்கரவர்த்தியிடம் விவரமாக கூறு, பயப்படாமல் சொல்லு என்றார். முதலில் ஒரு விஷயத்தை இந்த பெண் சொல்லட்டும். இளவரசரை கடலிலிருந்து காப்பாற்றியதாக சொல்லுகிறாளே, அவன் இளவரசன் தான் என்பது இவளுக்கு எப்படி தெரியும்? முன்னும் பார்த்ததுண்டா
2: என்றார் சக்கரவர்த்தி.

0: பிரபு, முன்னம் ஏழு நாட்டுக்கு வீரர்களுடன் இளவரசர் கப்பல் ஏறிய போது சில தடவை பார்த்திருக்கிறேன். ஒருமுறை இளவரசர் என்னை சமுத்திரகுமாரி என்று அழைத்ததும் உண்டு என்று கூறினாள் பூங்குழலி.
1: ஆஹா, இந்த பெண்ணுக்கு இப்போதுதான் பேச்சு வருகிறது
0: என்றார் சோழ சக்கரவர்த்தி. பின்னர் முதன் மந்திரி அடிக்கடி தூண்டி கேள்வி கேட்டதன் பேரில் பூங்குழலி வந்தியத்தேவனை இலங்கைக்கு அழைத்துச் சென்றதிலிருந்து இளவரசரை நாகப்பட்டினத்தில் கொண்டு போய் விட்டது வரையில் எல்லாவற்றையும் கூறினாள். ஆனால் அனிருத்தர் எச்சரிக்கை செய்திருந்தபடியால் மந்தாகினியை பற்றி மட்டும் ஒன்றும் சொல்லவில்லை. எல்லாம் கேட்ட பின்னர் சக்கரவர்த்தி,
1: பெண்ணே, சோழ குலத்துக்கு இணையில்லாத உதவி செய்திருக்கிறாய். அதற்கீடாக உனக்கு செய்யக்கூடியது ஒன்றும் இல்லை. ஆனால் ஒன்று கேட்கிறேன், சொல். கோடிக்கரையில் இளவரசரை கரை சேர்த்த பிறகு இங்கே ஏன் அழைத்து வரவில்லை? ஏன் நாகப்பட்டினத்துக்கு அழைத்து போனாய்
0: என்றார். சுவாமி, இளவரசர் கொடிய ஜுரத்தினால் நினைவிழந்திருந்தார். நாகப்பட்டினம் புத்த விகாரத்தில் நல்ல வைத்தியர்கள் இருக்கிறார்கள் என்று அங்கே அழைத்து போனோம். பிக்ஷுக்கள் இளவரசரிடம் மிக்க பக்தி உள்ளவர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். இளவரசரை அந்த நிலையில் ஓடத்தில் தான் ஏற்றி போகலாமே தவிர குதிரை மேலோ வண்டியிலோ ஏற்றி அனுப்ப முடிந்திராது.
1: அந்த சமயம் கோடிக்கரையில் பழுவேட்டரையர் இருந்தாரே, அவரிடம் ஏன் தெரிவிக்கவில்லை?
0: பூங்குழலி சற்று தயங்கிவிட்டு பின்னர் கம்பீரமான குரலில், சக்கரவர்த்தி, பழுவேட்டரையர் இளவரசருக்கு விரோதி என்று நாடெல்லாம் அறிந்திருக்கிறது. அப்படி இருக்க இளவரசரை பழுவேட்டரையரிடம் ஒப்புவிக்க எவ்விதம் எனக்கு மனம் துணியும் என்றாள்.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: இளம் பிராயத்தில் என் அத்தை இலங்கைக்கு அருகில் ஒரு தீவில் வசித்து வந்தாள். அவளை சோழ ராஜகுமாரன் ஒருவன் காதலிப்பதாக பாசாங்கு செய்தான். அவள் நம்பிவிட்டாள். பிறகு அந்த ராஜகுமாரன் இளவரசு பட்டம் சூட்டி கொண்டதும் அவளை நிராகரித்து விட்டான். சேந்தன முதனிடம் இதை சொல்லிட்டு அப்புறம், பொதுவா என்னை எந்த ராஜகுமாரனாவது வஞ்சித்து மோசம் செய்தால் பழிக்கு பழி வாங்குவேன்னு தொடங்கி வெறி ஏற ஏற அடுக்கிக்கிட்டே போன பூங்குழலி இப்போ சக்கரவர்த்திய இந்த நலிவடைஞ்ச நிலையில கண்டதும் வாயடைச்சு நின்னதை பார்த்தோம். அத்தைய வஞ்சித்த சக்கரவர்த்தி என்கிற ஆத்திரம் மறைஞ்சு பொன்னியின் செல்வருடைய அப்பா என்கிற பரிவு மேலோங்கி இருப்பதை நுட்பமா காட்டுறார் கல்கி. இந்த பகுதியில் வந்திருக்கிற தகப்பன் என்கிற சொல்ல ஆராய்வோம். இதன் பொருள் தந்தை. இதற்கான விளக்கம் தேவையில்லை. ஆனால் சொற்பிறப்பின்படி தமப்பன், தம் அப்பன் என்பதுதான் காலப்போக்கில் தகப்பன் ஆயிடுச்சு. தம் அக்கை தனக்கு மூத்தவள் தமக்கை ஆகுது அல்லவா. தம் ஐயன் தமையன் அண்ணன் தமக்கு மூத்தவர். தாய்மார் மோர் விற்க போவர், தமப்பன்மார் கற்றானிறை பின்பு போவர். பெரியாழ்வார் திருமொழி. இவன் தமப்பன் சேந்தன் காரி. இது கல்வெட்டு தொடர். அடுத்து முக ஜாடை. சாயல் என்கிற சொல் தோற்றம், ஒத்திருப்பது ஆகிய பொருள்களை கொண்டது. ஏங்கிற ஒலி பிறழ்ச்சி காரணமா டேவாகிட்டது, ஜாடை ஜாடை ஆகிட்டது. இன்னும் நுணுகி பார்த்தா சாயல் ஒன்று இன்னொன்று போல இருப்பதை குறிக்கும். சாடை அல்லது ஜாடை இன்னும் விரிவு பெற்று அசைவு, பார்வை, சைகை ஆகிய பொருள்களை தருவதாக அமைஞ்சிட்டது. இன்னும் விரிவடைஞ்சு ஜாடை மாடைன்னு இணைஞ்சு மறைமுகமாக பேசுவது அல்லது சைகை காட்டுவதுன்னு பேச்சு வழக்கில் வந்துட்டது. இலங்கையில் இருந்து கிருஷ்ணாநிதி வரை ஒரு குடை நிழலிலே ஆளும் சக்கரவர்த்தி என்ற பகுதி. வடவெண்ணைக்கரை பாசறையில் வந்தியத்தேவனும் கந்தமாறனும் எல்லக்காவல் பணியில் ஈடுபட்டிருந்ததை பற்றி ஆசிரியர் சொல்லியிருக்கிறார். வடவெண்ணைக்கு வடக்கே ஓடும் நதி கிருஷ்ணா, இன்னொரு பேரு கரும்பெண்ணை. மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதி சஹ்யாத்ரி. அங்கே உள்ள மகாபலேஸ்வரம் என்கிற இடத்துல உற்பத்தி ஆகுது. மகாராஷ்டிரம், கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் வழியாக ஓடி ஹம்சலாதேவி என்கிற இடத்துல கடலோட கடக்குது. வழித்தடம் 1400 கிலோமீட்டர். நல்லது, அடுத்த பகுதியில் சந்திப்போம்.
2: பொன்னியின் செல்வங்கள் வாசிக்கும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர்

0: தலைவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: நேயர்களே, பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சியின் இன்றைய பகுதி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். நாளை ஒளிபரப்பாக போகிற அடுத்த பகுதிக்காக நீங்க ஆவலோட இருக்கிறதும் தெரியுது. எப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம நிலையத்திற்கு நீங்கள் அனுப்பும் கடிதங்கள் தாங்க இதற்கு சாட்சி. அட என்னப்பா நீ சொல்லிதான் இதெல்லாம் தெரியணுமா அப்படிங்கிற உங்க மைண்ட் வாய்ஸும் கேட்குது. இதை விட இன்னும் தித்திப்பான செய்தி ஒன்று சொல்ல தானே நான் வந்திருக்கேன். மாமன்னர் ராஜராஜ சோழனின் 1040வது சதய விழாவான கடந்த நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 102.3 விவித பாரதி பண்பலையில் ஒலிபரப்பாகிற பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி உங்களுடைய வேண்டுகோளுக்கேற்ப சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் மாலை 6:10 முதல் 6:25 வரை ஒலிபரப்பாகுது. அப்புறம் என்ன, ரெட்டிப்பு மகிழ்ச்சி தானே? சென்னை ஆகாஷவாணியின் பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி பற்றிய உங்க கருத்துக்களை நிகழ்ச்சி இயக்குனர், சென்னை ஆகாஷவாணி, நம்பர் 4 காமராஜர் சாலை, சென்னை 6,04,000 என்ற முகவரிக்கு கடிதமாகவோ pschennai2025@gmail.com என்ற இமெயில் முகவரிக்கு மின்னஞ்சலாகவோ அனுப்பலாம். கூடவே ஆகாஷ்வாணி சென்னைங்கிற வாட்ஸ்அப் சேனலில் இணைஞ்சிங்கன்னா இதுவரை ஒலிபரப்பான பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சியின் பகுதிகளோட யூடியூப் லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். முத்தாய்ப்பா நியூஸ் ஆன் ஏருங்கிற செயலி மூலமா சென்னை ஆகாஷவாணியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் உலகம் முழுக்கவும் கேட்கலாம். அப்புறம் என்ன, கொண்டாட்டம் தானே?
2: நேயர்கள் இதுவரை கேட்டது பொன்னியின் செல்வங்கள்.
3: இரவின் அமைதியில்
4: இதயம் எழுதும்
3: இசை கவிதை
4: என் இனிய
3: பொன்னிலாவே.
2: பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியா 9:16 ஆயிட்டு இருக்கு. என்னைய பொன்னிலாவே நிகழ்ச்சிக்காக உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நரேன்குமார். என்னிய பொன்னிலாவே நிகழ்ச்சியில் அழகழகான இன்னிசை பாடல்கள் உங்களுக்காக தவழ காத்துட்டு இருக்கு காற்றலைகளில். ஸோ நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலாக நீங்கள் கேட்கலாம், ஒரு நாளைக்குள் எத்தனை கனவு அப்படின்ற கேள்வியோடு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பாடல். யாரடி நீ மோகினி திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய இசையில் கவிஞர் நா முத்துக்குமார் அவர்கள் வரிகள் எழுத கார்த்திக் மற்றும் ரீட்டா அவர்கள் இணைந்து பாடிய பாடல் கேட்கலாம். இது உங்கள் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளில் இணை ஒளிபரப்பா கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளில் ரசித்து கேட்டுட்ருக்கீங்க.

பாரதி, தமிழ் பண்பலை 102.3 செந்தமிழ் ததும்பும் உங்கள் பேச்சாற்றலை இந்த உலகிற்கு காட்ட ஒரு அரிய வாய்ப்பு. செப்டம்பர் 2 முதல் புதன்கிழமை தோறும் காலை 10 முதல் 11 வரை ஒரு நிமிட பேச்சாற்றல். செந்தமிழில் சரளமாக பேசும் உங்கள் பேச்சாற்றலை வெளிப்படுத்த விரும்பினால் ஒவ்வொரு வாரமும் நாங்கள் தரும் தலைப்பிற்கு ஏற்றவாறு ஒரு நிமிடத்திற்குள்ளாக ஒரு சிறு சொற்பொழிவை பதிவு செய்து எங்களுக்கு அனுப்பலாம். வியாழன் முதல் சனிக்கிழமை வரை நீங்கள் அனுப்பும் ஒரு நிமிட பேச்சை நமது விவத் பாரதி தமிழ் பண்பலையில் புதன்கிழமை தோறும் காலை 10 ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் கேட்டு மகிழலாம். நீங்கள் பதிவு செய்யும் உங்கள் குரல் பதிவை 9444001023 என்கிற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் மூலம் உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊரின் பெயரை டைப் செய்து ஒரு நிமிட பேச்சாற்றல் என்று டைப் செய்து அனுப்பலாம். ஒற்றை நிமிடத்தில் உங்கள் வெற்றி தடத்தை பதிவு செய்யுங்கள். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் இந்த வார தலைப்பு தமிழோசை.

நேரம் சரியாக 9:29 ஆகிட்டுருக்கு. வித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. என்னைய பொன்னிலாவே நிகழ்ச்சியில் அழகழகான இன்னிசை பாடல்கள் உங்களுக்காக வளம் வரக்கூடிய இந்த தருணத்தில் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் வந்து, இந்த பாடல் எப்போ கேட்டாலுமே எனக்கு ஒரு விஷயம் மனசுக்குள்ளே ஒரு கேள்வி மாதிரி தோணும்னு வச்சுக்கோங்களேன். மழையை இப்படி கூட வர்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது மழை பொழியும் பொழுது மழையை நம்ம எப்படி எல்லாமோ வர்ணிச்சிருப்போம், எப்படி எல்லாமோ பார்த்து ரசிச்சிருப்போம், ஆனால் இந்த பாடலில் அதை கேள்வியாகவே வர்ணிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். வெள்ளி கம்பிகளைப் போல மழை தூரல் போடுதோ, ஒரு கேள்வியா, விண்ணும் மண்ணில் வந்து சேர அது பாலம் போடுதோ அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாவது கேள்வி. அந்த ரெண்டு கேள்வியில் மழையை இந்த அளவுக்கு ஆத்மாத்மமாக ரசித்து வர்ணிக்க முடியுமா அப்படின்றதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய வியப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜூலி கணபதி திரைப்படத்தில் இடம்பெற்ற எனக்கு பிடித்த பாடல் அது, உனக்கும் பிடிக்குமே அப்படின்ற பாட்டு தான் கேட்டு மகிழப் போகிறோம். இளையராஜா அவர்களுடைய இசையில் கவிஞனா முத்துக்குமார் அவர்கள் வரிகள் எழுத, ஸ்ரேயா கோஷல் அவர்கள் பாடிய பாடல் கேட்கலாம். இது உங்கள் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

என்ன இனிய பொண்ணிலாவே நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. நேரம் இன்னும் சில நொடிகளில் 9:40 ஆக போகுது. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக காத்துட்ருக்கு, விழி மூடி யோசித்தாலங்கேயும் வந்தாய் அப்படின்ற பாடல் தான். ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களுடைய இசையில், நாமுத்துக்குமார் அவர்களுடைய வரிகளில், கார்த்திக் அவர்களுடைய குரலில் கேட்டு மகிழ போகிறோம். அந்த பாடலை தொடர்ந்து அவனிவன் திரைப்படத்திலிருந்து ஒரு மலையோரம் அங்கு கொஞ்ச மேகம் அப்படின்ற பாடல், யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய இசையில், நாமுத்துக்குமார் அவர்கள் வரிகள் எழுத, விஜய் யேசுதாஸ் பேபி, பிரியங்கா பேபி, ஸ்ரீனிஷா பேபி, நித்யஸ்ரீ இவங்க எல்லாருமே சேர்ந்து பாடிய ஒரு அழகான பாடல். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள். பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டு மகிழ்ந்துகிட்டு இருக்கீங்க. இதே நிகழ்ச்சியை இணைய ஒளிபரப்பாக கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளில் கேட்டு மகிழ்ந்துகிட்டு இருக்கீங்க.

உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 செந்தமிழ் ததும்பும் உங்கள் பேச்சாற்றலை இந்த உலகிற்கு காட்ட ஒரு அரிய வாய்ப்பு. செப்டம்பர் 2 முதல் புதன்கிழமை தோறும் காலை 10 முதல் 11 வரை ஒரு நிமிட பேச்சாற்றல் செந்தமிழில் சரளமாக பேசும் உங்கள் பேச்சாற்றலை வெளிப்படுத்த விரும்பினால் ஒவ்வொரு வாரமும் நாங்கள் தரும் தலைப்பிற்கு ஏற்றவாறு 1 நிமிடத்திற்குள்ளாக ஒரு சிறு சொற்பொழிவை பதிவு செய்து எங்களுக்கு அனுப்பலாம். வியாழன் முதல் சனிக்கிழமை வரை நீங்கள் அனுப்பும் 1 நிமிட பேச்சை நமது விவத் பாரதி தமிழ் பண்பலையில் புதன்கிழமை தோறும் காலை 10 ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் கேட்டு மகிழலாம். நீங்கள் பதிவு செய்யும் உங்கள் குரல் பதிவை 9444001023 என்கிற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் மூலம் உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊரின் பெயரை டைப் செய்து 1 நிமிட பேச்சாற்றல் என்று டைப் செய்து அனுப்பலாம். 1 நிமிடத்தில் உங்கள் வெற்றி தடத்தை பதிவு செய்யுங்கள். 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் இந்த வார தலைப்பு தமிழோசை. 1 நிமிட பேச்சாற்றல். என்னிய பொன்னிலாவே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 2.3. இதே நிகழ்ச்சியை இணை ஒளிபரப்பா கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளில் கேட்டு மகிழ்ந்துட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலா அங்காடி தெரு திரைப்படத்திலிருந்து உன் பெயரை சொல்லும் போதே அப்படின்ற பாடல் தான் கேட்டு மகிழ காத்துக்கிட்டு இருக்கோம். ஜி வி பிரகாஷ்குமார் அவர்கள் இசையமைக்க நாமுத்துக்குமார் அவர்களுடைய வரிகளில் நரேஷ் ஐயர், ஸ்ரேயா கோஷல் மற்றும் ஹரிச்சரன் அவர்கள் இணைந்து பாடியப்பா.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.
2: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் சரியாக 10 மணி ஆகிட்டுருக்கு. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சிக்காக உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நரேன்குமார். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல்கள் இடம்பெறணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். 9444001023, அதாவது 9444001023 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர், உங்களுடைய ஊரினுடைய பெயரை டைப் பண்ணி, உங்களுடைய விருப்ப பாடல், அந்த விருப்ப பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தினுடைய பெயரை டைப் பண்ணி அனுப்புனீங்கன்னா இன்றைக்கி எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியினுடைய பாடல் உங்களுடைய பாடலாக அமையறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நான் நம்பரை மறுபடியும் சொல்கிறேன், 9444001023, அதாவது 9444001023. அந்த வகையில் நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் யாருக்கானதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொன்னேரி பகுதியிலிருந்து கலில் அகமது அவர்கள் கேட்டிருக்காரு. ஜெயம் திரைப்படத்தில் இடம்பெற்ற கவிதையே தெரியுமா, என் கனவு நீதான் அடி அப்படின்ற பாடல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அறிவுமதி அவர்கள் வரிகள் எழுத, பட்நாயக் அவர்கள் இசையமைத்த பாடல், ஹரிணி மாணிக்க விநாயகம் அவர்கள்லாம் சேர்ந்து பாடிய பாடல் தான் இந்த நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலாக கேட்க காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்கள் இல்லைன்ற முழுமையான கொண்டாட்டம் கேட்டுட்ருக்கீங்க. இணைய உழைப்புறை போல் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசையில் இதே நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்துட்டு இருக்கீங்க. பாடலை கேட்கலாம்.

0: உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 செந்தமிழ் ததும்பும் உங்கள் பேச்சாற்றலை இந்த உலகிற்கு காட்ட ஒரு அரிய வாய்ப்பு. செப்டம்பர் 2 முதல் புதன்கிழமை தோறும் காலை 10 முதல் 11 வரை ஒரு நிமிட பேச்சாற்றல் செந்தமிழில் சரளமாக பேசும் உங்கள் பேச்சாற்றலை வெளிப்படுத்த விரும்பினால் ஒவ்வொரு வாரமும் நாங்கள் தரும் தலைப்பிற்கு ஏற்றவாறு ஒரு நிமிடத்திற்குள்ளாக ஒரு சிறு சொற்பொழிவை பதிவு செய்து எங்களுக்கு அனுப்பலாம். வியாழன் முதல் சனிக்கிழமை வரை நீங்கள் அனுப்பும் ஒரு நிமிட பேச்சை நமது விவத் பாரதி தமிழ் பண்பலையில் புதன்கிழமை தோறும் காலை 10 ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் கேட்டு மகிழலாம். நீங்கள் பதிவு செய்யும் உங்கள் குரல் பதிவை 9444001023 என்கிற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் மூலம் உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊரின் பெயரை டைப் செய்து ஒரு நிமிட பேச்சாற்றல் என்று டைப் செய்து அனுப்பலாம். ஒற்றை நிமிடத்தில் உங்கள் வெற்றி தடத்தை பதிவு செய்யுங்கள். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் இந்த வார தலைப்பு தமிழோசை. ஒரு நிமிட பேச்சாற்றல்.
1: விவத் பாரதி தமிழ் பண்பலை 101.3

இருக்கீங்க. நெய்வேலி பொறுப்பாளர் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கக்கூடிய தருணம் 10:09 ஆயிட்டு இருக்கு. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செந்தில்நாதன் அவர்கள் கும்பகோணம் பகுதியிலிருந்து கேட்டிருக்காரு. தைப்பொங்கல் திரைப்படத்தில் இடம்பெற்ற கண் மலர்களின் அழைப்புதழ் அப்படின்ற பாடல் வேணும்னு சொல்லிட்டு அவருக்காக அந்த பாடலை கேட்டு மகிழ போகிறோம். இளையராஜா அவர்களுடைய இசையில் இளையராஜா மற்றும் எஸ் ஜானகி அவர்கள் இணைந்து பாடிய பாடல், வல்லவன் அவர்கள் வரிகள் எழுதிய பாடல் கேட்கலாம். இது உங்கள் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சி கேட்டு மகிழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நேரம் சரியாக 10:13 ஆயிட்டிருக்கு. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்திலிருந்து பேர் வச்சாலும் வைக்காமல் விட்டாலும் மல்லிவாசம் அப்படின்ற பாடல் தான் கேட்டு மகிழப்போகிறோம். மலேசிய வாசுதேவன் அவர்களுடைய குரலில் இளையராஜ

ராஜா அவர்கள் இசையமைக்க வாலி அவர்கள் வரிகள் எழுதிய பாடல். இந்த பாடலை நாமக்கல் பகுதியிலிருந்து செல்வராஜ் அவர்கள் விரும்பி கேட்டிருக்காங்க. நேயர்கள் கேட்டுட்ருக்கிறது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாடு.

பாரதி தமிழ் பண்பலை 102.3 செந்தமிழ் ததும்பும் உங்கள் பேச்சாற்றலை இந்த உலகிற்கு காட்ட ஒரு அரிய வாய்ப்பு. செப்டம்பர் 2 முதல் புதன்கிழமை தோறும் காலை 10 முதல் 11 வரை ஒரு நிமிட பேச்சாற்றல் செந்தமிழில் சரளமாக பேசும் உங்கள் பேச்சாற்றலை வெளிப்படுத்த விரும்பினால் ஒவ்வொரு வாரமும் நாங்கள் தரும் தலைப்பிற்கு ஏற்றவாறு ஒரு நிமிடத்திற்குள்ளாக ஒரு சிறு சொற்பொழிவை பதிவு செய்து எங்களுக்கு

0: ஒரு சிறு சொற்பொழிவை பதிவு செய்து எங்களுக்கு அனுப்பலாம். வியாழன் முதல் சனிக்கிழமை வரை நீங்கள் அனுப்பும் ஒரு நிமிட பேச்சை நமது விவத் பாரதி தமிழ் பண்பலையில் புதன்கிழமை தோறும் காலை 10 மணிக்கு ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் கேட்டு மகிழலாம். நீங்கள் பதிவு செய்யும் உங்கள் குரல் பதிவை 9444000123 என்கிற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் மூலம் உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊரின் பெயரை டைப் செய்து ஒரு நிமிட பேச்சாற்றல் என்று டைப் செய்து அனுப்பலாம். ஒற்றை நிமிடத்தில் உங்கள் வெற்றி தடத்தை பதிவு செய்யுங்கள். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் இந்த வார தலைப்பு தமிழோசை.
1: ஒரு நிமிட பேச்சாற்றல்.
0: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேரம் சரியாக 10:20 ஆகிட்டுருக்கு. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் வெள்ளிவாக்கம் பகுதியிலிருந்து வேதவர்ஷினி அவர்கள் கேட்டிருக்காங்க. மன்மதன் திரைப்படத்தில் இடம்பெற்ற காதல் வளத்தேன் காதல் வளத்தேன் அப்படின்ற பாடல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த பாடலை கேட்கலாம். யுவன் சங்கர் ராஜா அவருடைய செயல நாமத்துக்குமார் அவர்கள் வரிகளில் கே கே அவர்கள் பாடிய பாடல் கேட்டு மகிழலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சி கேட்டு மகிழ்ந்துட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் பகுதியிலிருந்து சகாதேவன் அவர்கள் விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல், சலங்கை ஒளி திரைப்படத்தில் இடம்பெற்ற மௌனமான நேரம் அப்படின்ற பாடல் கேட்டு மகிழலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நேரம் சரியாக 10:33 ஆகிட்டுருக்கு. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3, இணைய ஒளிபரப்பில் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, தஞ்சாவூர் திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளில் பாடல்கள் ரசித்து கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் ஏஐ நீ ரொம்ப அழகாக இருக்க திரைப்படத்திலிருந்து தொட்டு தொட்டு தொட்டு செல்லும் ஐஸ் காற்றிலே அப்படின்ற பாடல் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகம் அவர்கள் பொத்தேரி பகுதியிலிருந்து கேட்டிருக்காரு. இந்த பாடலை கேட்டு மகிழலாம். பழனி பாரதி அவர்களுடைய வரிகளில் ஸ்ரீவர்தினி ரமேஷ் விநாயகம் அவர்கள் பாடிய பாடல் கேட்கலாம்.

விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 2.3 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் சரியாக 10:40 ஆகிட்டுருக்கு. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் 2 திரைப்படத்திலிருந்து மொபைலா மொபைலா அப்படின்ற பாடல் வேணும்னு ஷோலிங்கர்லேருந்து துளசிராம் அவர்கள் கேட்டிருக்காரு. அந்த பாடலை கேட்கலாம். தவு சங்கர் அவர்கள் வரிகளில் இமான் அவர்கள் இசையமைத்த பாடல், இமான் மற்றும் மாயா அவர்கள் இணைந்து பாடிய பாடல் கேட்கலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 2.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

10:45 ஆயிட்டு இருக்கு. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சி கேட்டு மகிழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இதே நிகழ்ச்சிகளை இணை ஒளிபரப்பா கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளில் கேட்டு மகிழ்ந்துட்டு இருக்கீங்க. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் ஜீன்ஸ் திரைப்படத்தில் இடம்பெற்ற அன்பே அன்பே கொள்ளாதே அப்படின்ற பாடல் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆலப்பாக்கம் பார்த்திபன் அவர்கள் இந்த பாடலை விருப்பமாக கேட்டு மகிழ்ந்திருக்காரு. வைரமுத்து அவர்கள் வரிகள் எழுதி ஏ ஆர் ரஹ்மான் அவருடைய இசையில ஹரிஹரன் மற்றும் அனுராதா பாடிய பாடல் கேட்கலாம், கேட்டு மகிழலாம். இது உங்கள் பாரதி தமிழ் FM 102.3.

0: பாரதி தமிழ் பண்பலை 102.3 செந்தமிழ் ததும்பும் உங்கள் பேச்சாற்றலை இந்த உலகிற்கு காட்ட ஒரு அரிய வாய்ப்பு. செப்டம்பர் 2 முதல் புதன்கிழமை தோறும் காலை 10 முதல் 11 வரை ஒரு நிமிட பேச்சாற்றல் செந்தமிழில் சரளமாக பேசும் உங்கள் பேச்சாற்றலை வெளிப்படுத்த விரும்பினால் ஒவ்வொரு வாரமும் நாங்கள் தரும் தலைப்பிற்கு ஏற்றவாறு ஒரு நிமிடத்திற்குள்ளாக ஒரு சிறு சொற்பொழிவை பதிவு செய்து எங்களுக்கு அனுப்பலாம். வியாழன் முதல் சனிக்கிழமை வரை நீங்கள் அனுப்பும் ஒரு நிமிட பேச்சை நமது விவத் பாரதி தமிழ் பண்பலையில் புதன்கிழமை தோறும் காலை 10 ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் கேட்டு மகிழலாம். நீங்கள் பதிவு செய்யும் உங்கள் குரல் பதிவை 9444001023 என்கிற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் மூலம் உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊரின் பெயரை டைப் செய்து ஒரு நிமிட பேச்சாற்றல் என்று டைப் செய்து அனுப்பலாம். ஒற்றை நிமிடத்தில் உங்கள் வெற்றி தடத்தை பதிவு செய்யுங்கள். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் இந்த வார தலைப்பு தமிழோசை. ஒரு நிமிட பேச்சாற்றல்.
1: பத்து 10:53 ஆயிட்டிருக்கு. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக கார்த்திக் சரண் அவர்கள் கருப்பூர் பகுதியிலிருந்து கேட்டிருக்காரு. காதலர் தினம் திரைப்படத்தில் இடம்பெற்ற நினைச்சபடி நினைச்சபடி அப்படின்ற பாடல் வாலி அவர்களுடைய வரிகளில், ரஹ்மான் அவர்களுடைய இசையில் ஸ்ரீகுமார் மற்றும் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் இணைந்து பாடிய பாடல். இந்த பாடலோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நரேன்குமார். தொடர்ந்து நேருங்கள். இது பாரதி தமிழ் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: நேரம் தற்போது சரியா 11 மணி ஆயிட்டு இருக்கு. நினைச்சிருக்கீங்க வித் பாரதி தமிழ் பண்பலை 102.3, சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1 மெகாஹெர்ட்ஸ், கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகாஹெர்ட்ஸ், நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். எஸ், உங்களோட நான் சகா பார்த்திபன். சிலிண்டர் சாரல் மழையாய் பொழிந்து அடி உடம்பெல்லாம் நினைச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த வேலையில் நிறைய பேர் கண்ணாடி வழியாக ஜன்னல் வழியாக வெளியில் மழை பெஞ்சிட்ருக்கோம், அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சென்னையில் மழை பெஞ்சிட்ருக்கு, இப்போ நான் இருக்கக்கூடிய பகுதியில் மழை பெஞ்சிட்ருக்கு, உங்கள் பகுதியில் மழை பெஞ்சிட்ருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் என்கிட்ட சொல்லணும்னு நினச்சிங்கன்னா முகநூல் பக்கத்தில் தாராளமாக நான் போட்டிருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் கீழே உங்களுடைய கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். இன்றைக்கி ரொம்ப அழகான பாடல்கள் அடுத்து வரக்கூடிய ஒரு மணி நேரம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. நிகழ்ச்சியில் முதல் பாடல் என்ன பாட்டு பார்த்திபா நீ எடுத்து வச்சிருக்க அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, எஸ் ரைட், பார்த்திபன் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்க பாட்டு அண்ணாமலை படத்திலிருந்து ரெக்க கட்டி பறக்குதையா அண்ணாமலை சைக்கிள் அப்படிங்கிற பாட்டு தான் எடுத்து வச்சிருக்கேன். எஸ்பிபி மற்றும் சித்ரா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் உங்களுக்காக கேட்டு நினைச்சிருங்க. இசையலையோட எஸ் குடு நான் சகா பார்த்திபன்.

Miracle. எஸ் 11:06 ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. ரெக்க கட்டி பறக்குதடி அண்ணாமலை சைக்கிள் அப்படின்னு. எஸ் ரைட். தொடர்ந்து உங்களுக்காக ரொம்ப அழகான பாட்டு மாணிக்க விநாயகம் மற்றும் கார்த்திக் ரெண்டு பேரும் பாடின பாடல். வித்யாசாகர் அவங்களுடைய இசையில் தான் உங்களுக்காக அடுத்த பாடல் காத்துட்ருக்கு. என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரன் படத்துலேருந்து தேரடி வீதியில் தேவதை வந்தால் திருவிழான்னு தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிற பாட்டு தான் எடுத்துகிட்ருக்கேன், எடுத்து வச்சுருக்கேன். கீழணிச்சிருங்க இசையலையோட.

மாணிக்க விநாயகம் மற்றும் கார்த்திக் ரெண்டு பேருடைய குரலில் ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சோம். தொடர்ந்து உங்களுக்காக பாட்டு எடுத்து வச்சிருக்கேன். திப்போ அவங்களுடைய குரலில் ஹாரி ஜெயராஜ் அவங்களுடைய இசையில் தான் பாடல் காத்துட்ருக்கு. வேப்ப மரம், புளிய மரம், ஆலமரம், அரச மரம், ஊரை விட்டு போக போகிறேன் கேட்டுக்கோ அப்படின்னு சாமி படத்துலேருந்து வர தொழிலான பாட்டு தான் அடுத்து உங்களுக்காக காத்துட்ருக்கு. கேட்டு நினச்சிருங்க இசையிலையோட.

எஸ் 11:17 ரொம்ப அழகான பாடல். வேப்ப மரம் புளிய மரம் அப்படின்னு சுவாமி படத்துலேருந்து பாடல் கேட்டு முடிச்சோம் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சுருக்கேன். 4 மாணவர்கள் எஸ் 4 ஸ்டூடெண்ட்ஸ் படத்துலேருந்து தான் பாடல் காத்துட்ருக்கு. என்ன பாட்டு எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறத என்ன சொல்லிட்டுவான். எஸ் ரைட், அன்னக்கிளி நீவாடி என் காதல் சீட் எடுக்க அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்ருக்கு. கேட்கலாம், இணைஞ்சிருங்க இசையலையோட.

11:22 ரொம்ப அழகான பாடல், அன்னக்கிளி நீவாடி என் காதல் சீட்டெடுக்க அப்படிங்கிற பாட்டு கேட்டு முடிச்சோம் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக என்ன பாட்டு எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கர் மகாதேவன் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். கபிலன் அவங்களுடைய அழகான வரிகளில், வித்யாசாகர் அவங்களுடைய இசையில் தான் அந்த பாடல் காத்துட்ருக்கு. எஸ், மஜா படத்துலேருந்து பாட்டு எடுத்து வச்சுருக்கேன். தை மாதம் ஊரை கொட்டு தஞ்சாவூர் மேலம் கொட்டு அப்படிங்கிற பாட்டு தான். கேட்டு நினைஞ்சிருங்க இசையிலையோட.

எஸ் 11:27 ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. தை மாதம் ஊரை கூட்டு தஞ்சாவூர் மேலம் கொட்டுன்னு ரொம்ப அழகான பாட்டு. மஜா பாடலேருந்து தொடர்ந்து உங்களுக்காக ரொம்ப வித்தியாசமான ஒரு பாட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன். கைலாஷ் கிர், ஜேசி கிஃப்ட், திப்பு மற்றும் பிரசன்னா ராவ் இவங்க எல்லோரும் சேர்ந்து பாடின பாடல். நான் முத்துக்குமார் அவங்களுடைய அழகானவர்கள், ஜிவி பிரகாஷ்குமார் அவங்களுடைய இசையில் தான் அந்த பாடல் காத்துட்ருக்கு. எஸ் இந்த மழையில் யாராவது நினைஞ்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய உடம்பு கொஞ்சம் சூடாகிறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பாட்டு தான். வெயில் படத்துலேருந்து பாடல் எடுத்து வச்சுருக்கேன். வெயிலோடு விளையாடி, வெயிலோடு உறவாடி, வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே அப்படிங்கிற பாட்டு தான் உங்களுக்காக காத்துட்ருக்கு. கேட்டு நினைச்சிருங்க இசையோட.

எஸ் 11:33 ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. வெயிலோடு விளையாடி, வெயிலோடு உறவாடி, வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே அப்படின்னு. எஸ் ராயிட், அந்த பாட்டை தொடர்ந்து உங்களுக்காக அடுத்த பாடல் என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எடுத்து வச்சிருக்கிறது கார்த்திக் பாடின பாடல் தான். நான் முத்துக்குமார் அவங்களுடைய அழகானவர்களில் அயன் படத்திலிருந்து பாடல் காத்துட்ருக்கு. விழி மூடி யோசித்தாள் அங்கேயும் வந்தாய் முன்னே முன்னே அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்ருக்கு. கேட்டு நினைச்சிருங்க இசையலையோடு.

எஸ் 11:40 ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. விழி மூடி யோசித்தால் அங்கேயும் வந்தாய் முன்னே முன்னே அப்படின்னு அயன் படத்துலேருந்து கேட்டு முடித்தோம் இல்லையா பாட்டு. தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சுருக்கேன். அங்காடி தெரு படத்துலேருந்து பாடல் காத்துட்ருக்கேன். அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை, அவள் அழகுக்கு யாரும் நிகரில்லை அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்ருக்கு. விஜய் ஆண்டனி அவங்களுடைய அழகான வரிகளில், ஐ மீன் இசையில், நா முத்துக்குமார் அவங்களுடைய வரிகளில் தான் பாடல் காத்துட்ருக்கு. கேட்கலாம், இணைஞ்சிருங்க இசையலையோட.

எஸ் 11:45. ரொம்ப அழகான பாட்டு. அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை அப்படிங்கிற பாட்டை கேட்டு முடிச்சிங்க. அங்காடித்தரு படத்திலிருந்து தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சுருக்கேன். வேல்முருகன் உங்களுடைய குரலில் பாடல் காத்துட்ருக்கேன். ஜீவி பிரகாஷ் அவங்களுடைய சேர்ந்து தான். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆடுகளம் படத்திலிருந்து பாடல் எடுத்து வச்சுருக்கேன். ஒத்த சொல்லால் அப்படிங்கிற பாட்டு தான் உங்களுக்காக காத்துட்ருக்கு. கேட்கலாம், முடிஞ்சிருங்க இசையோடு.

எஸ் ரொம்ப அழகான பாட்டு, ஒத்த சொல்லலை அப்படிங்கிற பாட்டை கேட்டு முடிச்சோம் இல்லையா. ஆடுகளம் படத்துலேருந்து தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சுருக்கேன். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்காக காத்துட்ருக்க பாட்டு சோலார் சாய் கல்பனா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். ரகுபாரதி அவங்களுடைய வரிகளில் டேமா அவங்களுடைய இசையில் தான் பாடல் காத்துட்ருக்கு. மைனா படத்துலேருந்து சிங் ஜிகா அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்ருக்கு. கேட்டு நினச்சிருங்க இசையில எவ்வளோ.

11:53 ஆயிடுச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி முகநூலில் நம்ம இணைஞ்சிருக்கக்கூடிய நேர்கள் யார் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். மவுத்தூர்லேருந்து முக்துலக்ஷ்மி ஜிங் ஜிகாந்த் பாடல் ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சக்தி ராம் அன்பு அறிவிப்பாளருக்கு நிகழ்ச்சி அனுமதியாக உள்ளது, மனமார்ந்த நன்றிகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பர்வதவர்தினி இனிய இரவு வணக்கம் சார், மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் ஒழிக்கக்கூடிய பாடல்கள் எல்லாமே அருமை. அண்ணாமலை படத்திலேருந்து வந்து அண்ணாமலை சைக்கிள் பாட்டு ரொம்ப சூப்பர் அப்படின்னு இருக்காங்க. மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், தொழிலான இசை பாடல்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கோவனூரில் இருந்து கார்த்திக். தொடர்ந்து ஹேமலதா, மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சார், எங்கள் ஊரில் நிலா காய்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ணாமலை படத்திலேருந்து வந்து ரக கட்டி பறக்குது அண்ணாமலை சைக்கிள் அப்படிங்கிற பாட்டு ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு இருக்காங்க. நிலவு பட்டாசாக்க நன்றி வணக்கம் அப்படின்னு நிலாவோட இமேஜையும் சேர்த்து எடுத்து போட்டு அனுப்பியிருக்காங்க. நான் கொஞ்சம் மழையில் நினைச்சிட்டு தான் வந்தேன் அப்படிங்கிறதுனால அந்த விஷயத்தை கேட்டேன். ரொம்ப நன்றி உங்கள் ஊரில் கிளைமேட் எப்படி இருக்குன்னு சொன்னதுக்கு. ஆற்காடு சாத்தூர் ரமேஷ் ஈஸ்வரி, மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. தொடர்ந்து அம்பத்தூர்லேருந்து முத்துலக்ஷ்மி சக பார்த்திபண்ணவர்களுக்கும் நேயர்களுக்கும் இனி இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. வீரராகவன், மனதில் மயங்க வைக்கும் நிகழ்வு, மறக்க இயலாத பாடல்கள் வளர்வு, மகிழ்ச்சி தரும் பண்பலை தரவு, மனம் விரும்பும் ராகங்கள் உணர்வு, மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு உயர்வு, நன்றி ஃபேஸ்புக் வீரராகவன் வாதவரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப அழகு சார். ராசாமணி ராசா மகன் ஹரிச்சந்திரன் அன்பறிவிப்பாளர் மற்றும் நேயர்கள் அனைவருக்கும் இனி இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அள்ளிநகரம்லேருந்து மகாதேவன், இனி இரவு வணக்கம், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குரோம்பேட்டையிலிருந்து பாலசுப்ரமணியன் ஐயா, 103.7 ஏற்காடு பண்பலையிலும் விவத் பாரதி ஒழிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப நன்றிங்க. ரங்கராஜன், தித்திக்கும் இனி இரவு வணக்கம், வாழ்த்துக்கள், இனிமையான பாடல்கள் அனைத்தும் அருமை. ஆரம்பம் பாடல் ரெக்க கட்டி பறக்குது, அசத்தலான இரவு நேர பாடல்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சண்முகநாதன், குருசாமி இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பழமையான இளையராஜ பாடல்கள், இசையமைந்த பாடல்கள், ஒளிபரப்பு செய்யுங்கள், அவளுடன் கேட்டு வருகிறோம் அப்படிங்கிறாங்க. நிச்சயமா அடுத்த வாட்டி பார்க்கலாம். புரசேவாக்கம் சௌந்தரராஜன், இனி இரவு வணக்கம் சார், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாபு முள்ளக்காடு, இனி இரவு வணக்கம் அப்படின்னு இருக்காங்க. ரமா, இனி இரவு வணக்கம் சார், நன்றி தியாகராக தியாக

ராயர் நகர்லேருந்து ரமா ரவி பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து நாமக்கல் செல்வராஜ், அப்பு ஐனாவரம் டெய்லர்லேருந்து சாந்தி ரமேஷ், தொடர்ந்து அம்பத்தூர் முத்துலக்ஷ்மி, எஸ் அவங்க தான் நிறைய மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி மெசேஜ் பண்ணியிருந்த எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றியோட நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பீமா படத்துலேருந்து அவங்களுக்காக பாடல் காத்துட்ருக்கு. ரங்கு ரங்கம்மா அப்படிங்கிற பாட்டு தான் உங்களுக்காக காத்துட்ருக்கு. கேட்டு நினைச்சிருங்க, திரும்பவும் நான் உங்களை 4 மணிக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகா பார்த்திபன்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3, சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 101.1 மெகா ஹர்ட்ஸ், கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகா ஹர்ட்ஸ், நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகா ஹர்ட்ஸ், தொடர்ந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேயர்கள் இனி கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி
2: காற்றின் மொழி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

வாழ வைக்கும் காதலுக்கு ஜெய், வாலிபத்தின் பாடலுக்கும் ஜெய்.

0: பொங்கலில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 4 மணி. நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நிகழ்ச்சியில் முதல் பாடலாக பித்தா பிறைசூடி பெம்மானே எனும் பாடல், திருவழச்சர்வடி திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் அவர்கள் குரலில்.

நேரம் 4:05. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக திருநீலகண்டர் திரைப்படத்திற்காக சிதம்பரநாதா எனும் பாடல் எம் கே தியாகராஜ பாகவதர் குரலில்.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேர்கள் இனி கேட்கவிருப்பது பொங்கும் மங்களம். மாம்பலம் MKS நடராஜன் நாகஸ்வரம், அடையாறு PV தட்சிணாமூர்த்தி தவள். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக நீ முத்துமோமு எனும் பாடல், சூரியகாந்தம் ராகம், ஆதிதாளம், தியாகராஜர் சாகத்யம்.

4:30 பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக தரணி தெளிசி தெண்டி எனும் பாடல், சுத்த சாவேரி ராகம், ஆதிதாளம், தியாகராஜர், சாகித்யம்.

0: ஒரு குழந்தை பிறந்தவுடன் நாம் கொடுக்கும் தாய்ப்பால் தான் முதல் அமிர்தம். தாய்ப்பால் குழந்தைக்கு முதல் தடுப்பு மருந்து கூட.
1: மஞ்சள் நிறமா கெட்டியா சுரக்கும் இந்த தாய்ப்பால் அசுத்தமானது, ஜீரணமாகாது என்று வெளியேற்றி விடாதீர்கள். அதுதான் குழந்தைக்கு நாம் செய்யும் தீமை.
2: குழந்தைகள் சிறிய அளவு தாய்ப்பால் மட்டுமே எடுத்துக்கொள்வதால் அவர்கள் எளிதாக சுவாசிக்கவும் உறிஞ்சவும் விழுங்கவும் கற்றுக்கொள்ளுகிறார்கள்.
3: தாய்ப்பாலில் உள்ள சத்துக்கள் வேறு எந்த உணவிலும் கிடைப்பதில்லை. தாய்ப்பாலில் உள்ள வெள்ளை அணுக்கள் நோய் தொற்றையும் தடுக்கும், குழந்தையின் இறப்பு விகிதத்தை குறைக்கிறது.
4: குழந்தையின் வாழ்நாள் முழுமைக்கான வளர்ச்சிக்கு தாய்ப்பாலை புகட்டுவோம், ஆரோக்கியத்தை அளிப்போம்.

நேரம் 5 மணி. ஒவ்வொரு பாரதிய தமிழ் பண்பலை 102.3 நேர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீகராகும். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக விக்னேஸ்வரா சுப்ரபாரதம், டாக்டர் கே ஜே எஸ்தாஸ் அவர்கள் குரலில்.

மாட்டும் ஓகையின் விக்ன கிருது காக்க இராக்கதர் பூதம் உருவேதாளம் மோகினி பேய் இவையாதி உயிர் திறத்தால் வரும் துயரும் முடிவில்லாத வேகமுரு